0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கோயில் பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், எருக்கத்தம்புலியூர், பாதிரிப்புலியூர், ஓமமாம்புலியூர் என்று ஐம்பெரும் புலியூர் தலங்கள் அமையும். புலிக்கால் முனிவராம் வியாக்கரபாதர் வழிபட்ட தலங்கள் இவை. இவற்றுள் முதன்மையானது பெரும்பற்ற புலியூர் எனப் போற்றப்பெறும் சிதம்பரம். கோயில் என்றாலே சிதம்பரத்தைத்தான் குறிக்கும் என்பது சைவப்பெருமக்களது எண்ணம். சிவமே நிலவிய திருவீதிகள் 4, திருக்கோபுரங்கள் 4. இவற்றுள் மேலை திருக்கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளினர் என்பது வரலாறு. நந்தி வாகனம் எதிர் இருக்க நல்லருள் புரியும் கற்பக விநாயகர் இத்திருக்கோபுரத்தே மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கிழக்கு நோக்கி செவ்வேட்பரமன் செல்வாய செல்வம் வழங்கி அருள்பாலித்து வருகிறார். நீடும் திருப்பெருகு ஒளி நிறை அம்பலத்தில் நிறுத்தனார் அமுத திருநடம் கண்டு கசிந்து உருகிய அப்பரடிகள் கண்ணில் நீர்வார கரமலர்களை உச்சிமேற்குவித்து சொன்மாலைகள் பல பாடி மகிழ்ந்து இருந்தனர். பின்தாள் சடையான் திருநடம் கும்பிடும் பேரார்வம் கொண்டு அங்கு எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய திருப்பதிகங்களுள் ஒன்று கருணட்ட கண்டனை எனத் தொடங்கும் திருவிருத்தம். இத்திருப்பதிகத்தில் இரண்டாவதாக வருவது ஒன்றி இருந்து நினைமின்கள் எனத் தொடங்கும் பாடல்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இரும்பூளை, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்சத்திமுற்றம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருவிருத்தம். திருச்சத்திமுற்றத்து இருந்த சிவக்கொழுந்தை இறைஞ்சி திருநாவுக்கரசு நாயனார் திருப்பணிகள் முன்றில் அணைந்து தமிழ்மொழி மாலைகளும் சாத்துவார் கோவாய் முடுகி என்று எடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவார் அடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என வேண்டி இறைஞ்சி பாடியருளியுள்ளார்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்பழனம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருப்பெருவேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புணர்ச்சி 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: புணர்ச்சி 10.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் உலகெலாம் பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு திதி. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் திதி.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பன் மேகராக குறிஞ்சி இரண்டாவது கட்டளை கருத்தன் கடவுள் என துவங்கும் திருப்பாடல்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது நாம் திருக்கோலக்காவில் இருக்கிறோம். திருக்கோலக்காவில் போய் இந்த பதிகத்தை பாடினார். கையிலே தாளம் போட்டு பாடினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு எழுதி வைக்கிறார். தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதாவிட்டால் நமக்கு நிச்சயமாக தெரியாது. கையில தாளம் போட்டு பாடினார். இந்த கை 3 வயசு குழந்தை, சிவந்து போச்சு கையெல்லாம், கால் சிவந்தது என்று ஒரு இடத்துல எழுதி வைக்கிறார் திருஞான சம்பந்தர் தெய்வ சேக்கிழார் பெருமான். அது வரும்போது சொல்லுவேன். இது கை சிவந்து போச்சு இல்லையா. பார்த்தான் கடவுள், நாம கொடுத்த குழந்தை, நாம தானே பூமிக்கு அனுப்பிச்சோம் அவனே, நம்ம கிட்ட இருந்தவனே, நம்மளை விட்டு பிரியாம இருந்தவனே, நாம தானே போய் அனுப்பிச்சு நீ போய் தமிழ்நாட்டை சரி பண்ணிட்டு வா, நாம தானே அனுப்பிச்சோம். கையில தாளம் போட்டு பாடுறானே அப்படின்னு ஒரு பொன் தாளம், பஞ்சாட்சரம் பொறித்த பன் தாளத்தை கொடுத்தானாம் சிவன். ஆமா சரி, ஏயா தெய்வ சேக்கிழார் பெருமா தானே சொன்னாரு, அது சொன்னத நான் நம்பலன்னு யாராவது ஒருத்தர் சொன்ன. இது வந்து 7வது நூற்றாண்டில் நடந்தது. திருஞான சம்பந்தருக்கு தேவாரம் கொடுத்தது 7வது நூற்றாண்டு. 9வது நூற்றாண்டில் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார், சுவாமி ஆஹா திருக்கோலக்காவுக்கு வந்தாரு, சாமியை பார்த்து நீ நஞ்சை உண்டவனே, உமையோடு இருப்பவனே என்று சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்ற தெரியுமா, ஆஹா நீ திருஞான சம்பந்தருக்கு திருத்தாளம் கொடுத்தவன் அல்லவா அப்படிங்கிறானியா. எவ்வளவு பெருமை பாத்தீங்களா. பாட்ட சொல்லட்டுமா? அதுல ஒரு ஒற்றுமை பாருங்க. அவருக்கு பொற்றாளம் கொடுக்கும் போது என்ன ராகம் பாடினாரோ திருஞான சம்பந்தர், அதே ராகத்துல பாடி காட்டுறாரு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 700 ஆண்டுகளுக்கு பின்னால. என்ன ஒற்றுமை இல்லையா. ஆமா

என்ன சொல்லிருக்கணும், சுந்தரர் என்ன சொல்லிருக்கணும், நாளும் இன்னிசையால் தெய்வ நெறி பரப்பும்னு சொல்லிருக்கணும். ஆமா, என்ன சொன்னார் தெரியுமா, தமிழ் பரப்பு.

தாளம் கொடுத்துட்டார். இப்போ நான் உங்களுக்கு சீர்காழி கொண்டு போறேன். அங்க என்ன சொன்னேன், அம்பிகை பால் கொடுத்தாள், இங்க சிவன் என்ன கொடுத்தான், தாளம் கொடுத்தான். இதுல என்ன ஒற்றுமை இருக்கிறது என்று கேட்டால், கொஞ்சம் கவனிச்சு கேட்டுருங்க. இசை உலகத்திலே ராகமும் தாளமும் தெரியாதவன் மேடையில பாட முடியாது. நிச்சயமாக ராக லட்சணம் நல்லா தெரிஞ்சாதான் ஒரு ராகத்தை அவன் பாட முடியும். அதே போல தாளத்தினுடைய லட்சணம் தெரிஞ்சால்தான் இவன் தாளம் ஒழுங்கா போட முடியும். இல்லாவிட்டால் அது ஏ தாளம்தான், வேதாளம்தான். அவன் மேடையில பேர் சொல்ல இயலாது, நடக்காது. ஆமா, அதனாலதான் சாமி என்ன பண்ணினார் தெரியுமா, நீ போய் அவனுக்கு நல்லைய ஏழ்சைய ராகத்தை கொடுத்து விடு, நான் திருக்கோலக்காவில் அவனுக்கு தாளத்தை கொடுத்து விடுகிறேன். நம்ம குழந்தை இல்லவா, இந்த சமயத்தை வளர்க்கணும் அல்லவா, இது ரெண்டும் அவனுக்கு தேவையல்லவா, நாம கொடுத்து விடுவோம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்து விட்டாங்க இந்த வேலைய. சுருத்தி மாதா லய பிதா என்று சொல்லப்படும் சங்கீத உலகத்திலே. இப்ப சுருதியை கொடுத்தவள் அம்பிகை, தாளத்தை கொடுத்தவன் தந்தை. நான் இந்த இசை நுணுக்கத்தை நான் தமிழ்ச்சி சங்கத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன். தேவார சம்பந்தமாக இருக்கிற, இசை சம்பந்தமாக வருகிற சொற்கள் அத்தனையுமே நான் எழுதி தமிழ் சங்கத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 14-15 கட்டுரைக்கு மேல நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் இங்க. ஆமா, ஆண்டு ஆண்டு தோறும் நிச்சயமா அவர் ராமநாதன் எழுதிய கொடுவார், நிச்சயமா நான் எழுதி கொடுத்துருவேன். இந்த வருஷம் கூட தேவாரத்தில் இசை என்று கேட்டிருந்தார்கள். ஐயா, முன்ன ஒண்ணு நான் அப்படி எழுதிருக்கிறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட, இல்ல இது பொன்னாண்டு அதனால எழுதி கொடுங்க, அதே மாதிரி எழுதி கொடுங்க. ஆக இந்த இசை ஒற்றுமை இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன். அந்த ஊர்ல ஒரு பெண்ணு, இது திருமுறை தலங்கள் என்று ஒரு நூல் வந்திருக்கிறது, அதுல வருகிற வரலாறு இல்ல ஒண்ணு. அந்த ஊர்ல ஒரு பெண்ணுக்கு குழந்தையே இல்ல. அந்த பொண்ணு, அந்த பையன் ஊமை பிள்ளை, பேசல. என் பையன் நல்லா பேசினா இங்க இருக்கிற திருஞான சம்பந்தர் கையில ஒரு பொன் தாளம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொன்னாலாம். அந்த வரலாறு எழுதியிருக்கிறாங்க அதுல. அந்த பையன் பேசினானா பொன் தாளம் செய்து கொடுத்தாலும் அந்த தாளம் கோயில்ல இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். ஆமா, இன்னொன்னு, எனக்கு சின்ன பிள்ளையில கொஞ்சம் இந்த தாளம் தகராறு, தாளம் தகராறாக இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன, எனக்குத்தானே தெரியும் இல்லையா? நிச்சயமாக இந்த தாளம் நமக்கு சரிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யார போய் கேட்கறது? எங்க வாத்தியார்கிட்டலாம் கேட்டேன், சரியா போகண்டா சரியா போகண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா சரியா போகல, நான் என்ன பண்ணுவேன்? தர்மபுர சாமிநாதன் பேர் வந்துடுத்து, தாளம் போட்டா தாளம் சரிப்பட்டு வரல. பார்த்தேன், விஞ்ஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தவன் திருக்கோலக்கா ஈசன் தானே, அவனை கேட்டு பாப்போமே என்று அவனைத்தான் கேட்டேன். அவன் ஓரளவுக்கு எனக்கு கொடுத்தான். அதனால்தான் நிச்சயமா நான் மேடையில் இன்னைக்கு பேர் சொல்ல முடியுது. அவன் தாளத்தை கொடுத்தான் எனக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒருத்தர் பொற்றாலமே எனக்கு பண்ணி கொடுத்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் கேட்டா, அப்படியும் கிடைக்கிறது என்பதற்குத்தான் சொன்னேன். ஒண்ணு, இன்னொன்னு, இப்போ அந்த திருக்கோலக்கான்னு இன்னைக்கு சீர்காழியில போய் கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். பாக்கி பேருக்கெல்லாம் என்ன தெரியும், திருத்தாளமுடையார் கோயில் சொன்னாத்தான் தெரியும். சாமி தாளம் கொடுத்ததுனால திருத்தாளமுடையார் கோயில் சொன்னாத்தான் தெரியும். கோலக்கானா எல்லாருக்கும் தெரியாது. அப்ப இறைவு ஊர்னுடைய பெயரையே மாற்றி விட்டது திருஞான சம்பந்தருடைய வரலாறு இல்லையா? ஒண்ணு, இன்னொன்னு, சாமிக்கு பேரு தாளபுரீஸ்வரர்னு பேரு, தாளம் கொடுத்ததுனால்தான் தாளபுரீஸ்வரர் பேர். அதுக்கு மிஞ்சி இருந்த பேர் என்ன? அப்ப ஆண்டவனுடைய பெயரையும் மாற்றுகிறது திருஞான சம்பந்தருடைய தேவாரம், ஊர்னுடைய பெயரையும் மாற்றுகிறது. நம்ம தலையெழுத்த மாத்தாதா இது? நம்ம தலையெழுத்த மாத்தாது. அதனால ஒரு பெரியவர் சொன்னார், தினந்தோறும் தேவார புத்தகத்தை எடுத்து ரெண்டு பக்கம் அப்படி பிரட்டி படி. அப்படி பிரட்டி படிச்சுன்னா ஆண்டவனால் உன்னுடைய ஏடு பிரட்டப்படும், ஆண்டவன் உன்னுடைய ஏட்டை பிரட்டி பார்ப்பான் அவனுக்கு என்ன தேவை என்று சொன்னார். அதிலிருந்து நான் தேவார புத்தகத்தை எடுத்து புரட்டாமல் படிக்காமல் இருக்கவே மாட்டேன். நிச்சயமாக ஓதுவார் என்ற பெயரோடு அந்த ஓதுவார் அந்த வேலையை தான் செய்துகிட்டு இருக்கேன். ஆக
ஆண்டவனுடைய பேரையும் மாற்றுகிறது. திருஞான சம்பந்தருடைய வரலாறு ஊர்னுடைய பேரையும் மாற்றுகிறது. திருத்தாளமுடையார் கோயில் என்றுதான் இன்னைக்கும் பேர். அந்த ஊர்ல பழமையான குருக்கள் ஒருத்தர் இருந்தார். அவரை கேட்டேன், ஐயா திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுக்கு அப்புறமா தானே திருத்தாளமுடையார்னு பேரு, அதுக்கு மிஞ்சி சாமிக்கு என்ன பேருன்னு கேட்டேன். ஐயோ எனக்கே தெரியாதுன்னு.

ஓசை வரல. அப்புறம் அம்பாட்ட கொண்டு போட்டாரு, ஜெயின் ஜெயின் கேட்டது, அதனால ஓசை கொடுத்து. அந்த வரலாறு பெரிய புராணத்துல வரவில்லை. அதோடு இல்லாம அந்த வரலாறு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது, அதனால நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது. இப்ப முதல்ல பாடிய தேவாரம் தோடு செவியன், இரண்டாவது பாடியது திருக்கோலக்காவில மடையில் வாழை. இன்னும் ஒரு தடவை நான் அதை உங்களுக்கு பாடி காட்டி விடுவேன்.

0: சுவாமி, சீர்காழியிலிருந்து முதலாக தலையாத்திரை புறப்பட்டது திருக்கோலக்காவு போனார், திரும்பி சீர்காழிக்கு வந்து விட்டார். சீர்காழியில இருந்தவர் அவருடைய தாய் பிறந்த ஊர் திரு நனிப்பள்ளி என்று சொல்லப்பெறும் திரு செம்பனார் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு. மாயூரத்திலிருந்து திருக்கடையூர் வழியாக போகும்போது பாத்தீங்கன்னா செம்பனார் கோயில்னு ஒரு ஊர் வரும். அதுல இருந்து கிழக்க போனா திரு நனிப்பள்ளி என்று ஒரு ஊர் வரும். அந்த நனிப்பள்ளி என்ற ஊர் தான் திருஞான சம்பந்தருடைய தாதையார் பகவதி அம்மையார் பிறந்த ஊர். அவருடைய தாய் மாமன் என்ன பண்ணுகிறார், ஆஹா நம்மளுடைய தங்கச்சி பையன் ஆண்டவன் அருள் பெற்று விட்டானே, இவரை அழைத்துக் கொண்டு நம்ம ஊருக்கு செல்லணும் என்று எண்ணுகிறார். அவர் ஊருக்கு அழைத்துக் கொண்டு போனார். திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் அவரை தோளிலே தான் தூக்கி கொண்டு சென்றாராம். எப்படி தெரிகிறது, சேக்கிழார் பெருமான் எழுதுறது மாத்திரம் இல்ல, திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலேயே சொல்லுகிறார் அதனை. நல்ல
1: கோயிலுக்கு போய் தேவாரம் பாடி இருக்கிறார். அவர் பாடிய தேவாரம் இருக்கிறது.

பியன்னு சொன்னா அந்த தோல் அர்த்தம், பியன்னு சொன்னா தோல் அர்த்தம், என்னுடைய தகப்பனார் தோல் இருந்து நான் பாடுகிறேன் அப்படின்னு எழுதி வச்சாரு. இதை

ஆக திரு நனிவள்ளிக்கு போனது மாத்திரம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கேத்திரம் தலச்சங்காடு அதற்கும் போயிருக்கிறார். எத்தனை வயசு? 3 வயசு குழந்தை. 3 வயசு குழந்தை யாத்திரை தொடங்குகிறது. 2வது யாத்திரை. முதல் யாத்திரை திருக்கோலக்காவுக்கு சென்று வந்து விட்டது. 2வது யாத்திரை தாய் மாமன் வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் திரு தலச்சங்காடு என்று பேர். இன்னைக்கு தலச்சங்கைன்னா என்ன இருக்கிறது அந்த ஊருக்கு பேர். அந்த ஊருக்கு போய் ஒரு அற்புதமான பதியம் பாடுறார். இப்ப திருஞான சம்பந்தர் போன வழியிலே நாம போயிட்டு இருக்கோம். 4 பேர் போன வழியில போகணும். நம்ம நாட்டுல ஒரு சொல்லு இருந்தது முன்ன. எப்போ? அப்போ. இப்ப கிடையாது. ஆமா, 4 பேர் போன வழி எது? தெருவில் போனவன் கிடையாது. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரச சுந்தரர் மாணிக்கவர்கள் 4 பேர் போன வழியில நீ போய் எதேன்னு ஒரு வழியில போய்க்கோ. ஒண்ணு சற்புத்திர மார்க்கத்துல போய்க்கோ, இல்ல தாச மார்க்கத்துல போய்க்கோ, இல்ல தோழர் மார்க்கத்துல போய்க்கோ, அல்ல சன்மார்க்கத்துல போய்க்கோ. எதேனும் ஒரு வழியில போய்விடும். நான் ஒரு வழியிலையும் போக மாட்டேன்னு இருக்கான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவன். ஆமா, அதனால திருஞான சம்பந்தர் வாழ்க்கை வரலாறை ஒட்டி நாம போனோம். ஏனால் அந்த வழியில போனா திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த

வீட்டுல பதவி நமக்கும் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த மாதத்திலிருந்து திருஞாசனுடைய வாழ்க்கையை ஒட்டி பாடிக்கொண்டு செல்கிறேன். இப்ப மூன்றாவதாக திருத்தலச்சங்காடு என்ற ஊருக்கு போய் ஒரு தேவாரம் பாடுகிறார்.

பலம் சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே. இந்த வரலாறை வச்சுதான் பாடியிருக்கேன், இந்த வரலாறை ஒட்டி அப்படியே பாடிட்டு போயிருக்கேன். நீங்க கூட அதை போட்டுட்டு அப்படி புத்தகத்தை உட்காந்து பாத்துக்கிட்டே கேட்டுட்டே இருக்கலாம். தேவாரத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் காதிலே எப்படி போட்டு விடுவது என்பதுதான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், முயற்சி தான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறை வச்சுதான் பாடியிருக்கேன். மாணிக்கவாசகர்னு அதுக்குதான் வரலாறு யாரும் சொல்லி வைக்கலையே இல்லையா. தெய்வ சேக்கிடார் நான் தொடல, வேற யாரும் சொல்லல. திருப்போரூர் சந்நிதி முறை என்று ஒரு நூல், அற்புதமான கருத்துக்களை சொல்றார் அவர். ஒரு ரெண்டு பாட்டு திருப்போரூர் சந்நிதி முறையில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேன். நல்ல அந்த ஆசிரியர் என்ன கேட்கிறார், நான் நோயில படுக்க கூடாது, பாயில படுக்க கூடாது, அப்படி சுடக்கின நேரத்தில் என் உடம்புல இருந்து என்னுடைய உயிரை நீ பிரித்துக் கொள் அப்படின்னா கேட்கிறார். அந்த பாட்டை சொல்லி பாப்பமா.

நான் இல்லறத்தானும் அல்ல, துறவியும் அல்ல, ஒரு அறமும் என்கிட்ட கிடையாது, நான் எப்படி ஈடேறுவேன்? இந்த பாட்டுக்குள்ளேயே பொருள் இருக்கிறது என்று ஒரு பெரியவர் சொன்னார். என்ன தெரியுமா? திருப்போரூரான் சொல்லியே நான் ஈடேறுவேன், திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். இப்பொழுது நாம பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருவைகாவூர் பொன் சாதாரி பக்கம் 192.
3: கொண்டராக கவி கோளும் இசை கோ

0: மகேழும் தாழை இள நேர் மோதிய காய் கமோகில் வேழ நிறைத்தாரே சிதரே வாழையோதிர் வேழ்கூரே வயல் சேரே சேயும் வைகாவேலே அண்டமுரு மேருவரை அங்கி கணி நாணரவதாக எழிதார் விண்டவரம் உப்புறம் எரித்த வீர்தன் அவன் விரும்பும் இடமா குண்டரிக மாமலர்கள் புக்கு விளையாடு வயல் சூழ் தடமெலாம் வண்டி நிசை பாட அழகார் கோயில் விழற்ற பொழில் வைகாவிலே ஊனமிலராகி உயர் நற்றவமை கற்றவை அவர் சிந்தை மனையான் அவனிடம் சித்தம் அணையான் அவனிடம் தேசமதெல்லாம் அருவி நின்று பரவித்திகழ நின்ற புகழோன் வாசமலரான பல தூவி அணையும் பதினல் வைகாவிலே முற்று நம்மையாளுடைய முக்கள் முதல்வன் திருவைகாவில் அதனைய செற்றமலினார் சிறபுறத்தலைவன் ஞானசம் பந்த உரை செய் உற்ற தமிழ் மாலை ஈரைந்தும் இவை வல்லவர் உருத்திரன பெற்று அமர லோகம் மிக வாழ்வர் பிரியாரவர் பெரும் புகழோடே சம்பரம்.
1: இந்த பதியம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழி. ஓதாமூர்த்தியில் போன்ற பெரும் புண்ணியவர்கள் எல்லாம் நல்ல பண்ணோடு இசை பாடுகிறார்கள். நமக்கு அந்த பண்ணோடு பாடுவதற்குரிய பெரும் புண்ணியம் இல்லை. இருந்தாலும் சரி, அப்படியானால் நாமெல்லாம் பாடவே கூடாதான்னா பண்ணார்ந்த தமிழ் தான், ஆனால் நமக்கு அந்த புண்ணியம் இல்லை. ஆனால் நாங்கள் பாடலாமா சுவாமி, பாடக்கூடாதான்னர். இந்த பாட்டு தான் நமக்கு எல்லாம் பாடலாம்னு உத்தரவு கொடுத்தது, ஆணை கொடுத்தது. கோழை மீடராக தொண்டை கட்டினா பரவாயில்லன்னர். தொண்டை கட்டி போய் சார் சதீஷா போகிற அஞ்சு நாளாக பேச முடியல, நமச்சிவாய வாழ்கன்னு வாழ்க இப்பொழுது விண்ணஞ்சில் நீங்கள் வேலை வரவே மாட்டேங்கினார். பரவாயில்ல சொல்லுன்னர், பரவாயில்ல சொல்லுங்க. கோழை மீடராக கவி கோளும் இளவாக, ஐயா அந்த பாட்டெலாம் எனக்கு பிரித்து கிரித்து படிக்க தெரியல, சொல்லிய பாட்டின்னு பொருள் ஒன்று அதெல்லாம் ஒன்று பரவாயில்ல படி படினா அப்படின்னா. கவி கோளும் இளவாக பாட்டு இசையே வராது சாமி அப்படின்னாரு. இசை கூடும் வகையால் சும்மா ஒரு இழு இழுத்து படி, அதாவது வசனமா படிக்காத. இப்ப இதே கோழை மிடராகங்கிறத கோழை மிடராக கவி கோளும் இளவாக அப்படி படிக்காத. கோழை மீடராக கவி கோளும் இளவாக இசை கூடும் வகையால் அது படிக்க முடியாத. இதுக்கு என்ன சாதாரி எப்படி நெற்றி இப்படி உனக்கு வந்துடணுமா? அப்படியே அவங்க செய்யறாங்கல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இழுத்து இழுத்து பாரு. அதனால இழுத்து இழுத்து இப்படி பாருன்னா ஏதேனும் ஒண்ணு இப்ப நேர சாதாரி இல்லாட்டி சார் சார் இவங்க மாதிரி சாதாரி அதுல கொஞ்சம் பதில் சார் அது அவ்வளவுதான், அவ்வளவுதான் போனோம். அவங்க முழுமையா வச்சு பாடுறாங்க, நம்ம சாதாரி கொஞ்சம் கலந்தா போதும் அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது. அதனால இந்த பதியம் ரொம்ப அருமையான பதியம், நாம் எல்லாம் திருமறை பாடலாம் என்று உரிமை கொடுத்த பதியம் இது. அதனால அப்ப திருமறை பாடலாம் என்று எல்லோரும் பாடலாம் என்று உரிமை கொடுத்த பதியம் எது? இந்த பதியம். கோழை மிடராக கவி கோளும் இளவாக இசை கூடும் வகையால், நீ வந்து இசையெல்லாம் படிக்கல, ஆனா பாட்ட பாட்டா பண்ணிய எதேன்னு ஒண்ணும் பே. சீதக்கலவை செந்தாமரைப்பூன்னு படிக்கணும், சீதக்கலவை செந்தாமரைப்பூம் பாத சிலம்பு பல இசை பாட அப்படி கொஞ்சம் லேசம் இல்ல. அது ஆரவியா இருக்கட்டும் காந்தாரமா இருக்கட்டும் எப்படி நமக்கு தெரியாது, அப்படி படியும். ஆனா ஒப்பிக்காத, சீத கலப்பை சிந்தாமரிப்போம் பாதச்சலம் பல இசை பாட அது பாடம் அது பண்ண. இசை கூடும் வகையால் நாமெல்லாம் யாருன்னார்? ஏழை அடியார்கள். ஏழைன்னா எதுல? பணத்துல மட்டுமல்ல, எதுல எது எல்லாத்துக்கும் தொண்டை கொடுத்து வச்சிருக்கு சார் ஐயாவுக்கெல்லாம். நமக்கு கோழை மிடரு, ஏழை அதுல அல்லவா. கவி கோடு மிளவா நல்லா தெரியவங்க எல்லாம் பொருள் உணர்ந்து படிக்கிறாங்க, நாங்க பொருள் உணர்ல, அதுல நீ ஏழை. சரி அல்லவா, எல்லாம் இசையோடு படிக்கிறாங்க, இசையே வல்ல இசை வராத ஏழை. அதனால நாங்க எல்லாம் ஏழை அடியார். அதனால ஆண்டவனுக்கு தெரியும், ஐயா இவங்க எல்லாம் ஏழை அடியார், அதனால வந்து இசையோட படிக்க மாட்டாங்க, பொருள் பிடிச்சு படிக்க மாட்டாங்க, சுத்தமா படிக்க மாட்டாங்க, பரவாயில்ல படிச்ச வரைக்கும். இப்படி உரிமை கொடுத்த படி அந்த படியும் தான். ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன ஏதோ தப்பு. ஆனா இது இதை வச்சு இந்த பொண்ணுடைய யாருக்குன்னு கேட்டா, நாங்க பிப்ரவரி மாசம் பையனுக்கு சொல்லுவோம், இதை வச்சு நீங்க அப்புறம் விட்டுறப்படாது, இதுதான் சாக்குன்னு வச்சிடப்படாது. பையன் படிச்சுட்டு வரணும், நல்லா படிக்கணும்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும், எல்லாம் சொல்லி வைப்போம். இந்த பிப்ரவரி மாசம் நெருங்க நெருங்க இந்த சிலது அப்பதான் புதுசே தோடும் தோடும் சிலது அப்படியும் இருக்கும். ஏய் அவனுக்காக சில சொல்லுவோம், என்னன்னு கேட்டா, இந்த பிறப்ப படிச்சு தொலைக்கல தெரியும் எனக்கு, நீ வந்து செலெக்ஷன் எழுதினியா இல்லையா, ஆண்டு தேர்வு எழுதினியா எழுதலையா, எல்லாம் கழிச்சது. ஆமா சார். சரி இப்ப என்ன, இந்த பத்தே பத்து செய்தி வச்சுக்க, இதை படி. அச்சா இதை நல்லா சுத்தமா படிச்சு நல்லா எழுதணும், தெரியுதா அப்படின்னு. இது யாரு சொல்றது, இந்த கடைசியில் இந்த 34 வந்து ஒரு மார்க் கூட்டி போட்டு 35 தொலையறான்னு பாத்துருப்பாங்க, அவனுக்கு சொன்னது இது. இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற 98 பையன் இதை பின்பற்றப்படாது. அது போல சிவகாசி அன்பர்கள் நீங்க பின்பற்றப்படாது. நீங்க அருமையா கோழை மடர் இல்லை, கவி கோளோடு அருமையா சொல்ல முடியும், நல்ல இசை கூடும் வகையால் பாட முடியும், நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது எங்க மாதிரி இருக்கிறது, சாதாரண தேர்ட் கிளாஸ் பாஸ் ஆனா போதும்னு இருக்கு பாருங்க, அவங்களுக்கு சொன்னது. இதை போய் சிவகாசி அன்பர்கள் மறந்தே பதியத்தை பாடுங்க, இதுல சொன்ன கருத்தை மறந்துடும். இது ஏழை அடியார்கள் சொன்னது. நீங்க அருமையாக கோடை மடர் இல்லை, கவி அருமையாக பாட்டை பிரிச்சு படிக்க தெரியும், இசை கூடும் வகையால் காந்தாரம்னா காந்தாரம், குறிஞ்சின்னா குறிஞ்சு அப்படி படிக்க தெரியும். அவர்களுக்கெல்லாம் இதல்ல. எனவே இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாணவர்களுக்கு அல்ல, தெரடுன்னு சொல்றது வேணும்னு, THIRD தானே, தெரடு கிளாஸ் மாணவர்களுக்கு சொன்னது அல்லவா. ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன சொல் ஈசன் சொல் மகிழும் கைவிடமாம், தாழை இளநீர் முதிய காய்கமுகின் வீழ நிறை தாறு சிதறி வாழை உதர் வீழ்கனிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே. இயற்கை வர்ணனை திருஞான சம்பந்தம் ரொம்ப அதிகமா பாடினதுன்னு பேரு. நம்ம எங்க இயற்கை வர்ணனைக்கே போகல, சில பாட்டு இல்லவும் இல்லை போகவும் இல்லை. என்னவா திருவைகாவூர்ல இருக்கிற வயல்லாம் நல்லா எப்பவும் சேராவே இருக்குமா, எதனால சாமின்னாரு, உங்க மேட்டூர் டம்மிய தந்து பொம்மையுமே வச்சு அவன் கொடுத்தாதான் தண்ணி குடுக்காட்டி தண்ணின்னு இருக்கீங்களே, இதெல்லாம் வச்சு இல்ல, உங்க காலம் வேற, இந்த தண்ணியே வர வேண்டியதுல எங்க திருவைகாவூர்ல சேறு இருக்கும்னாரு. அது என்ன சாமின்னாரு, என்ன ஆந்தர்மா, ரொம்ப தென்னை பாக்கு மரம் இதெல்லாம் உயரமா வளர்ந்துருக்கும், வளர்ந்துருக்குமா. அது என்ன பண்ணு கேட்டா, யாரும் அது திருட்டு தேங்காய் எல்லாம் படிக்க மாட்டான், திருடுனால என்னன்னு தெரியாது, அப்படி இருந்த ஒரு காலம், அதனால தெரியாது. எனவே தானா இதெல்லாம் அந்த பாக்கு ஏதோ அதெல்லாம் தானா படுத்து நல்லா முதியதுன்னு அப்படி விழுமா. அதுக்கு அடியில் நல்ல வாழை மரம் இருக்குமா, நல்ல ஒவ்வொன்றும் 500 காய் 600 காய் இருக்க முடியாத தாறு, அதையும் வெட்ட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு பழம் அவங்களுக்கு இருக்குது, எதை வெட்டுறது எதை தெரிஞ்சதில்ல, அது மாதிரி இருக்குல்ல. இது படுத்து போச்சு. இந்த மேல இருக்கிற தேங்காய் பாக்கு மரம் பாருங்க, இது காத்துல அறிஞ்சு பொத்துன்னு விழுமா, எதுல இந்த வாழை தாறுல. இந்த வாழை தாறுல விழுந்தவொடனே இது நல்லா கனிஞ்ச பழமா இருக்கா, அந்த பழத்தினுடைய சாறு தேன் அப்படி பொழிஞ்சு கீழே வருமா. இது போய் போய் போய் போய் திருவையாவூர்ல சேரா இருக்கும்னா, ஆக நம்முடைய திருவையாவூர்ல எப்படி இருக்கும் சேரு, தண்ணி பாஞ்சல்ல, வாழைப்பழத்தினுடைய அந்த தீன் சாறு பாய்ந்து அப்படியே சேரா இருக்கும். ஆஹா அப்படி இருக்கு, இப்படி எல்லாம் ரொம்ப அருமை இல்ல. ஏன்னா இதுல பின்னிரண்டு அடி முழுது எல்லாம் இயற்கை, இதை நீங்க யோகியா படிச்சோம்னு சொன்னா மத்தியானம் 3 மணி தான். அதனால அந்த அளவுல ஒரே ஒரு பாட்டை மட்டும் வச்சுட்டு மேல போய் என்ன பண்றது, நம்முடைய ஊழ் என்ன இருக்கோ அதான் படிக்க முடியும். 4வது பாட்டுல இன்ன ஒரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது. சார் இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, ஆண்டவன் எந்த வடிவத்தில் இருப்பான், எந்த நிறத்தில் இருப்பான், தெரியாதுன்னு தெரியாதுன்னு. அப்புறம் சுவாமிகளை கேட்கலாம்னாரு, கேட்டு பாருன்னாரு. சுவாமி ஞான சம்பந்தர கேட்டா அதெல்லாம் இன்ன வடிவோ இன்னவா, நீ ஒன்னப்பா இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அதுதான் அவர் சொன்னதுதான்டா சரி. நீ என்ன ஞான சம்பந்தத்தோட எங்கிட்ட வந்து புதுசா கேள்வி கேட்கிறேன். ஏய், சில பேர் இந்த திமிர் பிடிச்ச போயிடுவார். பல பேர்ட்ட கேட்பான், என்ன ஏன்னா விஷமத்துக்கா பார்த்தான். ஏழாம் நூற்றாண்டு ரெண்டு பேரையும் பார்த்தேன் கேட்கல, எட்டாம் நூற்றாண்டு சுந்தர அவற்றை கேட்கலாம்டா அப்படின்னா விஷமத்தனம். சுந்தர வந்த சாமி எந்த வடிவு எந்த
0: இன்ன தன்மையன் என்றறி ஒன்னாயம்மானை.
1: பார்த்தீங்களா எப்படி இருக்கு கோர்வை திருமுறை, எல்லாம் ஒருபடித்தானவர், எல்லாம் ஒருபடி. இவர் என்ன சொன்னார்,
0: என்ன ஒரு என்ன நிறம் என்றறிவதே அரிது.
1: ஞான சம்பந்தம் அப்பர் இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதி. சுந்தரர் இன்ன தன்மயன் என்றடி ஒன்னாயம்மானை.
0: மணிவாசகரம் பாக்கி உண்டுமா
1: ஆ சுவாமி அப்படின்னார்,
0: மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ.
1: இந்த என் சொல்லுக்கோ என் மனசுக்கோ கட்டுப்பட்டு இப்படின்னு சொல்ல முடியாதுரா.
0: மாற்றம் மனம் கழிய என்ற மறையோனி.
1: அப்ப எல்லாம் ஒருபடி, எல்லாம் ஒருபடி. ஆகவேதான் இன்ன ஒரு இன்ன நிறம் என்றறிவதே அறிவு. உயிர்கள் ரொம்ப சிறுமை உடையது, பெருமான் பெருமை உடையவன். அப்படிப்பட்ட பெருந்தகையான பெருமானை இந்த சின்ன உயிர் எல்லாம் அறிஞ்சிடுமா, அறிய முடியுமா? அறிய முடியாது. ஆதலால் இப்படி எல்லாம் சொன்னார். கடைசி பாட்டு,
0: நமையாளுடைய முக்கன் முதல்வன் திருவைகாவில் அதனை செற்ற மலினார் சிறபுறத் தலைவன் ஞான சம்பந்தன் உரை செய் உற்ற தமிழ் மாலையீரைந்தும்.
1: இந்த பத்து பாட்டுகளும் இவை வல்லவர் என்ன பேருனர்
0: உருத்திரர் என பெற்று.
1: ஏ அப்பா, இது மாதிரி ஒரு பயன் சொல்றார் பாருங்க. அனியம் இந்த மாதிரி பயன் சொன்னது அனியம் இங்கதான் பாக்குறோம். இந்த மாதிரி இந்த பத்தும் படிச்சவங்களுக்கு என்ன தெரியுமா தகுதினார். இப்ப படைத்தல் தொழில யார் செய்யறா, பிரம்மா. காத்த தொழில யார் செய்யறா, திருமால். அழித்தல் தொழில யார் செய்யறா, உருத்திரன். அந்த உருத்திர பதவி கிடைக்கும்.
0: உருத்திரன் என பெற்று அமரலோக மிக வாழ்பவர் பிரியார் அவர் பெரும் புகழோடே.
1: அந்த மாதிரி ஒரு தகுதியும் பெறுவர். இவர் இடத்துல பெற்ற புகழ் பிரியவே பிரியார், எப்பவும் புகழோடு வாழ்வர் என்றெல்லாம் சொல்லி சொன்னார். அடுத்த பதியம்
2: திருப்புறம்பயம். திருப்புறம்பயம் பண் இந்தளம்
0: ஜமலைந்தவர் மதிர்பரிசருத்தனே நிறம்.

விரித்தனை திருச்சடை அறித்தொழுகு வெள்ளம் தரித்தனை அதன்றியும் மிக பெரிய காலன் எருத்திர உதைத்தனை இளங்கிழையோர் பாகம் பொறுத்துணல் கருத்தினை புறம்பயம் அமர்ந்தோய் விரிந்தனை குவிந்தனை விழுங்குயிருமிழ்ந்தனை திரிந்தனை குறுந்தொசி பெருந்தகையும் நீயும் பிரிந்தனை புணந்தலை பிணம்புகுமயானும் உறிந்தனை மகிழ்ந்தனை புறம்பயம் அமர்ந்தோய் வளங்கெழு கடும் புனலொடுஞ்சடை ஒடுங்க துளங்கமரிளம்பிரை சுமந்தது விளங்க உளங்கொள வளைந்தவர் சுடுஞ்சுடலை நீரு புளங்கொள விளங்கிளை புறம்பயம் அமர்ந்தோய் பெரும்பிணி பிறப்பினுடிறப்பிலையொரு பாகம் கரும்பொடு படுஞ்சொலின் மடந்தையை மகிழ்ந்தோய் சுரும்புண அரும்பவிழ் திருந்தி எழுகொன்றை விரும்பினை புறம்பயம் அமர்ந்த இறையோனே அனற்படுதடக்கையவரத் தொழிலரேனும் நினைப்புடை மனத்தவர் வினைப்பகையோ நீயே தனற்படு சுடற்சடை தனிப்பிறையொடொன்ற புனற்படு கிடக்கையை புறம்பயம் அமர்ந்தோய் மரத்துறை மறுத்தவர் தவத்தடியருள்ளம் அறத்துறை ஒரு துளது அருட்கிழமை பெற்றோர் திறத்துள திறத்தினை மதித்தகல நின்றும் புறத்துள நிறத்தனை புறம்பயம் அமர்ந்தோ இலங்கையர் இறைஞ்சிரை விலங்கலின் முழங்க உலங்கெழு தடக்கைகள் அடர்த்திடலும் அஞ்சி வலங்கொள எழுந்தவன் அலங்க விளங்க புலங்களை விளங்கினை புறம்பயம் அமர்ந்தோய் வடங்கடனுடங்குண இடந்த விடையல்லி கிடந்தவன் இருந்தவன் அளர்ந்துணரலாக தொடர்ந்தவர் உடம்போடு நிமிந்துடன் வணங்க புடங்கருள் சிதுன்றினை புறம்பயம் அமர்ந்தோய் விடக்கொருவர் நன்றென விடக்கொருவர் தீதென உடற்குடை களைந்தவர் உடம்பினை மறைக்கும் படக்கர்கள் விடக்குறை படுத்துமையோர் பாகம் அடக்கினை புறம்பயம் அமர்ந்த உறவோனே கருங்கழி போர் தீரே

0: இது திருப்புறம்பயம் குழந்தை கண்மையில வந்துட்டோம். ஏறத்தாழ எங்க இருந்து இந்த புறம் தென்னார்காடு மாவட்டத்துல போய் நம்முடைய மாறன்பாடி திருநெல்வாயலத்துறை திருநெல்வேணி அப்படி எல்லாம் போய் மீண்டும் கீழப்படும் ஒரு திருவிஜயமங்கை இப்படி வந்து திருப்புறம்பயம் இப்படி வந்துட்டோம். இப்ப அப்படி இவருடைய தலையாத்திரை அப்படி அமைந்திருக்கிறது அவ்வளவுதான். அதுல முதல் பாட்டு மரம்பயம் அலைந்தவர் மதிப்பரி சருத்தனை. யாரு திருவரம் திமிரு மரம்னா வீரத்தினாலே எல்லாம் எங்கெங்கெல்லாம் அடித்துக் கொண்டிருந்தா அவனை அழித்தார். நிரம்ப சுமை செம்மையோடு சிந்துணது நீர்மை திரம்பயன் உரும்பொருள் தெரிந்துணரும் நால்வர்க்கு அறம்பயன் உரைத்தனை. நீ என்ன செய்தாய் இப்படி வந்து திரிபுரத்தை எரிக்கவும் செய்தாய். நான்கு பெருமக்கள் என்னது அவங்க கல்லாலின் புடையமிருந்து சில ஐயங்கள் எல்லாம் அவங்க கேட்டாங்க. கேட்டவர்களுக்கு அந்த நான்கு அறங்களையும் சொன்னான் இல்ல. அப்ப அறங்களையும் சொன்ன இப்படி அறமுணத்துவார்க்கு அறமுணத்தையும் மரத்தை அழிப்பார்க்கு மரத்தை அழித்தும் அவரவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கின்ற அமைப்புடையவர். இந்த நால்வர்க்கு அறம் உரைத்தனைங்கிறத இவர் சொன்ன மாதிரியே திருவாசகத்துல புறம்பய மதனில் அறம்பல உரைத்தும் என்று சொல்ற சிற்சில ஊர்களில் சிற்சில செயல்களை திருவாசகத்துல குறிக்கிறார். அதுல இது ஒரு இடத்துல புறம்பய மதனில் அறம்பல புரிந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் என்கிறார். என்னெல்லாம் யாருக்கு அந்த அடிவருக்கு அந்த அற்புதம் கிடைத்ததோ.
1: ஈங்கோய் மலையில அந்த பானம் மட்டும் பல பலன் இருக்குது. அந்த ஆடையாரெல்லாம் அப்படி கிடையாது. பானம் மட்டும்
0: அதனால எழிலது
1: மரகதாசிரேஸ்வரர்னு சொல்றாங்க. அத
0: அந்த சூரியனுடைய ஒளி அப்படி
1: தீபம் பண்ணாலே அந்த ஒளி அதுல
0: ஒளிப்படும் போது அதனுடைய ஆடில் ஆழகு தெரியும். கழுக்குன்றதனில் காட்சி கொடுத்தும் திருக்கழுக்குன்றத்துல இப்படி காட்சி கொடுத்தும்னாரு. பின்னால சொல்கின்ற பொழுது காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்ற இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். திருவாசகம் பத்தி நம்ம அதிகமா இப்ப மூவர் திருமறைகளை சிந்தித்த அளவுக்கு திருவாசகம் சிந்திக்கப்படல. பொருள் உணர்ச்சியா படிக்கல. இப்பதான் திருவாசகம் மற்றதெல்லாம் வந்துகிட்டு இருக்க தவிர முற்றுவதில் என்ன காலையில் தொடங்குறது நமச்சாயி படி நீ திருவண்ட பகுதி படின்னு படிச்சுட்டு போடுறோம். அதை பற்றி கொஞ்சம் எண்ணி படிக்கல இல்லாமல் தான் இப்படி எல்லாம் இருக்கு. எனவே அறம்பயன் உடைத்த என்பதை நம்முடைய மணிவாசக பெருமானும் ரொம்ப அருமையா சொன்னார் என்ற அறிப்போடு கூட நிறைவான பாட்டுக்கு போறோம். கருங்கடி பொருந்திரை கரைக்குளவு முத்தம் தருங்கடு மலத்திரை தமிழ்க்கிழமை ஞானம் சரிங்களா. தமிழ்க்கிழமை ஞானம்னர் இந்த தமிழோடு தொடர்புடையவராக தம்மை இழிவுபடுத்திக் கொண்டார் யாரு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதனாலதான் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன். நாளை ஒரு நூற்றாண்டு கழிச்சு சுந்தரமூர் சுவாமிகள் நல்ல தமிழ் வல்லவருங்கிறது எப்படியா தெரியும்னர் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னே அவரே தன்னை எப்படி சொல்றார் தமிழ் ஞான சம்பந்தன் என்றும் தமிழ் கிழமை தமிழுக்கு உரிமையாக சொந்தக்காரன் சொல்றமே அந்த சொல்ல சொல்வாங்க அப்படி உரிமன் என்றெல்லாம் சொல்வதனால பின்னே வந்த சுந்தர பெருமான் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் என்று சொன்னார் என்றெல்லாம் தெரியுது. இப்படியாக கரும்பவிழ் புறம்பயம் அமர்ந்த தமிழ் வல்லார் பெரும்பிணி மருங்கர ஒருங்குவர் பிறப்பே. நிச்சயம் அந்த பிறப்பு பிணியை நீக்குவார் என்று சொல்லி முடித்தார்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: தலம் திருப்பழனம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கருப்பரியலூர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: கன்றை கணபதியை செம்பொன் ஒளியானை வாரோர்க்கு உதவும் அழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்ற அவன் தாள் நன்னுவதும் நல்லார்கடன். நம பார்வதி பதையே அர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்தி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே எட்டு சாஸ்திர நூல்களை தந்தருடைய குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு, நம்முடைய ஆன்மா லாபம் பெறும் முகமாக இந்த ஒரு தருணத்திலே நல்ல ஒரு பேருதவியை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்தவர்களுக்கும், இந்த அமைப்பிலே இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த அமைப்பிலே இருந்து இப்பொழுது நேரலையாகவும் பின்னால் ஒளிப்பதிவு செய்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ சீடர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதத்தினுடைய பொருள் உயிர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக விப்ரநாராயணராகிய அந்த திருமால் வியாசர் என்ற திருநாமத்தோடு அவதாரம் செய்து 11 புராணங்களை நமக்கு தந்தருளினார், வகுத்தருளினார். வியாசர் தந்த 11 புராணங்களும் அனைவருக்கும் சென்று அடைவதற்கு சூத மகரிஷி பேருதவி செய்தார். சூத மகரிஷியால் தான் 11 புராணங்களும் எல்லா உயிர்களையும் சென்று அடைந்தது. இதேபோல சைவத்தினுடைய உண்மைகள் இன்று எல்லோருக்கும் சென்றடைவதற்கு காரணம் சூத மகரிஷியை போல இன்று நமக்கு உதவி கொண்டிருப்பது சைவம் ஓஆர்ஜி. எனவே அந்த அமைப்புக்கு அடியேனுடைய பணிவான ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைப்பு மேன்மேலும் பெருக வேண்டும், சைவ உலகம் பயன்பெற வேண்டும் என்று ஒரு ஆசையையும் கோரிக்கொண்டு என்னுடைய சிந்தனைக்கு வருகிறேன். இன்று முதல் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற பகுதி கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் தந்தருடைய இருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது, இன்றைய நாளிலே நம்முடைய சைவம் தொடங்குவதற்காக நம்முடைய சைவ அடியார்கள் பலன் தரும் பதிகங்கள் என்று சில திரட்டுக்களை போட்டு நம் மத்தியிலே திருமுறைகளை நாம் பரப்பிக்கொண்டு உயர்ந்த ஒரு சைவை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பகுதியானது நம்மவர்களை போல திரட்டிய நூல் அல்ல. தேவார அருள்முறை திரட்டு என சொல்லக்கூடியது நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே இருக்கக்கூடிய சாஸ்திர நூல்களிலே 14 சாஸ்திர நூல்களிலே 8 நூல்களை தந்தருடைய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்தருடைய நூல்தான் தேவார அருள்முறை திரட்டு. இவர் தொகுத்தருடைய நோக்கம் நம்முடைய சைவ உலகமானது ஆன்மலாபம் பெறும் பொருட்டாக, இந்த உலகிலேயே நாம் பலன் தரும் பதியங்கள் என்று சொல்லக்கூடியது ஆன்மலாபம் தருவதாக இருந்தாலும் கூட அது காமிகத்திலே செல்லும். ஆனால் உமாபதி சிவாச்சாரியார் தந்தருளிக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு நிஷ்காமியம், அது ஆன்மலாபத்தை மட்டும் தரக்கூடியது, ஞான சிந்தனையை உடையது. இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பின்னே வருகின்ற பொழுது சொல்கிறேன். இதே போன்று நம்முடைய சைவத்திலே பெரிய ஞானாசிரியன்மார்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கின்ற நூல்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு தொகுத்தருளி இருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு மீளவும் ஞாபகப்படுத்துகிறேன். இது சாஸ்திர சிந்தனைக்காக திருவருட்பயன் என்ற அந்த சாஸ்திர நூலுக்கு துணை செய்வதாக இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார் தான் திருவருட்பயனை செய்தருளினார், அதே ஞானாசிரியர் தான் அந்த நூலுக்கு துணையாக தேவார அருள்முறை திரட்டினை நமக்கு தந்தருளி இருக்கின்றார். ஆகையினாலே இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்யும் முகமாகத்தான் இன்றைய நாளிலே திருவருளோடு துணையோடு நாம் அந்த சிந்தனைக்கு மேற்கொள்ளுகின்றோம். எனவே அந்த சிந்தனைக்கு அடியேன் வருகிறேன். முதல் நாளாக என்று முதல் திருமுறையிலே ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு தொடங்குகிறேன். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திரு கைலாயம் என்கின்ற அந்த தலத்தின் கீழ் வருகின்ற பதிகத்திலே ஒரு பாடலிலே அழகாக சொல்லிக்காட்டுகிறார். நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால், புரிகொள் சடையர் அடியார்க்கு எளியார் கிளிஷேர் மொழி மங்கை தெரிய உருவில் வைத்துகந்த தேவர் பெருமானார் பரிய கை கழிற்றை அரவு விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த கரியமிழற்றார் செய்யமேனி கைலை மலையாரே. திருமுறைகளை ஓதுகின்ற நாம் பொருளறிந்து ஓதுதல் வேண்டும். பொருளறிந்து ஓதுதல் வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது பொருளறியாது ஓதினால் என்ன என்பதற்கு சாந்தா தண்டமானு தேசிகர் குருவருள் விளக்கம் என்கின்ற திருவாசக உரையில குறிப்பிட்டு காட்டுகிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப பொருள் உணராதாருக்கு அது சொல் முயற்சியாக கிடைக்கும். அந்த சொல் முயற்சிக்கு ஒரு பலனை கொடுப்பார். முழு பலனும் கிடைப்பதற்கு பொருளறிந்து ஓதுதல் வேண்டும். இப்பொழுது நான் கூறிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகத்திலே அந்த பாடலுடைய பொருள் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். புரிகொள் சடையர் முறுக்கிய நீண்ட சடையினை உடையவர். சடை என்பது ஞானத்தின் திரட்சி. தடையுடையவர் என்று மட்டும் சொன்னால் போறது, அது எதை குறிக்கிறது? அடியார்க்கு எளியார் சிற்றறிவு உடைய எல்லா உயிர்களிடத்தும் அவர் கருணையோடு எளிமையாக திகழ்கிறார். கிளிசீர் மொழி மங்கை தெரிய உருவில் வைத்துகந்த கிளி போன்று இனிமையான மொழியினை பேசுகின்ற நம்முடைய தாயாகிய உமையவளை தன்னுடைய வாம பாகத்தில் இடது பாகத்தில் வைத்து உகந்திருக்கின்றார். நாம் தெரியும்படியாக வைத்திருக்கிறார். தேவர் பெருமானார் அவர் நமக்கு மட்டும் கடவுள் என்று, நாமெல்லாம் நமக்கு மேலோர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே. வானோர்கள், வானோர்கள் என்றால் நீரோர்கள், அவர்களுக்கும் அவன் தான் பெருமான். அவன் எங்கிருக்கிறானாம்? பரிய கழித்தை அரவு விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த. ஒரு செய்தி வருகிறது. இந்த கைலாயத்தில் எப்படி இருக்கிறதாம்? ஒரு பாம்பு யானையை முழுங்குகிறதாம். சிந்தனை செய்து பார்க்கணும், எவ்வளவு அரிய செய்தி. ஒரு பாம்பு யானையை எப்படி விழுங்க முடியும்? ஆனால் விழுங்கும். அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த விழுங்குகின்ற தன்மை எப்படி அதற்கு வந்தது என்பதை நெஞ்சு விடுத்துவது என்கின்ற நூலிலே வருகின்ற பொழுது இது இயல்பாக தெரியும். அல்லது நம்முடைய போற்றி பவரணை என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே வருகின்ற பொழுது இதுக்கு விளக்கம் கிடைக்கும். எனவே ஒரு யானையை பாம்பு விழுங்கும். இது சைவ நூலில் மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய நூலிலே இருக்கின்ற நற்றிணையிலே நால்வாய்க்கள் பாம்பு உண்டது என்று வருகிறார். அப்ப இறைவன் ஒவ்வொரு உயிர்களுக்கும் சில ஆற்றல்களை கொண்டிருக்கின்றார். இந்த செய்திகளை நாம் அனுபவித்து திருமறைகளை ஓதுதல் வேண்டும். அந்த அரவி விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த கரியமிழற்றார் கார் இருள் போல மை இருளான அந்த கண்டத்தை உடையவர் செய்ய மேனி கைலை மலையாரே. உண்டாரை கொள்ளுகின்ற நஞ்சை உண்டாலும் அவர் செய்ய மேனி கைலை மலையாரே. அவரது மேனி எப்படி இருக்கிறது? பொதிவு போல் எந்த ஒரு தாக்கமும் இன்றி இருக்கிறது. கரியமிழறு என சொல்லுகின்ற பொழுது நீலகண்டம் என்று மட்டும் நாம் பொருள் எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. அதில் தத்துவார்த்தம் இருக்கிறது. அந்த நீலகண்டம் என சொல்லக்கூடியது ஆணவ மலத்தை குறிக்கிறது. உயிர்களுடைய ஆணவ மலம், உயிர்களாலே நீக்க முடியாத, நீங்குவதற்கு இயலாத அந்த ஆணவ மலத்தை நீக்குபவர் அவரே என்பதுதான் காட்டும். இந்த பார்க்கடலிலே கழிந்த போது அமிர்தத்தை நினைந்தார்கள். ஆனால் ஆலகால விடம் வந்தது. அந்த விடத்தைக் கண்டு எல்லோரும் அஞ்சினார்கள். அவர்களை காப்பதற்காக சிவமானவர் அந்த அழகான இடத்தை அழகான சுந்தரரை அனுப்பி கொண்டு வந்து தானே உண்டு கண்டத்திலே வைத்து கொண்டார். இதனுடைய தத்துவார்த்தம் என்ன? கடலாகிய உலகத்திலே தேவர் அசுரர்களாகிய உயிர்கள் ஆன்மபோதமாகிய வாசுகியாகிய பாம்பை வைத்துக் கொண்டு அங்கே அமுதம் என்கின்ற இன்பத்தை தூக்கி நினைத்தனர். ஆனால் ஆணவ மனத்தின் காரணத்தினாலே பிறப்பு இறப்பு ஆகிய விடம் தோன்றியது. அந்த ஆணவ மனம் ஆணவ மனத்தால் வருகின்ற பிறப்பு இறப்பிற்கு அஞ்சி சிவத்தை சரணடைந்தார்கள். ஆணவ மலத்தை உயிர்களிடம் இருந்து முழங்க செய்து அதை தாம் தன் கண்டத்திலே வைத்து அபயம் அளிக்கின்றார். எனவே உயிர்களுடைய ஆணவ மலத்தை கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் ஒருவரே என்ற தத்துவார்த்தத்தை காட்டுவதாகத்தான் திருமந்திரத்திலே இந்த செய்திக்கு விளக்கம் சொல்கிறது. அப்பேற்பட்ட பெருமானார் அடியார்களுக்கெல்லாம் எளியராக திகழ்கின்றார். அடியார்களுக்கு எளியர் என்பதை நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதை அழகாக நமக்கு உணர்த்துவது கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியாரை வைத்துத்தான். சிவபெருமான் அடியார்க்கு எளியார் என்பது எப்படி உயிர்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால், நம்முடைய பரம்பொருளாகிய திருச்சிற்றம்பலத்தானே தன்னுடைய கைப்பட அடியார்க்கு எளியான் என்கின்ற அடியா என்கின்ற அந்த சொல்லாட்சியை எம்பெருமானே கைப்பட எழுதி குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியாரிடம் கொடுத்திருக்கிறார். எதற்காக? பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுப்பதற்காக. எனவே இறைவன் எந்த அளவுக்கு எளிதாம் தன்மை உடையவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே உமாபதி சிவாச்சாரியிடம் தன் கைப்பட அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் குற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு படையின்மிஷை பெற்றான் சாம்பானுக்கு வேதவர தீக்க செய்து முத்தி கொடுக்கை முறை என்று குறிப்பிட்டு காட்டினார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் புறச்சந்தான குறவர்களிலே ஒருவர், நாலாவதாக வருபவர். தில்லைவாரந்தனர்கள் மரபிலே வந்தவர்கள். சம்புவாத தீட்சதற்கு அருமை புதல்வராக சைவம் செய்த தவத்தினால் தோன்றியவர்கள். மறைஞான சம்பந்தரை தன்னுடைய ஞான குருவாக கொண்டவர்கள். உமாபதி சிவாச்சாரிய சுவாமியிடம் நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் மூன்று லீலைகளை செய்தார், மூன்று அருட்செயல்களை செய்திருக்கின்றார். கொடிக்கவி அங்கே கொடி ஏறாமல் அங்கே நிற்க செய்து உமாபதி சிவத்தை வரும்படியாக திருக்கோயிலுக்குள் வரும்படியாக செய்து அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். கொடியேறாமல் செய்த ஒரு லீலை இது. கொடுக்கவியிலே இந்த செய்தியிலே கூறியிருக்கிறேன். இதே போன்று இப்பொழுது நாம் கூறியபடி பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுப்பதற்காக ஒரு சீட்டு திருப்பாசனம், அந்த சீட்டை எழுதி கொடுத்து நம்முடைய உமா சிவாச்சாரியம் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக கோயில் புராணம் அரங்கேறுவதற்கு ஒரு லீலையை செய்தார். அதையெல்லாம் பின்னே வருகின்ற பொழுது அந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். எனவே இப்படி திருச்சிற்றம்பலத்தான் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய பெருமானானவர் ஞானம் அடர்ந்த மேன்மை தெய்வ தமிழ் மேலும் வழமை பெறுவதற்கு மூன்று திருப்பாடல்களை சிவபெருமானே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஒன்று கொங்குதேர் வாழ்க்கை என்று கூறப்படுகின்ற அருமையான குறுந்தகை பாடல் ஒன்று. இது தர்மிக்கு பொற்களி கொடுப்பதற்காக நம்முடைய பெருமான் இயற்றிய அருமையான ஒரு குறுந்தொகை பாடல். அடுத்து இப்பொழுது நாம் கூறியபடி இன்னொரு பாடலானது நம்முடைய பாடபத்திரருக்கு பொருள் கொடுக்கும்படியாக சேரமான் பெருமான் நாயனாருக்கு அங்கே ஒரு ஓலை அனுப்பியிருக்கிறார். மதிமதி குறிசை மாடக்கூடல் 11 திருமுறையிலே இருக்கிறது. அடுத்து நம்முடைய பெருமான் கைப்பட எழுதிய தமிழ் திருப்பாடல் அடியாருக்கு எளியன் சிற்றம் பரவான் என்ற பாடல். பெற்றான் சாம்பானுக்கு தீட்சை கொடுத்து அவனை முக்தி கொடுக்கும்படியாக செய்தார். ஏன் பெற்றான் சாமானுக்கு தீட்சை கொடுத்து முக்தி கொடுக்கும்படி உமாபதி சிவாச்சாரியாருக்கு பணித்தார் என்றால், இது சைவத்திலே ஒரு உண்மையை உயிர்களுக்கு உணர்த்துவதற்கு. இறைவனானவன் தன்னுடைய அருட்செயல்களை மூன்று விதமாக செய்கிறான். கர்த்திருவம், அகத்திருவம், அந்நியதவா கர்த்திருவம். கர்த்திருவம் என்றால் நேரடியாகவே அனுக்கிரகம் செய்வது, மணிவாசர பிறந்த செய்ததை போல. அகத்திருவம் என்றால் தான் ஒரு பக்குவான்மாவை அதிர்ந்து அவர்கள் மூலமாக ஒருவர் கணக்கிரகம் செய்வது. பெற்றாரு சாம்பாவனுக்கு உமாமஹர்ஷி ஆச்சாரியார் மூலமாக அனுக்கிரகம் பண்ணுவது. இதுக்கு பேரு அகத்திருத்துவம்னு பேரு. அந்நியராகத்திருத்துவம் என்றால் ஒரு ஆன்மா தகுதி பெற்றிருந்தாலும் அந்த ஆன்மாவிடத்தில் ஒரு சிறு குறையினை போக்க வேறொரு நிகழ்வினை சுவாமி செய்து அதற்கு பின்பு அவரை ஆட்கொள்வது. எனவே இந்த அகத்திருத்துவம் என்ற முறையின்படி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் மூலமாக நம்முடைய பெற்றாள் சாம்பானுக்கு அங்கே நம்முடைய பெருமான் அருள் செய்கின்றார். அப்போ உமாபதி சிவாச்சாரியர் எந்த அளவிற்கு திருச்சிற்றம்பலத்தானுக்கு அணுக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெருமானவர் உமாபதி சிவாச்சாரியார் சித்திரமாக அஸ்திர நட்சத்திரத்திலே சித்தாந்த அத்துவித முக்தியை பெற்றார். தன்னுடைய ஞான பொக்கிஷங்களை எல்லாம் உபதேச வாயிலாக அருள் நமச்சிவாயருக்கு தந்தருளினார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் செய்த நூல்களை கண்டிப்பாக நாம் பட்டியல் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சாஸ்திர நூல்களிலே சித்தாந்த அட்டகம் என சொல்லக்கூடிய சிவப்பிரகாசம், திருவுருப்பயன், வினா வெண்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, சங்கற்ப நிராகரணம் என்ற நூல்களை தந்தருளியிருக்கிறார். இது போக வடமொழியிலே பௌஷ்கர பாஷ்யம், சதரத்ன சங்கிரகம், குஞ்சிதாமரி ஸ்தவம், நடராஜ துவனி மந்திரஸ்தவம் என்ற நூலில் செய்திருக்கிறார். மேலும் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நடராஜ சகசிரநாமத்திற்கு உரை நூல் எழுதியிருக்கிறார், வாயு சங்கிதைக்கு உரை நூல் எழுதியிருக்கிறார், ஸ்ரீருத்திரத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார், யந்திர விதானம் என்கின்ற உரை நூலையும் எழுதியிருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சைவ உலகத்திற்கு அவர்கள் செய்த ஒரு பெரும் உதவி இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார் செய்திருக்கின்ற சாஸ்திர நூல் தவிர இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்ற இந்த நூல்களை எல்லாம் கண்டிப்பாக சைவர்கள் அதில் தொடர்பு கொண்டே ஆக வேண்டும், அதை ஓதி உணர்ந்தே ஆகுதல் வேண்டும். உமாபதி சிவாச்சாரியார் இதெல்லாம் செய்திருக்கிறார். கோயில் புராணம், நடராஜபெருமானுடைய வல்லமையை அங்கே தெரிய வேண்டும் என சொன்னால் அங்கே கோயில் புராணத்தை நாம் கண்டிப்பாக படித்தல் வேண்டும். இன்னும் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் 12 திருமுறைகளிலும் மிகுந்த ஈர்ப்பு உடையவர். ஆகையினாலே இந்த தேவாரத்திலே வரக்கூடிய அந்த திருத்தலங்கள், திருப்பதிகங்கள் எவை என்பதை ஒரு அடங்கல் செய்யும் முகமாக கோயில் புராணம் செய்ததோடு இல்லாது திருப்பதிக கோவை, திருப்பதிக்கோவை என்னென்ன தலங்கள் வருகிறது, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் செய்த ஒரு பெரும் உபகாரம், இந்த 12 திருமணிகளும் எப்படி நமக்கு வந்தது என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார், நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். திருமுறை கண்ட புராணம், 11 திருமறைகளும் எப்படி வகுக்கப்பட்டது என்பது குறிப்பிட்டு காட்டுகிறார். 11 திருமுறைகள் வகுக்கப்பட்ட பின்பு 12வது திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் எப்படி வகுக்கப்பட்டது என்பதை, எப்படி வந்தது என்பதை சேக்கிழார் நாயனார் புராணம் என்று செய்திருக்கிறார். எனவே திருமுறையிலேயே தோய்வு கொண்டவர்கள் திருமுறை கண்ட புராணத்தையும் சேக்கிழார் நாயனார் புராணத்தையும் கண்டிப்பாக ஓதுதல் வேண்டும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக பெரிய புராணத்திலே வருகின்ற அந்த அடியாளர்களுக்கெல்லாம் நாம் துதி செய்யும் முகமாகவும் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் திருத்தொண்டர் புராண சாரம் என்று ஒன்று செய்திருக்கிறார். இப்போ எவ்வளவு பேருதவிகளை செய்திருக்கிறார் பாருங்கள். ஆகையினாலே நம்முடைய பெருமான் சைவ உலகத்திற்கு பேருதவியாக, திருமறைகளுக்கும் பேருதவியாக, சாஸ்திரத்துக்கும் பேருதவியாக பல நூல்களை நமக்கு தந்தருளி இருக்கின்றார்கள். இன்னும் சொன்னால் நம்முடைய பெரிய புராணத்திற்கு சிந்தனை செய்கின்ற பேச்சாளர்களானாலும் சரி, வீட்டிலே வைத்து தானாகவே சிந்தனை செய்பவர்களும் திருமுறைகளை ஓதுவதற்கு முன்பாக கண்டிப்பாக திருமுறை கண்ட புராணத்தையும் சேக்கிழார் நாயனார் புராணத்தையும் கண்டிப்பாக ஓதுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நம்முடைய 12 திருமுறைகளை மிகுந்த பற்று இருக்கின்ற காரணத்தினாலே தேவாரத்தினுடைய பெருமையையும் நுண்மையையும் உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காக அழகாக தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற நூலை செய்தவர்களை இருக்கின்றார்கள். ஆக 12 திருமுறைகளில் கொண்டிருக்கின்ற பற்று, குறிப்பாக தேவாரத்தின் மேல் கொண்டிருக்கின்ற பற்று, சாஸ்திர செய்திகளை எப்படியும் இந்த உயிர்களுக்கு நாம் கொண்டு செலுத்த வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே அவர் செய்த அருமையான ஒரு நூல் தான் தேவார அருள்முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த நூலினுடைய ஒரு தலைப்பு என் பொருள் என்ன? இந்த நூலினுடைய தலைப்பினுடைய பொருளை நன்றாக உற்று பார்த்தாலே இந்த நூல் என்ன நுகர்கிறது, இந்த நூல் எதை பேசுகிறது, இந்த நூலினுடைய நோக்கம் என்ன என்பது புரிய வரும். தேவார அருள் முறை திரட்டு, நான்கு சொற்களால் ஆனது இந்த நூலுக்கு தலைப்பு. தேவாரம் என்பது மூவர் முதலிகளுடைய திருவாக்கு. அருள் என்ற சொல் உமாவதி சிவாச்சாரியார் தான் செய்த திரு அருள் பயனிலே வருகின்ற அந்த அருள் என்ற சொல். எனவே தேவாரம் திருவரும் பயன் இந்த ரெண்டு நூலையும் முறை, இந்த ரெண்டு நூலுக்கும் திரட்டு. எனவே திருவருள் பயனுக்கு தொடர்பான தேவார பாடல்களை ஒரு நூலாக செய்திருக்கின்றார், அதுதான் தேவார அருள் முறை திரட்டு. எனவே திருவருள் பயனிலே வரக்கூடிய அந்த செய்திகளுக்கு நன்றாக புரிவதற்காக அங்கே பின்னே நம்முடைய உமாவதி சிவாச்சாரியரால் செய்ததுதான் தேவார அருள்முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது திருவருள் பயனுக்கு விளக்க நூலோ அல்லது வேறு வகையிலே பொழிப்புரையாக செய்ததோ என்று நினைத்தல் கூடாது. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லக்கூடியது எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால், நாம் ஒரு நூலை கற்க வேண்டிய முறையை உணர்த்தி அந்த செய்தி ஒன்று சொல்றார். ஒரு நூலை எப்படி கற்க வேண்டும் என்றால், உதாரணமாக திருக்குறளை படிக்கின்ற பொழுது நேராக அந்த குறள் பாவுக்கு செல்லுதல் கூடாது. நீரின்றி அமையாது உலகம் என்ற குறளுக்கு நாம் பொருளாண வேண்டும் என சொன்னால், முதலில் இந்த திருக்குறள் எந்த அதிகார தலைப்பின் கீழ் வருகிறது என்று அந்த அதிகார தலைப்பை எடுத்து அந்த அதிகார தலைப்பினுடைய பொருளை தெரிந்து அதற்கும் பின்புதான் எங்க வரணும், திருப்பாடலுக்கு வரணும். இந்த அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரிகின்ற பொழுதே முந்தி அதிகாரத்திற்கு பின்னே இது ஏன் வைக்கப்பட்டது, வான் சிறப்பு என்று வருகிறது. நீரின்றி அமையாது உலகம், இது பொருள்கள், இது வான் சிறப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, இந்த வான் சிறப்பு என்பது முந்திய அதிகாரமாகிய கடல் வாழ்த்துக்கு பின்னே ஏன் வைக்கப்பட்டது, அந்த இயல்பு அதை தெரிந்து கொண்டால்தான் அந்த திருக்குறளுடைய உண்மையான ஒரு பொருள் நமக்கு தெரிய வரும். ஆகையினாலே தான் ஒரு நூலை ஒரு பாடலை எடுத்தால் அதிகார தலைப்பை தெரிந்து கொள்ளல் வேண்டும். இதே போல திருவாசகத்திற்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது நேரடியாக அந்த திருப்பாட்டுக்கு செல்லுதல் கூடாது. இது எந்த பதிக தலைப்பின் கீழ் வருகிறது, அந்த பதிக தலைப்பின் கீழ் இருப்பதோடு மட்டும் அல்லாது துணை தலைப்பு அகத்திய சூத்திரம் என்று இருக்கும். உதாரணமாக நீத்தல் விண்ணப்பம்னா நீத்தல் விண்ணப்பத்திற்கு கீழே பிரபஞ்ச வைராக்கியம் என்று இருக்கும். அந்த நீத்தல் விண்ணப்பத்திற்கு பொருள் என்ன, பிரபஞ்ச வைராக்கியம் என்பதனுடைய பொருள் என்ன என்பதை அறிந்துதான் அந்த நீத்தல் விண்ணப்பத்துக்கு போகணும். அப்பதான் பொருள் நமக்கு சரியானபடி விளங்கும், அந்த கருத்து மனதிலே தைக்கும். இதே போன்று திருவருள் பயன் பத்து தலைப்புகளாக பத்து அதிகாரங்களாக செய்திருக்கின்ற நம்முடைய பெருமான் இந்த பத்து அதிகாரங்களுடைய பொருளினை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அதிகார தலைப்பின் கீழே தேவார திருமுறைகளை தொகுத்திருக்கிறார். எனவே இந்த நூலானது திருவருள் பயனுக்கு ஒரு விளக்க நூல் அன்று, தேவார திருப்பதிகங்களை வைத்து அந்த திருவருள் பயனிலே வரக்கூடிய அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரியுதல், அந்த அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரிந்தாலே திருவருள் பயனும் நன்றாக நமக்கு தெரிய வரும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூலினுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் திருமுறைகளை படிக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அந்த திருமுறைகளை ஊன்றி கருத்தறிந்து படித்திருக்கின்றோம் என்பதற்கு ஒரு தற்சோதனையும் செய்து கொள்ள முடியும். இந்த செய்திகளை நாம் உமாவதி சிவாச்சாரியார் கூறுகின்ற பொழுது இந்த செய்திகளை ஏற்கனவே நாம் தெரிந்திருந்தோமா, இந்த செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோமா என்று நமக்கு தற்சோதனை செய்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய மூவர் முதலிகளுடைய திருவாக்கானது எந்த அளவிற்கு ஒரு சாத்திர நுட்பங்களை உடையது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக வரும். தேவாரத்திற்கும் நம்ம சாஸ்திர நூலுக்கும் என்ன வித்தியாசம் என சொன்னால், இரண்டுமே பிணிக்கு மருந்து, பிறவி பிணிக்கு மருந்து. சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது நேரடியாக கொடுக்கக்கூடிய கஷப்பு மருந்து, ஆனால் திருமலை என சொல்லக்கூடியது வெள்ளம் பொதிந்த மருந்து. அதாவது மருந்து பொதிந்த வெள்ளம், ஒரு வெள்ளத்துக்குள்ளே மருந்தை உள்ளே வைத்து நம் வாயிலே வைத்து உள்ளே விழுங்குவதை போல ஸ்வீட் கோட்டட் மெடிசன் என்று சொல்வார்கள். இதுதான் திருமறைகள். எனவே திருமறைகளை நாம் ஓதுகின்ற பொழுது நாம் வெள்ளத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளுதல் கூடாது, உள்ளிருக்கின்ற மருந்தையும் சேர்த்து நாம் விழுங்குதல் வேண்டும். ஆகையினாலே தான் இந்த நூல் எந்த அளவிற்கு தோத்திர நூல்களாகிய அந்த மூவர் முதலிகளுடைய திருவாக்கு எந்த அளவிற்கு சாஸ்திர நுட்பங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை அழகாக சொல்லிக்காட்டியிருக்கிறார். நம்முடைய ஞானாசிரியர்மார்களெல்லாம் சில நூல்களை செய்கின்ற பொழுது பொருள் விளங்குவதற்கு இது போன்று பல உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக மேகண்ட தேவநாயனார் சூத்திரத்தை மட்டும் செய்யவில்லை, உதாரணம் என்பா வாத்திக பொழிப்பு இது செய்து நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார். இதே போலத்தான் இந்த திருவருள் பயன் என்று சொல்லக்கூடிய இந்த நூலுக்கு இன்னும் நன்றாக எளிமையாக புரிவதற்காகத்தான் இந்த தேவார அருள்முறை திரட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைய நாளிலே நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது இந்த தேவார அருள்முறை திரட்டு ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழ் வருகின்ற பொழுது அந்த தேவார பாடலுக்கு முழுமையான ஒரு பொருளினை அடியேன் சொல்ல இயலாது. ஏனெனில் ஒவ்வொரு திருப்பாட்டும் சொல்லாளமுடையது, பொருளாளமுடையது, கருத்தாளமுடையது, சிந்தனை அது நீண்டு கொண்டே செல்லும். ஆனால் காலவகாசத்தை கருதி அந்த தேவார பாடலுடைய சிந்தனை பாடல்களை முழுதும் சிந்தனை கெடுக்காது அந்த அதிகார தலைப்புக்கு இந்த திருப்பாடலிலே எந்த சொல்லாட்சி வருகிறது என்பதை மட்டும் நான் தொட்டி காட்டிக்கொண்டு நான் மேலே செல்கின்றேன். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குற்றவங்களுடைய உமாபதி சிவாச்சாரியார் இந்த நூலை ஏன் செய்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக திருவுருப்பயனை ஏன் செய்தார், அதாவது இந்த திருவுருப்பயனானது எப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் என முதல்ல தெரிந்து கொண்டார். சாஸ்திர நூல் கற்பவர்கள் முதலிலே உண்மை விளக்கம் என்கின்ற நூலை கற்பார்கள், அதற்கு பின்பு திருவுருப்பயனைத்தான் கற்க வேண்டும், அதற்கு பின்பு சிவபிரகாசத்தை கற்க வேண்டும். இப்படி ஒரு படிமுறையாக வைத்துக் கொண்டுதான் பாடம் போதிப்பவர்கள் ஒரு முறையை வைத்துக் கொள்வார்கள். இதுவே இந்த திருவுருப்பையன் என்று சொல்லக்கூடியது பாலபாடம் போல் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அதனுடைய அஸ்திவாரம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் திருவுருப்பையனை குரல்பாவிலே செய்து வைத்தார். ஏன் திருவுருப்பையனை குரல்பாவிலே செய்து வைத்தார் என சொன்னால், திருக்குறளிலே அறம்பொருள் இன்பம் என்ற மூன்றை வைத்து அங்கே வீட்டியலை குறிப்பாக உள்ளே வைத்தார். அந்த வீட்டியலில் வள்ளுவன் அங்கே குறிப்பாக கூறிய அந்த வீட்டியலை விரித்து உணர்த்தவே அதே குறள் யாப்பிலேயே நம்முடைய திருவுருப்பையனை பாடி அருளினார். அதான் ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த நூலை சொல்லுகின்ற பொழுது திருக்குறளுக்கு பின்னே படிக்க வேண்டிய ஒரு நூல் என்று அங்கே அழகாக நமக்கு அங்கே தெரிய வருகிறது. ஆகையினாலே இந்த திருவருள் பயன் என்ற அந்த நூலினுடைய தலைப்புக்கு பொருள் திருவருளின் திருவருளால் உணரும் பயன். எனவே ஒன்றை உணர்த்த திருவருள் வேண்டும், அந்த திருவருளால் உணரும் பயன்தான் திருவருள் பயன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லது திருவருளையே கண்ணாக காணும் பொருளின் நிலை என விரிந்து அதனை உணர்த்தும் காரண பெயர் என்று குறிப்பிடுவார்கள். அந்த திருவருள் பயனிலே நீ எடுத்துக்கொண்டால், அதாவது வான்புகள் வள்ளுவர் மீது நம்முடைய உமாவதி சிவாச்சாரியர் மிகுந்த ஈர்ப்புடையவர். அதனால்தான் அவர் செய்த அந்த திருக்குறள் யாப்பையே பின்பற்றி அதே போலவே திருக்குறள் யாப்பிலேயே திருவருள் பணி செய்து காட்டினார். திருக்குறளை தன்னுடைய நூலுக்குள்ளே வைத்து காட்டியிருக்கிறார். உங்க எதுவருக்கும் தெரிய நெஞ்சு ஒரு தூதிலே தலைப்பட்டார் தூர திறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றவர் என்கின்ற அந்த சொல்லாட்சியை அப்படியே அங்கே நெஞ்சு விடுத்துவதிலே வைக்கிறார். இப்படி ஒரு ஒருவருடைய பாடலை அல்லது ஒன்றை வார்த்தைகளை சன்னூலில் வைத்து காட்டுவதற்கு பேர் ஆசிரிய வசனம் என்று பெயர். அந்த இதை அப்படியே வைப்பார்கள். இப்படி நம்முடைய திருக்குறள் நம்முடைய சாஸ்திர நூல்களிலே நிறைய இருக்கிறது. சேரமான் பெருமான் நாயனார் அருள் செய்திருக்கின்ற கைலாய ஞான உடலே வருகின்றது. இன்னும் நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் நெஞ்சூடு தூதிலே வைத்ததோடு இன்னொரு இடத்திலே நெஞ்சூடு தூதிலேயே நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக திருக்குறள் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமானது என்பதை அழகாக நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் அந்த திருவள்ளுவர் தேவ நாயனாரை மிகவும் போற்றி வைத்து காட்டுகிறார். இதே போன்று நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் கற்க வேண்டிய நூல்கள் எவை என்று சைவனுக்கு ஒரு 6 நூலை கொடுக்கிறார். இந்த கற்க வேண்டிய நூல்கள் எவை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த 6 நூல்கள் பாருங்கள். முதல்ல சொல்லுவது வள்ளுவன் நூல், திருக்குறள் படிக்கணும். அன்ப திருவாசகம் தொல்காப்பியமே தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை. வள்ளுவன் நூலை ஒன்று சொல்லிட்டார். பரிமேலழகன் செய்த உரை தொண்டர்புராணம் தொகுசித்தி ஓராறும் தந்தமிழின் மேலாம் தரம். ஆக திருக்குறளையும் ஒரு நூலாக சொல்லார். பரிமேலழகன் செய்த உரை, ஏன் பரிமேலழகன் செய்த உரைங்கிறார்? பரிமேலழகன் திருக்குறளுக்கு எப்படி உரை சொல்கிறார்? அதிகார தலைப்புக்கு விளக்கம். முந்தி அதிகாரத்திற்கு பின் இது ஏன் இந்த அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு விளக்கம். அதற்கும் பின்புதான் சைவ சித்தாந்த ரீதியிலே திருக்குறளை சொல்ல காட்டுறார். அதனால்தான் வள்ளுவர் நூல் என்று வைத்துவிட்டு பரிமேலழகன் செய்த உரையையே ஒரு தனிவராக நம்முடைய உமாவிசாச்சாரியார் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக அந்த அளவுக்கு திருக்குறள் மீது அதே பாணியில் தான் நம்முடைய உமாவிசாச்சாரியரும் அதிகார தலைப்பு விளக்கம் முந்தி அதிகாரத்தினுடைய பின்னே வைக்கப்பட்டதனுடைய காரணம் பிறகு அதற்கு பின்பு அந்த நூலின் நூல் இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இந்த திருவுருள் இந்த தேவார அருள்முறை திரட்டை நம் தந்தருள் இருக்கின்றார். திருவுருள் பயனானது உமாசிவாச்சாரியர் செய்த சாஸ்திர நூலாகிய திருவுருள் 10 அதிகாரங்களை உடையது. பதி முதுநிலை, உயிர் அவைநிலை, அருள் மலநிலை, இருள் மலநிலை, அருளது நிலை, அருள் உருநிலை, அறியுநெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, அஞ்செழுத்து அருள்நிலை, அனைந்தோர் தன்மை. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குரட்பா வீதம் வைத்து காப்பு செய்கிறோடு 101 குரட்பாக்களால் ஆனது. இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் விளக்கம் கொடுக்கும் முகமாக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாடல் வித்தியாசம் இருக்கும். சில இதில் 15 இருக்கும், சில இதில் 6 பாடல்கள் இருக்கும், சில இதில் 7 பாடல்கள் இருக்கும். இப்படி இந்த தேவார அருள்முறை திரட்டு முழுவதுமே அவர் மேற்கோளாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற தேவார திருப்பாடல்கள் 99 திருப்பாடல்கள். இந்த 99 திருப்பாடல்கள் எப்படி அமைந்தது என சொன்னால், ஞானசம்பந்தர் தேவாரத்திலிருந்து 23 திருப்பாடல்களையும், அப்பர் பெருமானுடைய திருவாக்கிலிருந்து 64 திருப்பாடல்களையும், சுந்தரரது திருவாக்கிலே இருந்து 12 திருப்பாடல்களை வைத்து ஆக 99 தேவார திருப்பாடல்களை நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் தேவார அருள்முறை திரட்டிலே நமக்கு தொகுத்து தந்தவர்கள் இருக்கின்றார். எப்பொழுதுமே இந்த திருக்குறளை வைத்து சொல்லுகின்ற திருவருள் பயனை வைத்து சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு முக்கியமானது என சொன்னால், சிவபிரகாசத்தையும் நம்முடைய திருவருள் பயனையும் சைவர்களானவர்கள் முற்றிலும் ஓது கசடர கற்றிருத்தல் வேண்டும். சிவபிரகாசம் என சொல்லக்கூடியது முதிர்ந்த நிலை. அந்த சிவபிரகாசம் என சொல்லக்கூடியது ஒரு மரக்கலம் போல். அந்த மரக்கலத்தை செலுத்துகின்ற மாதுமி திருவருள் பயன் நூல். இதை அழகாக நம்முடைய நிரம்பாகிய தேசிக தன்னுடைய சிறப்பு பாயிரத்தில் சொல்லி காட்டுகிறார். எனவே சிவபிரகாசம் என்கின்ற நூல் மறக்கிறோம், ஆனால் அதை செலுத்துகின்ற மாதுமி போன்றது திருவுருள் பயன். அப்ப திருவுருள் பயனை நன்றாக உணர்ந்தால்தான் சிவபிரகாசம் தெரிய வரும். ஆகையினாலே தான் இந்த திருவுருள் பயனை நன்றாக இந்த சைவ உலகம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அழகாக அங்கே தேவார அருள்முறை திரட்டு என்பதை நமக்கு தந்திருக்கின்றார்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இத்தந்திரத்திற்கு ஆண்டு ஒன்று அத்தந்திரத்தின் அவையில் உழைத்தோம். இத்தந்திரத்தில் என்றால் வேதத்தை சொன்ன உடனே அடுத்தாற் போல வருவது ஆகம். ஆகம் தந்திரம் என்றால் ஆகம், தந்திரம் என்றால் ஆகம். ஆகமங்கிறது ஒரு நூல் என்ன உங்களுக்கு அது ஆகம் தான். அந்த கோயில்ல பூஜை நடக்கிறதுக்கெல்லாம், விழா நடக்கிறதுக்கெல்லாம் அது அந்த நூலை வச்சுதான் செய்யறதான் சட்ட நூல். அப்படிப்பட்ட ஆகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி இத்தந்திரத்தில், இத்தந்திரத்தில் என்றால் ஆகமங்கள் 28. 28 ஆகமங்களிலே எல்லா ஆகமங்களும் சிறந்தன. அந்த ஆகமங்களிலே ஒவ்வொரு ஆகமங்களும் சொல்லி இருக்கப்பட்டபடி அந்த ஆகம நீரில் இருந்து தவம் செய்கின்றவர்களுக்கும் அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து உண்டு. இது ஒரு சிறப்பு. இத்தந்திரத்திற்கு ஆண்டு என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தின் அவ்வையில் ஒழித்தோம். இன்ன ஆகமத்தின்படி கடவுளை பூஷித்தால், இன்ன ஆகமத்தின்படி கடவுளை பூஷித்தால் அந்த கடவுளை காணலாம் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா. அந்த ஆகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி என்று பூஷித்த தவத்தில் இருக்கின்ற ஞானிகளுக்கும் ஒளிந்து கொண்டார். இத்தந்திரத்தில் காண்டும் என்று அத்தந்திரத்தில் அவ்வையில் ஒழித்தோம், அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். இது ஒரு சிறப்பு. என்னென்ன வேதத்தை சொல்லி முதல்ல மரத்திற நோக்கி வருந்து நற்பொழித்தும் என்று சொல்லி அடுத்தாற் போல இத்தந்திரத்தில் காண்டு என்று ஒழித்திருக்க இந்த ஆகம் எப்படி நின்று தவம் செய்தால் கடவுளை காணலாம் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா. அந்த ஆகமத்தின்படி நின்று தவம் செய்தவர்களுக்கு அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். இன்னொன்று, இந்த வழியாகத்தான் வருவான், இந்த வழியாகத்தான் வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வழியிலேயே ஒளிந்து கொண்டார். இந்த வழியாக வருவான் என்று கண்டு நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வழியிலேயே அங்கேதான் இருக்கிறா ஒளிந்து கொண்டான். அங்கேதான் இருக்கிறா, அந்த வழியில தான் இருக்கிறான். இத்தந்திரத்தில் காண்டு நின்றிருந்திருக்க அத்தந்திரத்தில் அவ்வையும் ஒளி. இவன் எங்களை காணலாம் என்று எண்ணிருந்தானோ அந்த இடத்திலேதான் இருக்கிற, ஆனா இவனால காண முடியும். இத்தந்திரத்தில் காண்டு வந்தோருக்கு அத்தந்திரத்தில் அவை நுழைத்தும். முனிவர நோக்கி நனிவர கப்பி ஆனன தோன்றி. முனிவர நோக்கி என்பது உள்ளத்துல இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அற்று போகும்படியாக செய்து. முனிவு அற, முனிவுனா கோபம், முனிவு என்றால் கோபம். அதனால அப்படிப்பட்ட கோபம் முதலான பகைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு, கோபம் முதலான பகைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் செய்யூல் இருப்பார். பச்சை குழந்தையை போல இருப்பார் ஞானிகள். பச்சை குழந்தைகளுக்கு ரோஷம் இருக்காது, பச்சை குழந்தைகளுக்கு ரோஷம் இருக்காது, வெக்கம் இருக்காது, மானம் இருக்காது, கோபம் இருக்காது, குரோதம் இருக்காது, பொறாம இருக்காது, வஞ்சகம் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, பொய் இருக்காது. இருக்கும் அதுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ளேன்னு வச்சுங்களேன், இதுக்கு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, புரியுதா. அது போல ஞானிகள் இருப்பார்கள் பண்ணியிருந்தார். செய்வோல் இருப்பர் உண்மை ஞானம் தெளிந்தவர். அப்படி இருந்தாத்தான் கடவுளை காண முடியும். இந்த ரோஷம் கோபம் வெக்கம் மானம் பொய் புத்தலாட்டம் இத்தனை இருந்துன்னா கோபம் முதலான தீய குணங்களை எல்லாம் விட்டு விட்டு முனிவு அற நோக்கி. அப்பூதியடிகளை சொல்லும் போது சேர்க்கிறாரு, களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் அப்படிங்கிறார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்களை காய்ந்து விட்டார். காய்ந்து விட்டார்னா அவங்களை எல்லாம் விருத்துட்டார், அவைகளை விருத்து விட்டார். இது கோபத்தை விருத்துட்டாரு, காமத்தை விருத்துட்டாரு, களவை விருத்தாரு, பொய்யை விருத்தார், அவைகளை விட்டு விட்டார். இல்ல அப்படி முனிவர நோக்கி நனிவரக்கவி. நனிவரக்கவி என்றால் நன்றாக பற்றி. கவுதல் என்றால் பற்றுதல். கவுதல் என்றால் நனிவரன்ன நன்றாக, நன்றாக அந்த பொருளை பற்றி, அந்த பொருளை பரம்பொருளாகிய சிவரை பற்றி. முனிவர நோக்கி நன்றாக, நோக்கி என்பது உள்ளத்தாலே நோக்கி நனிவர கவி. இப்படி ஆனன தோன்றி அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆனன தோன்றி அலியன பெயர் அவர்களுக்கும் உண்மையான அவன் சுரூபத்தை காட்டுவதில்லை. ஆணை போல தன் காய்ச்சி தந்தான், அப்புறம் பெண்ணை போல காய்ச்சி தந்தான், அலியை போல காய்ச்சி தந்தான். இப்படி காய்ச்சி தந்து அவர்களுக்கும் கிடைக்காமல் ஒளிந்து ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து, ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அலியன பெயர்ந்து வாழ்நுதர் பெண்ணன ஒளி சேன்வையின் ஐம்புலஞ்சல விடுத்து அறுவரை தூரம் போய் துற்றவரை துறந்து வெற்றுயிராக்க அருந்தவர் காய்ச்சல் திருந்த ஒழிப்போம். அதற்கு மேலே சேன்வையின் ஐம்புலஞ்சல விடுத்து, சேன்வையின் என்று சொன்னால் இந்த ஐம்புலன்கள் இருக்குதல்லவா, இந்த ஐம்புலன்களாலே வருகின்ற தீய குணங்கள் அத்தனையும் வெகு தூரத்தில் விட்டு விட்டு, வெகு தூரத்துல சேன்னா தூரம், அந்த தூரத்தில இவைகள் எல்லாம் ஒட்டி விட்டு, கண் செய்கின்ற சேட்டை, அதே போல காது செய்கிறது, மூக்கு செய்கிறது, வாய் செய்கிறது, இப்படிப்பட்ட தீய தொழில்கள் அத்தனையுமே தூரத்துல விட்டு ஐம்புலன் சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து, ஐம்புலன் செலவிடுத்து. இந்த புலன்கள் தான் நமக்கு வந்து உதவியும் செய்யறது, உபத்திரமும் கொடுக்கும். புலன்கள் உதவியும் செய்யும், உபத்திரமும் கொடுக்கும். அதுல சந்தேகம் இல்ல, உபத்திரம் அதிகமா கொடுத்துரும், உதவி கொஞ்சமா செஞ்சு உபத்திரமா அதிகமா கொடுத்துரும். அதனாலே ஞானிகள் அந்த புலன்களை வென்று விடுவார்கள், புலன்களை வென்று விடுவார்கள். அஞ்ஞானிகளை புலன்கள் வென்று, ஞானிகள் புலன்களை வென்று விடுவார்கள், அஞ்ஞானிகளை புலன்கள் வென்று, அஞ்ஞானிகள் புலனுக்கு அடங்கி இருப்பார்கள், புலன்களுக்கு அடங்கி இருப்பார், ஞானிகளுக்கு புலன்கள் அடங்கி, ஞானிகளுக்கு புலன்கள் அடங்கி இருக்கும். சொன்னபடி அது சொன்னபடி அஞ்ஞானிகளுக்கு புலன்கள் சொன்னபடி அஞ்ஞானிகள். அதனாலே ஐம்புலஞ்சல விடுத்து, சேன்வையின் ஐம்புலஞ்சல விடுத்து வெகு தூரத்திலே அந்த புலன்கள் செய்கின்ற சேட்டைகள் எல்லாம் விட்டு விட்டு அறுவரை துரும்போய், அறுவரை என்றால் மலைகளிலே குகைகளிலே இருந்து தவமன்றது, மலை குகைகளிலிருந்து தவமன்றது, மலையில இருந்து மலை குகைகளிலிருந்து தவமன்றது, இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா, குகைகளிலிருந்து தவமன்றது. அந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருப்பாங்க நமக்கு தெரியாம இருக்கு. அப்படி குகைகள்ல அறுவரை தூரம் போய் நம்ம வெந்த நீரணி வேடிகள் வந்த பாஜ விகார வரவத வென்றியான சமாதி முருகள் முளை கூடும் அப்படின்னு அருள் நகர் இது விராலிமலை திருப்பூர்ல பாடுறாரு. அங்க உடம்பு குகை இருக்குதா, அதுல இருந்திருக்கிறாங்க விராலிமலையில. அப்படி குகைகள் தூரம் போயிருந்து துற்றவை உறந்து வெற்றுயிராக்கு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் உணவே உண்ணாமல், உணவே உண்ணாமல், உணவு உண்டா குகைகள்லாம் இருந்து சமாளிக்க முடியாது அல்லவா, விளங்குதா. அதனாலே உணவை வெறுத்தவர்கள், உணவை விட்டு விட்டு சிவத்தையே நினைந்து, அந்த சிவ நினைவிலே தன்னை மறந்து, சிவ நினைவிலே தன்னை மறந்து, தன்னை மறந்துட்டா பசி இருக்கார், தன்னை மறந்துட்டா பசி. அதனாலே அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் உயிர் மாத்திரம் இருக்குதான் உடம்புல, அந்த உடம்பாயி போச்சு, வெற்றுயிரா, வெற்றுயிராக்கன்னா தசைகள் எல்லாம் வற்றி போய், எலும்பெல்லாம் வற்றி போய், அப்படிப்பட்டதான். நம்மால அப்படிலாம் இருக்க முடியாது, ஒரு தமிழ்னா கூட காலையில டிபன், மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிபன், அப்படி உணவுதான் உயிரே, அப்படிதான் ஆகி போச்சு, உணவுலதான் உயிரே இருக்கு. அதனாலே அப்படி துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை, வெற்றுயிர் ஆக்கைன்னா உயிர் மாத்திரம் இருக்கு அந்த உடம்புல, அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளி, அப்படிப்பட்ட அருமையான தவம் உடையுடைய காட்சிக்கும் ஒளிந்து கொண்டார் அவர்கள், திருந்த முடியாக ஒளிந்து கொண்டார் அருந்தவர் காட்சியுள் திருந்து ஒளித்தோம். ஒன்று உண்டு இல்லை என்றதை ஒளித்தோம், ஒன்று உண்டு இல்லை என்றதை ஒளித்தோம், ஒன்று உண்டு இல்லை, இல்லை என்பவர்களுக்கு ஒளிந்து கொள்கிறார், அது இயல்பு. உண்டு என்பவர்களுக்கு ஒளிந்து, ஒன்று உண்டு, உண்டு என்கின்ற ஆட்சிகளுக்கும் இல்லை என்கின்ற, இப்படிப்பட்டவன் ஏதோ ஒரு காலத்திலே ஒரு தகுதியுடைய அருளாளனுடைய காட்சிக்கு கிடைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்பர் சுவாமி கூட கிடைத்தார் அல்லவா, கிடைத்து அப்புறம் ஒளிஞ்சுக்கிட்டார்ல, திருவாய்மூர்ல கலிய கண்டிலேன், கண்ணதிரே கண்டேன், ஒளிய போந்திலேன், புகவே ஓட்டந்தேன், வழியிற் கண்டிலேன், வாய்மூடலில் சுழியிற்பட்டு சுழல்கின்றது என்பது ஒன்று வாடுறார் அல்லவா. முன்னாடியே போயிருந்தாரு, பின்னாடியே போனாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆகையினாலே அப்படி தவமுடைய ஞானிகளுக்கு ஒரு காலத்திலே காட்சியை தந்தாலும் இன்று அறிந்து கொண்டோம். அப்படி அறிந்து கொண்டவனாய் இந்த சோரனை கண்டுவிட்டோம். ஒளிந்து உள்ளுகின்ற திருடனை கண்டு பண்டே முன்பே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் இவனை பழகுகின்ற காலத்தில் முன்பு பழகிய காலத்திலும் சரி பயில் தோறும் பழகுகிற காலம் இப்பொழுதும் சரி இவருடைய தன்மை என்னவென்று கேட்டால் ஒளிந்து உள்ளுவது இவனுடைய தன்மை முக்கியமான பழக்கம் வச்சிருக்கும். இப்படி ஒளிந்து உள்வதையே இவன் பழக்கமாக வச்சிருக்கிறான். ஆள் கிடைக்கிறதே இல்லை, எத்தனையோ பேர் கிடைக்கிறது, இதுவே அவனுடைய பழக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவனை கண்டுவிட்டோம் என்ற அந்த பரமஞானி ஒளிக்கும் சோரனை கண்டான். சோரன்னா திருடன் அர்த்தம். சோரன் என்றால் திருடன் என்பது பொருள். அதனால் அப்படிப்பட்ட திருடனை கண்டுவிட்டோம், ஒளிக்கும் சோரனை கண்டான். அப்படி கண்டுவிட்டோம், கண்டவனே ஒளிந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு ஒரு பல முடியலவா? அப்படி பல நாள் திருடனாக இருக்கிற சிவன் இப்பொழுது கிடைத்து விட்டான். அவனை விட்டு விடாதீர்கள், அவனை விட்டு விடாதீர்கள், கட்டி போடுங்கள், கட்டி போடுங்கள். எதனாலே கட்டி போடுவது என்று சொன்னால் நல்ல மலர் மாலையினாலே கட்டி போடுவோம். வேற மாலையல் வேற கயிற்றில் எல்லாம் கட்டினா அத்துக்கிட்டு போடுவான், மலர் மாலையினால கட்டினா அத்துக்கிட்டு போக மாட்டான். அவன் மலர் மாலைக்கு கட்டுப்படுவான் என்பது மலர் மாலைக்கு கட்டுப்படுவான். மலர் மாலையிலே கட்டினால் பண்டே பெய்தோரும் இன்றே பெய்தோரும் ஒளிக்கும் சோரனை கண்டனும். ஆர்மின் ஆர்மின் நான் மலர்ப்பனே. ஆர்மின் ஆர்மின் என்றால் கட்டுங்கள் கட்டுங்கள். ஆர்மின் ஆர்மின் கட்டுங்கள் கட்டுங்கள். நான் மலர்ப்பனே, நான் மலர் என்றால் புதிய மலர்கள் மாலையினாலே, புதிய மலர்களை கொண்டு தொடுத்த மாலையினாலே, துண்ணிய பனை மலர் மாலையினாலே கட்டுங்கள். ஆர்மின் ஆர்மின் நான் மலர்ப்பனையில் தாழ்தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன். அப்படிப்பட்ட கடவுளை விடாது அவர்கள் சுற்றியும் சூழ்ந்தும் விடாது பற்றின அப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் மூலிந்தோம். இல்ல கிடைச்சு விட்டுட்ட ஐயா. ஒரு ஆளு ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்டாரு, எனக்கு ஒரு பரிசு சர்க்காரில் கொடுத்துருக்குறாங்க, இப்போ ஒரு திருடனை பிடிக்கணும், அதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது இப்போ எனக்கு அது சச்சாசினா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அதனால அது அதை பிடிச்சு கையில பிடிச்சு விட்டுட்டேன்னு அவரை பிடிச்சு விட்டுட்டாங்க. பிடிச்சு அது மாதிரி இந்த திருடனை பிடித்து விட்ட ஞானிகளும் கிடைக்காமலே இருந்தா கிடைச்ச விட்டு விட்டாங்க. அவர்களுக்கும் பிடிய திமிரி மீறி கொண்டு போய் பண்டே புயல் தூர இன்றைய புயலூர் ஒளிக்கும் சோரனை கண்டனம். ஆர்மின் ஆர்மின் நான்மலர் பனையில் தாழ் தலையிடுமன் தாழ் தலையிடும் திருவடியை கட்டுங்கள். தாழ் தலையிடுமன் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன் பற்றுமின் என்பவர் பற்றுமுற்று இவன் என்னென்ன சொன்னாரு, திசை முகர்ந்து சென்று தேடினர் குளித்தும் முறையொலியொற்றி முயன்றவர் குளித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்று மறைத்த ஒற்றுமை ஒன்று நோக்கம் உள்ளத்து உற்றவர் இருந்து உரைப்பவர் குளித்தும் மறைத்தர நோக்கி வருந்தினர் குளித்தும் இத்தந்திரத்தில் காண்டு வென்றிருந்தோருக்கு அத்தந்தரத்தின் அவையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவரக்கவி ஆனந்த தோன்றி அலியன பெயர்ந்து வாழ்நுதற்பனனை ஒழித்தும் ஜென்மையின் ஐம்புறஞ்சல விடுத்து அறுவரை தூரம் போய் துற்றவர் வந்த வெற்றுயிராக்க அருந்தவர் ஆட்சியில் திருந்த ஒழித்தும் ஒன்றுண்டில்லை என்றர் ஒழித்தும் பண்டைய வயல்தூரம் இன்றைய வயல்தூரில் ஒழிக்கும் ஜோரனை கண்டனம். ஆர்மின் ஆர்மின் நான்மலர் பனைகளில் தாழ்ந்தல இடுவன் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன் பற்றுமன் என்றவர் பற்றுமுற்று இத்தனை வகையான செயல்களுக்கும் அவன் கிடைக்காமல் அது ஒளிந்து கொள்வதிலே அவனைப் போல யாரும் கிடையாது. ஒளிந்து கொள்ளுகிற ஒரு செயலிலே சிவனைப் போல யாரும் கிடையாது. இப்ப நம்ம எத்தனையோ வருஷமா சிவனே சிவனே சொல்லி திருநிலை பூஜை மணி அடிச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு பாடிக்கிட்டுலாம் அலையிறம் இல்ல. ஒரு நாளாவது வந்திருக்கிறாங்க கண்டிருக்கிறவன் இல்லவே இல்லை. இருந்தாலும் நம்பிக்கிட்டு அலையிறோம், இருந்தாலும் நம்பிட்டு காட்சியும் தரவில்லை, ஒரு வார்த்தையும் உண்டா இல்லையா? இப்ப எனக்கெல்லாம் சொல்லு, உங்கள்ட்ட ஏதாவது சொன்னானா கண்டீர்களா? சுந்தரமுனி சுவாமினாரு ஓடி போகிர் பற்றுங்காரியர் உனகாந்தன் தவிலியனார். எனக்கு கிடைக்கிறாமல் இருக்கிற பக்கத்துல வந்தா ஓடி போறேன் அப்படின்னாரு. கிடைக்கிறாமல் இருக்கிறது பக்கத்துல போறது, பக்கத்துல போனவன எட்ட ஓடி ஓடி போகிர் பற்றுங்காரி கிடைக்கவும் மாட்டேங்கிற கிடைக்காம இருப்பா கிடைக்காம இருப்பாங்க என்று நினைக்க நினைக்க முடிய இல்லாம கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஓடி போய் ஓடி போய் பற்றுங்காரின் உனகாந்தன் தெளிவீடு என்று சுந்தர தேவார். ஆகையினாலே கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயும் படலூரார் பாட்டு, கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயும் கனலினடு ஊசியின் நேர்காலை உண்டி பஞ்சாக்கினியை வளர்த்து நடுவில் ஊசியை நட்டு ஊசியிலே காலை ஊன் அப்படித்தான் அர்ச்சனை தவம் பண்ணதாக சொல்லுது. கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயன் கணலில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவரு குளித்து மறைக்கு ஒழித்து இதை படிச்சு தான் பாடிருக்கார். இந்த படிச்சு இந்த பாட்டு பாடியிருக்கார். இந்த பாட்டு பாடுறவராரு பாடல்கிறார். கற்பங்கள் பல கோடி செல்லத்தீயன் கணையில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர் குளித்து மறைக்குளித்து மீன் முறிவர் குளித்து அமரர் குளித்து மேலாம் சிற்பரத்தில் சென்மயமாய் நிறைந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவி என்பது மகாதேவமாயின் பாடியிருக்கார் வடலூரார். ஆகையினாலே இப்படி அருந்தவன் செய்கின்ற பிரபஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் புரிந்து கொள்ளுகின்ற அரியவனாக இருக்கின்ற கடவுள், அரியவனாக இருக்கின்ற கடவுள். வடமொழியிலே தஸ்கராணாம் பதையேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு வேதத்துல. தஸ்கராணாம் பதையேன் அப்படின்னா திருடர்களுக்கெல்லாம் தலைவனா சொல்லுவான். திருடர்களுக்கெல்லாம் பதையன தலைவன், திருடர்களுக்கெல்லாம் தலைவன். அவனை போல திருடர் யாரும் கிடையாது. அப்பர் சுவாமி கூட சொன்னாரு, வெகு காலமா உன்னை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன், வெகு காலமா திட்டிக்கிட்டே இருந்தேன். அப்ப திட்டிக்கிட்டு இருந்த போது எனக்கு தெரியல நீ உள்ள இருக்கிறான், எனக்கு தெரியல. இப்ப சைவத்துக்கு வந்த ஒரு பாடுதான் நீ உள்ள இருக்கிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இப்ப தெரிஞ்ச ஒரு பாடு எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான சிரிப்பு வந்துருச்சு. என்னன்னா இத்தனை திட்டங்கள் கேட்டுக்கிட்டு உள்ள பேசாம இருக்கு. எவ்வளவு இத்தனை திட்டம் வாக்கிக்கிட்டு ஆடுறேன், சாம்ப பூசணம் கண்டா தீட்டு, சாம்ப பூசணா தீட்டு அப்படி எல்லாம் சொல்லி எவ்வளவு நான் ஏளனமா பேசினேன். அத்தனையும் கேட்டுக்கிட்டு உள்ள பேசாம இருந்திருக்கிறீங்க, நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. வெளா உடிஞ்சு வராப்புல சிரிப்பு இருந்தா. அப்ப நான் தான் கள்ளன்னா நீ என்னை விட பெரிய கள்ளனா இருந்திருக்கான். கள்ளனே கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கி முன்பு இருந்ததை சொல்றார் திருநாகர் சுவாமி. கள்ளனே கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியனாய் நின்று தேடினேன் நாடி கண்டே. உள்வார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று வெளியினேன் வெளியினான் விழாயிர சிரித்திட்டேனே என்பார். யாராவது என்ன நினைக்கிறானோ அந்த நினைப்புக்குள்ளையெல்லாம் நீ இருந்து அவன் நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கிறான்னு இப்பத்தான் எனக்கு தெரியுது. சமண சமயத்துல இருந்தபோது தெரியல, அந்த உண்மை தெரியல, இப்ப தெரியுது. இப்ப தெரிஞ்ச ஒரு பாடு பார்த்தா சிரிப்பா இருக்குது. அவ்வளவு வசை நானு அதை கேட்டுக்கிட்டு பேச அவருக்கு எவராவது இருப்பாரா வையாது கேட்டு என்று பாடுகிறார். அதனாலே இப்படி பரமேஸ்வரன் அரிய பொருளாய் பெரிய பொருளாய் சாதாரணமான தவங்களுக்கு எல்லாம் வெளிப்படும், சாதாரண தவங்களுக்கு எல்லாம் வெளிப்படவே மாட்டேன். இந்த சாதாரண சாமிகளா இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டுரும், கொஞ்சம் சாம்பிராணியை போட்டு விட்டா போதும் ஆடாடுன்னு ஆடி அதை பத்து பேர் பிடிச்சா கூட அவரால் பிடிக்க முடியாது. சிவன் வரமாட்டேன், நீங்க இப்ப வருவான்னு நினைக்கவே வேண்டாம், வராட்டி போற நமக்கு எதை செய்யற செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதனாலே சாதாரணம் இல்ல, என்ன ரெண்டு பேரும் தேடியே கிடைக்கல, பெரிய பெரிய ஆளுக தேடியே கிடைக்கல. பெரிய பெரிய ஆளுக அவர்களை விட பெரிய ஆள் உண்டா, பிரம்மவிஷ்ணுக்களை விட பெரிய ஆள் உண்டா. அவர்களுக்கே அரியவனாக இருந்தார், அவர்களுக்கு அரியவனாகும். அண்ணாலும் கண்ணன் கடிகமலர் கடிமலர் தாமரைவல் அண்ணலும் அளப்பரிதாய பிரமா எவ்வளவு பெரியவர் நாலறியா நான்கும் காணாமலை. அதனாலே இப்படி அரியவனாய் எல்லாரும் கிடைக்காத அற்புத பொருளாய் இருப்பதைத்தான் இப்படி சொல்லி காட்டுறான். எல்லாருக்கும் கிடைப்பதற்கு அதிசய அற்புத அருமை பொருளாய் இருக்கிறதான் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லுவோம். சாதாரணமாக அந்த பொருள் கிடைக்காது என்று சொல்லி இப்படி பற்றுமன் என்ற ஒரு பற்று முற்றொழித்தும் தன்னேரில்லோ தானேயார தன்மை, தன்னேர் இல்லோன் தானேயார தன்மை, அவனுக்கு நேராக சமானமாக யாரும் தண்ணீர் தனக்கு ஓமை இல்லாதான் என்பது திருக்குறள். தனக்கு ஓமை இல்லாத தண்ணீர் இல்லாத அயாலே அப்படி தனக்கு சமானம் இல்லாதவனாய் இருக்கின்றவன் தானே ஆன தன்மை, தானே ஆன தன்மை என்பது அவனுடைய தன்மைக்கு அவனே பொருத்தம், வேற யாரையும் சொல்ல முடியாது. உன் ஓமைக்கில் உன்னை ஒப்பாய் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்ற இத்தலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஓமிக்கன் ஓமிக்கன் ஓமை சொல்றது ஓமை ஓமைக்கன் மெய்யே உன்னையொப்பாய் மண் உத்தர கோஷமங்கைக்கரசே அன்னையொப்பாய் எனக்கு அத்தனொப்பாய் என் அருங்குருளே என்பது நீத்தல் உள்ளப்போ. அதனாலே சிவனுக்கு ஓமை சொல்றதுன்னா எதை சொல்ல முடியும், அவனுக்கு ஆழ்ந்தாகும். வேற கடல் பெரிதுன்னா அதுக்கு எதை சொல்றது, கடலுக்கு என்னத்தை சொல்றது பெருசுக்கு. அது மாதிரி கடல்னு சொல்றாப்புல ஏதாச்சும் வேற இருக்குதா, கடல் பெரியது இந்த மாதிரி நம்ம காவேரி மாதிரி கடலுக்கே காவேரி சொல்ல முடியுமா? ஓமை சொல்ல முடியாததா இருப்பது. ஆகாயம் எவ்வளவு புரிசு? ஆகாயம் ஆகாயத்துக்கு சமம் ஓமை சொல்ல முடியுமா? கடலுக்கு ஓமை சொல்ல முடியும். அது போல சிவனுக்கு ஓமை. அதனாலதான் அவரோடு ஒப்பாருங்கு அவரும் இல்லையா, தன்னேர் இல்லோ தானே ஆனதன். இப்படிப்பட்டவன் தான் இவ்வளவு அருமையா சொன்னாரா, இவ்வளவு அருமை சொன்னாரா, இவ்வளவு சந்தவன் சொன்னாரா, இத்தனை பேருக்கும் காண முடியாமல் ஒளிந்து கொண்டு சொன்னாரா, எந்நேரனையோர் கேட்க வந்து, எந்நேரனையோர் கேட்க வந்து, இவ்வளவு அருமையா இருக்கிற கடவுள் எந்நேர் அணையோர், எந்நேர் அணையோர்னா எங்கோன்றவர்களாயிருக்கின்ற பக்தர்கள் அன்பர் மெய்யன் மெய்யன்பர்களுக்கு அவனே வலிய வந்து அருள் உபதேசத்தை எங்களுக்கு சொல்லு. எந்நேர் அணையோர் கேட்க வந்து இயம்பி, கேட்க
3: மத்தரை போல மதித்து, இது ஞானிகள் நிலை. ஞானிகள்
2: பரமஞானிகளுடைய நிலை. பரமஞானிகளுடைய நிலை வந்து உலகத்தை எல்லாம் மறந்து சிவனை நினைந்து அந்த ஆனந்தம் பெற்று ஆனந்தத்தினாலே அவர்கள் தன்னை மத்தரை போல உண்மத்தரை போலவும் அதையால வந்து பித்தரை போலவும் இருந்து செயல்படுவார். அவருடைய நிலைமை சாதாரண மக்களுக்கு தெரியாது. சாதாரண மக்களுக்கு அவர் நிலைமையை கண்டுபிடிக்க முடியாது. பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளமும் கேட்டவர் முயற்சி. நாட்டவர்களால் நாட்ட நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவர் ஞானிகள் நிலையை கண்டு மயக்கமடையவும் பயந்து உள்ளவும் நாட்டவர் மருளவும் கேட்டவர்கள் வியப்பு ஆச்சரியப்படும். கடக்களிறு ஏற்ற தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அயாலே மதம் பொருந்திய யானை எப்படி மதம் கொண்டு அயால அது வந்து அளவில்லாத ஒரு ஆனந்தத்திலே அது வந்து துள்ளி விளையாடுமோ அது போல மதம் கொண்ட யானையை போல என்னை ஆக்கினான். கடக்களிறு ஏற்ற தடப்பொரு மதத்தின் ஆற்றேனாக அவயம் சொல்கிறது. அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாதவனாய் எல்லா அவயவங்களிலும் இன்பத்தை உண்டு பண்ணிவிட்டார். இப்ப நம்ம ஒரு பொருளை உண்ணும் போது நாவுக்குத்தான் வந்து இன்பம் தெரியும், நாவுக்குத்தான் இன்பம் தெரியும். கண்ணுல ஒரு இன்ப காட்சியை பார்த்தோம்னா கண்ணுக்கு தான் தெரியும், நாவுக்கு தெரியாது. அதே போல காதுக்கு கட்டோம்னா காதுக்கு தான் தெரியும், கண்ணுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு இன்பத்தை தான் அனுபவிக்கும். இது என்ன ஆச்சுன்னா எனக்கு எல்லா அவயவங்களும் இன்பமாக செய்து விட்டார். எல்லா அவயவங்களிலும் இன்பத்தை புகுத்து விட்டார். கண், காது, மூக்கு, வாய், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், உடம்பு முழுவதும் இன்பமாகவே செய்து விட்டார். இப்படி சொல்றாரு ஆற்றேன அவயவம் அவயவம் அவயவங்கள் சுவைதரு கோற்றேன் கொண்டு செய்தார். எல்லாம் தேனிலேயே கொம்பு தேர்லயே செய்து விட்டனர். கொம்பு தேன்ல கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு முழுவதும் கொம்பு தேனில எப்படி ருசி இருக்குமோ அது போல ஆகிவிட்டது. கோற்றேன் கொண்டு செய்தார். ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியில் விழுவித்தான் ஐயாலே வில்வித்தாங்கன் ஐயாலே ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியன் ஐயாலே மூதூர் என்பது திரிபுரம், மூதூர் என்கின்ற திரிபுரம். அந்த திரிபுரத்தை ஏற்றார் என்றால் பகைவர்களாகிய அந்த திரிபுரத்து அசுரர்களை திரிபுரத்தை தன்னுடைய அழகு பொருந்திய நகையினாலே எரித்து விட்டார். அழகு பொருந்திய நகை என்கிற சிரிப்பினாலே எரித்து ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியன் வில்வித்தாங்க திரிபுரத்தை சிரிப்பினாலதான் எரிச்சார். அப்படி திருப்பினாலே எரித்தது போல அருப்பொருந்தியின் அடி அருப்பொருந்தியின் அடியும் அடிக்குள்ள ஒருத்தர் வளாமை ஒடுக்கணும். கையாலே அருளாகிய ஞானாக்கினியின் மூலமாக எங்கள் சரீரம் எல்லாவற்றையும் எரித்து விட்டார். ஊன சரீரத்தை எல்லாவற்றையும் எரித்து விட்டார். இவரோடு இருந்த ஞானிகள் நிறைய, மாணிக்கவாசரோடு இருந்த ஞானிகள் பல பேர், அங்கு வந்திருந்த ஞானிகள், சாமி கூட வந்திருந்த ஞானிகள், இவரோடு இருந்தவர்கள், இப்படி பல ஞானிகள் சிவனோடு சென்றவர்கள் பல பேர். அதனால அருட்பருந்தியின் அடியோம் என்றால் பண்மையில் அடியோம் அடிக்குடு அடிக்குடில் ஒருத்தர் வளாவை உடைக்கிறார். மாணிக்கவாசர் ஆண்டு கொண்ட போது பல அடியவர்களை ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த நாளிலே இந்த திருத்தவாம்பொய்கை என்கின்ற இந்த பொய்கையில அக்கினி உண்டாகும், அந்த அக்கினியிலே எல்லாரும் மூழ்கி விடுங்கள் என்று சொல்லி அப்படி மூழ்கினவர்கள் பல பேர். அப்படி எய்த வந்தியலாதார் எரியிற்பாயம் என்று கீர்த்த திருவகவல்ல சொல்றார். இப்படி அதற்கு மேலே ஞானாக்கினியினாலே இந்த சரீரத்தை எரித்து விட்டார். ஞானாக்கினியினாலே இந்த ஊன சரீரத்தை எரித்து ஞான சரீரத்தை தந்து விட்டார். ஊன சரீரத்தை நீக்கி ஞான சரீரத்தை கொடுத்தார். அது வந்து இப்ப இந்த அந்தரியாக பூஜை செய்கின்ற சிவபூஷக்காரனுக்கு அது தெரியும். அதனால அந்தரியாகத்துல முதல்ல இந்த ஊன சரீரத்தை இந்த பெருவரல் அக்னி பெருவரில் இருந்து வலதுகால் பெருவரில் இருந்து அக்னி எடுந்து இந்த சரீரத்தை எரித்து சாம்பல் ஆக்கி விட்டதாக பாவித்து அதன் பிறகு அதனால சிவசக்தியினுடைய கிருபையினாலே அமுதமலை பொழிந்து ஞான சரீரம் உண்டானதாக பாவித்து அதன் பிறகு சுவாமி இதயத்தில் எழுந்து பூஜை உண்டு. அப்படி அந்த அந்தரியாக பூஜை எழுது. அதனால இப்படி ஊனமாகிய சரீரத்தை எரித்து விட்டு ஞானமாகிய சரீரத்தை தந்து விட்டார். ஆகவே இப்படி ஒருத்தரும் வளாமை உடுக்கணும் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினும் விசாலமாகிய இந்த கையிலே நெல்லிக்கனி போல எனக்கு கிடைத்தார். நெல்லிக்கனி என்பது கனிகளிலே ஒரு சிறந்தது. நெல்லிக்கனியை தேனைப்பாறை என்று கூட பின்னால் நெல்லிக்கனின்னா வந்து இப்ப நாம பாக்குற நெல்லிக்கனியை விட அருமையான அருநெல்லிக்கனின்னு வேற இருக்கு. அது கிடைச்சு சாப்பிட்டுட்டா நிறைய திரையெல்லாம் வரும். நீங்க அது கிடைச்சா சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய போயிடும். நெல்லிக்கனி அருநெல்லின்னு அதுதான் அந்த கிடைச்ச அதிகமான கொடுத்தாளா கொடுத்தாரா அதிகமான வந்து அப்பை கிட்ட நீங்க சாப்பிட்டுட்டு பல காலம் இருந்தீங்கன்னா
3: பல நல்ல செய்திகளை எங்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அதியமான அரசன் அவ கிட்ட கொடுத்தான். அவ வாங்கி சாப்பிட்டு விட்டு அவனை வாழ்த்தினாள். நீ எப்படி இருக்க வேணும்னா சிவனை போல இருப்பாயாகணுவாள். நீலமணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக்கு விரும்பியேனுவாள். நீலமணிமிடற்று ஒருவன் போல அவன் தான் எப்போது இருக்கிறவே, மத்த பேரெல்லாம் போயிருவான். நீலமிடற்று ஒருவன் போல மண்ணுக்கு விரும்பியேன்னு வாழ்த்தினாள் அந்த அவை. அதனால நெல்லிக்கனி அவ்வளவு உசந்தது. இப்ப நமக்கு கிடைக்கிற நீலம் இதெல்லாம் சாதாரணம், அந்த நெல்லிக்கனி சாமானியமா கிடைக்காது. அதனால தடக்கை நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழி. அவன் செய்த அருளை அந்த இன்பத்தை சொல்லி முடியாது. சொல்லி மகக்கு தாய் தன் மனாளனோட அடிய சுகத்தை சொல்லந்தான் சொல்லுமாறுங்கனே என்கிறார் அல்லவா திருமுருகன். அது போல ஆயனாலே அந்த இன்பத்தை அவன் தந்த அருளை வாக்கினாலே சொல்லி முடியாது. சொல்லுவதற்கு சொல்லு இல்லை, அந்த இன்பத்தை சொல்வதற்கு சொல்லு. சொல்லுவதையேன் வாடி முறையோ தரியேன் நாயேன் தாரணை செய்தது. சிவபெருமான் செய்தது என்னால தாங்க முடியல, அவ்வளவு இன்பத்தை தந்து விட்டார். இது மாதிரி வேற நூல்களை பார்க்க முடியாது. இப்படி இன்பத்தை தந்தார் என்று இவ்வளவு தாக்க முடியாம சொல்லுகிற இன்பத்தை பெற்றதாக வேற நூல்களில் காண முடியாது. தலைமுறையோ தரியேன் நாயேன் தாரணை செய்தது என்று இப்படி தனக்கு கிடைத்த பேரானந்தத்தை பேரின்பத்தை வாக்கினாலே வசனிக்க முடியாது, சொல்லாலே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இன்பத்தை தந்து விட்டார். சொல்ல முடியாத அளவுக்கு. அதனாலே இப்படி இந்த திருவண்ட பகுதியிலே இப்படி தரியேன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தாரணை செய்தது. முறையோ என்றால் எனக்கு இப்படி செய்தது முறையா என்று, எனக்கு தகுதி இல்லாத எனக்கு இப்படி செய்தது முறையோ என்று தான் பெற்ற இன்பத்தை இப்படி எல்லாம் சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார் பரமஞானிகள் பெற்ற பேரின்பத்தை சொல்ல முடியாத இன்பத்தை இப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார். யாரு? மாணிக்கவாசகர். இப்படி சொல்லி காட்டுறது என்ன காரணம் என்று கேட்டால் மற்றவர்களும் இந்த இன்பத்தை இப்படிப்பட்ட இன்பமா என்று சொல்லி அதுல எல்லாரும் கேட்டவர்கள் அதுல பிரிய உண்டாகட்டும், கேட்டவர்களுக்கு பிரிய உண்டாகட்டும், அவர்களும் அதற்கு முயற்சி பண்ணுறது என்பதற்காக இப்படி பரமஞானி சொல்ல முடியாதது சொல்லி காட்ட, சொல்ல முடியாதத சொல்லுவதறியே வாழி, சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கள் என்றார் போல சொல்ல முடியாததை சொல்லி காட்ட. ஆகையினாலே அந்த இன்பத்தை நமக்கும் மாணிக்க வாசகர் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 66 பாடல் முதல் 72 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டிலை பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ்ச்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணர்தலுமாமே.
3: அதெல்லாம் வந்து அந்த மொழி உயர்வு இந்த மொழி உயர்வுன்னெல்லாம் நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு எந்த மொழி தெரியுதோ அதில் இறைவனை வழிபடுங்க, அவ்வளோதான். எந்த மொழியில வேணாலும் வழிபடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் வழிபட்டால் ஈஸி, அவ்வளோதான். அவங்களுக்கு தாய்மொழி என்ன உருதுவா? யாராவது உருது தாய்மொழினா உருதுல கும்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. இங்கிலீஷ் தாய்மொழியாக இருந்தால் இங்கிலீஷில் கும்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. என்ன எதை சொன்னால் ஈஸியாக இறைவனை அடைய முடியுமோ அதை. ஆனால் எல்லா மொழியும் இறைவனுக்கு ஒன்று தான். அப்புறம் திருமூலருடைய ஞான பரம்பரை, குரு பாரம்பரியம். இதில் இதில் நந்திகள் நால்வர்னு வரும். இதில் பாடலில் நம்ம நந்திகள் மூவர்னு சில இடங்களில் பேசியிருக்கோம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர், சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்வரும் மாமே. எட்டு பேரா? எட்டு பேர். என்வர்னா எட்டு பேர் தானேங்க. தமிழ் வார்த்தைனா அது. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே நமக்கு தமிழ் தெரியலையே. சனகர், சனந்தனர், சனாதனர், சனர்குமாரர், இவங்க ஒரு நாலு பேர், அது எல்லாருக்கும் தெரியும். சிவயோக மாமுனிவர் அவர் ஒருத்தர். பதஞ்சலி, எல்லா பதஞ்சலியும் எல்லாருக்கும் தெரியும். புலிக்கால் முனிவரா? சரி. வியாக்கிரபாதர் அவரையும் எல்லாருக்கும் தெரியும். திருமூலர், இந்த எட்டு பேரும் ஒரே வரிசையில் வரக்கூடியவங்க. இவர்கள் யா எல்லாருக்கும் குரு யாரும் நந்தி தேவர். இதை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. எட்டு பேருக்கும் குரு. இப்போ நந்தி தேவர்கிட்டேருந்து எட்டு பேர் உருவாகுறாங்க. இந்த எட்டு பேரும் குருமார்களாக ஆன பின்பு எட்டு பேருக்கும் தனித்தனி பாரம்பரியம் உருவாக போகுது. திருமூலர் மரபு, பதஞ்சலி மரபு, அப்படி உருவாக போகுது. தெரியுங்களா? ஆனால் எட்டு பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கணும். ஒரே குருக்கிட்டேருந்து பாடம் கேட்டவங்க அது அப்படியே. சில யோகி ஆகிடுறாங்க, சில பேர் முனிவர் ஆகிடுறாங்க, சில பேர் இன்னும் பாடம் கட்டிட்டு இருக்காங்க நாலு பேரும். அது அதை மாற்ற மாட்டாங்க ரொம்ப. பார்த்தீங்களா, கிருஷ்ணாமூர்த்தியோட பாடம் கேட்டாங்களா இல்லையா நாலு பேரும்? பாடம் கேட்டு முடிச்சாச்சு, திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தாலும் கூட நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம். அப்படியே கொஞ்சம் வேகமா பாங்க. நாதர் அப்படின்னா 9 நாதர் இருக்காங்க. நாதர்னா தலைவர், சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் நாதர். அப்படி வச்சுங்க, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சித்தர் நெருங்கி அழைச்சிட்டு போறாங்க உங்களை. போ திருமூலர் சித்தராக அப்படியே கொண்டு போற. நவநாதர்கள், காளங்கிநாதர், திருமூலநாதர், இந்த மாதிரி 9 பேர் இருக்காங்க. நவநாதர்னு பேர். கருவூர் சித்தர், கொங்கண சித்தர் தான், புரியுதுங்களா? நாதர் போகர் வந்து நாதர்ல வந்துடுவார், அவருக்கு சீஃப் இல்ல. போகர் நாதர்ல லிஸ்ட்ல வந்துடுவார். இவர் என்ன சொல்றாரு பாருங்க. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டில் நந்தி வழிகாட்ட நானும் இருந்தேன். இறைவனுடைய திருவுருள் இல்லாமல், இறைவன் வழிகாட்டுதல் இல்லாமல் ஒன்றையும் உண்ண முடியாது. சிவனருள் வழிகாட்டுதலால் தான் நான் சில காலம் மூலனை நாடினோம். நியாயமாக பார்க்கும்போது கருத்து வேற. மூலம் என்று சொன்னால் மூலாதாரத்தில் போய் யோகத்தில் இருந்த நிலை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் அட்டமாசித்தியில் சொல்கிறது. அந்த மூலனது உடலுக்குள், அதாவது அட்டமாசித்தியில் கூடு விட்டு கூடு பாய்தல்னு உண்டு. உட்காந்துருக்கோம், இது உட்காந்துட்டே இருக்கும் பொழுது இந்த உயிர் அப்படியே பிரிக்கலாம், உடம்பு அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, தூங்கிட்டு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த உயிர் என்ன செய்யும், இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்துடும். உயிர் இல்லாத உடம்புக்குள்ளே பூந்து ஆக்சிடெட் ஆகிடும். அது கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு ஒரு சித்து. சித்து வேலை தெரிஞ்சவங்களாம் சித்தர்கள். யோகத்தில் ரொம்ப பெரியவங்கெல்லாம் யோகியர். இந்த அக்கிரமா சித்து வழியாக வரும்பொழுது நான் சில நாளாக இறைவனுடைய திருவருளால் மூலனது உடலில் புகுந்து சில காலம் தங்கியிருந்து இந்த திருமந்திர பாடலை பாடினேன் அப்படின்னு தன்னுடைய வரலாறு சொல்கிறார். அப்புறம் தனக்கு பின் உள்ள திருமந்திர உபதேசம் பெற்றவர்கள் யார், திருமூலருடைய மரபில் வந்தவர்கள் யார், வேகமாய் போயிடலாம். இது பெரிய பெரிய சிரமமான சப்ஜெக்ட் இல்லை இது பேசுறதெல்லாம். திருமந்திர வழியில் வந்தவர்கள் யார் பாருங்க, மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன், காளங்கி, கஞ்சமலையான் என்ற எழுவர். இந்த எழுவரும் என் வழியாமே. இப்போ திருமூலருடைய திருமந்திரத்தை, திருமூல அதாவது திருமந்திரத்தையே ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு ஏழு பேர். முதல்ல சொன்னது ஒன்பது பேர், யாரு எட்டு பேர், முதல்ல எட்டு பேர் நந்திகிட்டேருந்து வந்த எட்டு மாணவர்கள். அந்த எட்டு மாணவர்ல ஒருத்தர் திருமூலர். நல்லா தெரிஞ்சுங்களா. இப்ப திருமூலரை குருவாக கொண்டு திருமூலர் திருமூலர் வழியில் வந்தவங்க இதுல ஒரு ஏழு பேர் வராங்க. இது ஒரு கேள்வி கேட்கலாம், இல்ல பிரம்மன் ருத்ரன் எல்லாம் வராங்களேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதே வரணும், ஆனா வரல, வராத வரைக்கும் நல்லது. பிரம்மன் ருத்ரன்லாம் அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஒரு தேவர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். பிரம்மா விஷ்ணு, இறைவனே பிரம்மாவாக வந்தார், இறைவனே விஷ்ணுவாக வந்தார், இறைவனே ருத்ரனாக வந்தார் சொல்றோம்ல, அவங்க கிடையாது. அவர்கள் இல்லாத சாதாரண ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அங்கெல்லாம். இந்த நாலு பேரும் எப்படி பரவுதுன்னு பார்ப்போம். இந்த எழுவருள் நால்வரும் நாலு திசைக்கு ஒன்று நாதர்கள். நாதர்ன தலைவர் சொல்லியிருக்கேன். இதில் மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன் நாலு திசைக்கு நால்வராக செல்கிறார்கள். நால்வரும் நாலு திசைக்கு ஒன்று நாதர்கள். நால்வரும் நானாவித பொருள்களை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருக என நால்வரும் தேவராய் நாதரானார்களே. நமக்கு கிடைச்சத எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன் இந்த நாலு பேர். இந்த குரு உபதேசம் ஒன்றேயாயினும் பக்குவத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும். இந்த சத்தியநிபாதம் கொடுக்கும் பொழுது இறைவன் உணர்த்துவார் இல்லையா, உணர்த்தும் போது தீவிரதரம், தீவிரம், மந்ததரம், மந்தம்னு படிச்சிருக்கோமா, ஒரே மாதிரி பொருள் புரியாது. அவர்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ப, அனுபவத்துக்கு ஏற்ப பொருள் புரியும். ஆனால் அந்த நாலு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே பக்குவமாக இருந்தனால நாளைக்கு நாலு பேரும் போயிட்டாங்க. அப்படிதான் கொண்டு போகணும். அப்புறம் ஒரு யோகி, அதை எப்படி கொண்டு போகிறோம் பாருங்க. ஒரு மனிதன் இறைவனோடு கூடுகின்ற பொழுது யோகம், யோக வழியில் கடந்து இறைவனை கண்டு தெளிந்து சித்த நிலை. இறைவனை காண்பதற்கு முயலுபவர்கள் எல்லாம் பக்தர்கள். கோயிலுக்கு போகிறவங்க அங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா, அந்த மலைக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமான்னு ஒரு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் பக்தர்கள். கடவுளுக்கு தான் போ அப்படின்னு சொல்லி கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். இறைவனை உள்ளே பார்த்தவர்கள் எல்லாம் யோகிகள். யோகத்தில் போயிடுறாங்கல்ல, இப்படி வித்தியாசம் நிறைய இருக்கு. எப்போ போ சொல்லித்தரேன். ஒரு யோக கலையை ஒரு உயிருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் யார் கற்றுக் கொடுக்கறது, யோக தெரிந்த யோகியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒருவனால் தான் யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுவும் சிற்றறிவு அதுவும் சிற்றறிவு. அப்போ ஒரு திருமூலர் வந்து யோகியானார் அப்படின்னு சொன்னா அந்த யோகத்தை கற்றுக் கொடுப்பவன் யார் என்றால் திருமூலருக்கு உள்ளே இருந்து கற்றுக் கொடுக்கின்றான் சிவபெருமான். ஒழிந்தது மூவருக்கும் நால்வருக்கும் அதானே அந்த பாடு தானே 71 தானே, மொழிந்தது மூவருக்கும் நால்வருக்கும் 7 பேர் சொல்லியாச்சு. ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும், இறப்புனா என்ன பிறப்புனா பிறவினா என்ன எல்லாம் சொல்லி, செடிஞ்சுடர் முன்னொழியாய தேவன் கழிந்த பெருமையை காட்டுகிறானே. செடிஞ்சுடராகிய முன்னொழியாய தேவன் அந்த திருமூலருக்கு யோகத்தை அறிவித்தான். அடுத்தது இந்த எழுந்து நீர் பெய்யனும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மினென்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழிந்திய நால்வருக்கு அருள் புரிந்தான். சனகாதி முனிவர்களுக்காக சொல்றார், நியமங்களை தவறாமல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, நியமங்கள் செய்மின் என்று அண்ணல் சிவபெருமான் சொல்றாராம் சனகாதி நால்வருக்கு சொல்றார். அதுக்காக நம்மளை காட்டுறதுக்காக தான் இந்த நியமம் இயமம் நியமம் சொல்றோம்ல, இதுல வருது இயமம் நியமம் என்னன்னு கேட்டேன். இயம நியமம் என்னன்னு அட்டாங்க யோகத்துல எட்டு வகையான படிகள்ல இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சொல்றமா இல்லையா, இதுல இயமம் நியமம்னு ரெண்டு இருக்கு. ஒன்று உடன்பாட்டில் சொல்லுதல், இன்னொன்று எதிர்மறைகள் சொல்லுதல். சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியா இருக்கு. இதெல்லாம் ராமாயணம் படிச்சிருப்பீங்க, மகாபாரதம் படிச்சிருப்பீங்க இல்ல? ராமாயணம் மகாபாரதங்கிறது இதிகாசங்கள், வைணவ இதிகாசங்கள். சைவ இதிகாசம் ஒன்று இருக்கு தெரியுமா? இல்லை வைணவ இதிகாசம் தெரியுது, சைவ இதிகாசம் தெரியல. அது புராணம்ல, அது வேறிலே திருவள்ளுவர் புராணம் இருக்கு. அதை கொண்டு போய் இதிகாசம் எப்படி எடுத்துக்கிறது? புராணங்களுக்குள்ள இலக்கணம் வேற, இதிகாசத்துக்குள்ள இலக்கணம் வேற. இதிகாசம்னா இதுன்னு காட்டணும், அதான் இதிகாசம். ராமாயண மகாபாரதம் வைணவ இதிகாசம், சிவ ரகசியம் சைவ இதிகாசம். அதான் ரகசியமா இருக்கு யாருக்கும் தெரியாம. இந்த ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒரே செய்தியை சொல்லும், ஆனா சொல்லுகின்ற விஷயம் வேற, முறை வேறு. ராமாயணத்தில் உடன்பாட்டு முறையில் சொல்லும், மகாபாரதம் எதிர்மறையாக சொல்லும். உடன்பாட்டு முறையில் சொல்லுவது ராமாயணம், எதிர்மறையில் சொல்லுவது மகாபாரதம். இப்போ 10th ரிசல்ட் நேத்தி வந்தது. அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு பையனுக்கு சொல்கிறார், நீ 95 மார்க்கு மேலே வாங்கியிருந்தேன்னு வச்சுக்க கணக்கில், நாளைக்கு உனக்கு கிஃப்ட்டு வாங்கித்தரேன்னு சொல்கிறார். இப்படி 95 மார்க்கு நீ மேலே வாங்கிடுப்பா கணக்கில், உனக்கு நல்ல ஒரு கிஃப்ட்டு வாங்கித்தரேன்னு சொல்கிறார். இது என்னது? உடன்பாடு. நீ கணக்கில் வந்து நீ மார்க்கு 40 மார்க் குறைஞ்சி நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கும் உன்னை மாடுமிக்க விட்டுருவேன். அது என்னது? எதிர்மறையா சொல்றாரு. அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தானே, மார்க் அதிகமாக வாங்கணுங்கிறது சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் சொல்லக்கூடிய முறை என்ன? அதில் உடன்பாட்டில் சொல்றாரு, இது எதிர்மறையில் சொல்றாரு. ஆக மொத்தம் ஒரு அரைச்சை ஒரு அறக்கருத்தை வலியுறுத்துகின்ற ராமாயண மகாபாரதம். உடன்பாட்டை உடன்பாட்டு முறையில் சொல்லுவது ராமாயணம், எதிர்மறையாக சொல்லுவது ஒன்றும் இல்லை. எதையெல்லாம் செய்யணும்னு சொல்றது ராமாயணம், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது மகாபாரதம். இதுதான் நம்ம இயமம் நியமம் இந்த அட்டாங்க யோகத்தில் வரும். உடன்பாட்டு முறையில் அந்த எந்த ஒரு முறைகளை, சைவ நெறிமுறைகளை எதை செய்யணுமோ முறைப்படி செய்யுங்கள். எழுந்து நீர் பெய்யினும் சப்த மேகங்கள் கூட எழுந்து அந்த மேகமாக மழை பெய்தாலும், எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமின் மழையை பெய்து உங்களுக்கு, அதாவது பூவே இல்லைன்னா கூட மழை இல்லை, பூ இல்லை. கண்ணன் என்ன செஞ்சாரு, தன்னுடைய கண்ணை பறிச்சு பூ வச்சுட்டாரா இல்லையா திருவேய மழையில இல்லையா? சந்தனக்கட்டையே இல்லை. மூர்த்தி நாயனார் முழங்கையால் என்ன பண்ணார், தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி முழங்கையை தேய்ச்சி தேய்ச்சி சந்தனம் பார்க்கினார், ராஜா போஸ்ட் கொடுத்தாரு. உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் இல்லையா? நியமங்களை கடை உற்றக்கூடாது. தண்ணீர் பூசணும், தண்ணீர் பூசணும், பூஜைனா பூஜை செய்யணும், நியமங்கள் செய்யணும். நியமங்கள் செய்யுமின் என்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தான். சனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் யோக நிலையில் இருந்து கொண்டு, தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு, சிவபெருமானே யோக நிலையில் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உருவடிவாக நால்வருக்கும் நியமங்களை செய்து கொண்டிருங்கள் என்று உபதேசம் செய்கிறான். என்ன அர்த்தம், நம்மளும் நியமங்களை விடக்கூடாது என்று நமக்கு சொல்லுவதாக அர்த்தம். இதோட நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பு நிறைவு செய்யும்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருக்கேதீச்சரம் தொண்டர்கள் நாளும் துதிசெய்ய அருள் செய் கேதீச்சரம் தன்னை அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறையில் கேதீச்சரம் மேவினார் கேதாரத்தார் என்று கசிவினார் தொழுது போற்றியுள்ளார். நாவலர் பெருமான் நம்பி ஆரூரரும் திருநாட்டு தொகை திருப்பதிகத்தில் ஈழ நாட்டு மாதோட்டம் என்று அருளி செய்துள்ளார். செய்ய கேது தலையற்ற அன்னாள் திருந்து பூசனை செய்து முடிப்போன் என்பது பழம்பாடல். நாகங்களால் வரும் இடையூறுகளைப் போக்க நாகத்தம்பிரானை வழிபட வேண்டிய தலம். கேது ஞானகாரகன், ஞானம் பெறுவதற்கு சொல்லவும் வேண்டுமா? வேட்டுலகின் மூதீச்சரம் என்று முன்னோர் வணங்கு திரு கேதீச்சரம் என்பார் திருவருட்பிரகாசர். குடம்கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்டி பூப்பலி செய்து புலகாகிதமடைய அருள்பவர் கேதீச்சரம் மேவிய மகாலிங்க பெருமான். இவரே மூலாலய மூர்த்தியாக இருந்தவர். திருநாவளத்த கவிராசராம் நம்பி ஆரூரர் சேரமான் பெருமாள் நாயனாருடன் திருவி ராமேஸ்வரத்து இறைவரை பணிந்து திருக்கேதீச்சரப் பெருமானைச் சேமையில் இருந்தே தொழுது பாடினர் என்பது குறையா வளம்பெருகு குன்றத்தூர் தெய்வச் செக்கிழார் அமுதவாக்கு. வங்கம் அழிகின்ற கடல் மாதோட்டம், மட்டுண்டு வண்டாலும் பொழில் மாதோட்டம், மாவின் கனி தூங்கும் பொழில் மாதோட்டம், சிறையார் பொழில் வண்டி யாழ் செய்யும் கேதீச்சரம், தெங்கம் பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரம் என்று இயற்கைகளில் பொங்கி ததும்பி பூரணமாய் நிற்கும் நிலையை அற்புதமாக எடுத்து அருள் செய்கிறார் சுந்தரர் பெருமான். ஆர்த்த பிறவித் துயர்களாம் ஆர்த்தாடும் தீர்த்த சிறப்பை பத்தாகிய தொண்டரு தொழு பாலாவி என்றும் பாவம் வினை அறுப்பார்பையில் பாலாவி என்றும் அருளி செய்வர். ஆலயம் பல்வேறு நிலைகளில் பழுது உறினும் பாலாவியின் கரைமேல் திடமா உரைகின்றான் திரு கேதீச்சரத்தானே என்ற தொடரை எண்ணும் தோறும் மெய்தானரும்பி விழிமலர்கள் ஊற்றி எடுக்கின்றன. என்னே சந்தமார்தரு சுந்தர செஞ்சமிழ் அன்பேனும் ஆறு கரையது புரள ஒன்றி இருந்து நினையும் அடியார்க்கு அங்கத்துரு நோய்களை அகற்றி அருள்வான், ஊனத்துரு நோய்களை ஒழித்து அருள்வான் என்று தெற்றன சிற்றமிழ் பாடுகிறார் சுந்தரர். உய்ய இடையூறு செய் வெய்ய வினை வந்து பொருந்தா கொடுவினை யாவும் படுவினையாகும் என்று நம்மை நெறிப்படுத்துகின்றார். சித்தத்து இனிக்கும் சிவபோகம் திகழும் செந்தமிழ் சுந்தரர் திருப்பதிகம் நத்தார்படை ஞானம் எனத் தொடங்கும் அருட்பதிகம்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: கருவூர் தேவர் திருவிசைப்பா 10 திருத்தலம் திருவடை மருதூர் பண் பஞ்சமம் காவிரிக்கு தென்பால் உள்ள சிவத்தலமான இது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலம்.

சிவபிரான் திருமேனி சூரிய மண்டலம் போல் பொழிகிறது. மிக்க இருளான நடு இரவில் படமெடுக்கும் பாம்பு மாணிக்கத்தை உமிழ்ந்ததால் ஒளி வீசி பாவியாகிய நான் காதலிக்கும் சிவபெருமான் காதில் செம்பொன்னாலான தோடு போல் தெரிகிறது. விளங்கும் சடைமுடி கங்கை நீர் படுவதால் அழகிய திருநீற்றுக் கோலம் அழிகிறது. மைபோல் நிறங்கொண்ட கழுத்து செம்மையான மேனியில் அழகாகத் தெரிகிறது. இவ்வாறு தேவாதி தேவனான சிவபெருமான் எழுந்தருளும் திருத்தலம் திருவடை மருதூரே ஆகும்.

இந்திரலோகம் முதலிய தேவர்கள் உலகத்தில் உள்ள தேவர்கள் யாவரும் சொன்ன ஏவல் கேட்டு சிவபெருமான் திருவடி இணைகளை தொழுது எழுகிறார்கள். இவரோ ஐந்து தலை பாம்பை இடுப்பில் மேகலை போல் கட்டிக்கொண்டு வீடுகள் தோறும் பிச்சைக்காக அலைந்து திரிகின்றார். வீணா தட்சிணாமூர்த்தியாக இவர் தந்திரி வீணையில் இசை பாட, அதனுடன் சாதி கிண்ணரம் என்னும் இசைக்கருவி கலந்து ஒலிக்க, வேதியர் எழுப்பும் வேத மந்திர இசையும் இனிய குழல் ஓசையும் கலந்து எங்கும் ஒலிக்கும் திருத்தலம் திருவடை மருதூரே ஆகும்.

ஒரு பொருளாகிய தங்கம் குளிர்ந்த சந்திரனிடம் உள்ள கொழுந்து போலவும் தளிர் போலவும் கொடி போலவும் பல பொருள்களாகச் செய்யப்படுகிறது. அதுபோல ஒரே பொருளாகிய இறைவன் யாவையுமாய் பெரிய உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஊடலும் கூடலும் செய்ய உமாதேவியுடன் இணைந்திருப்பவன். எல்லோரும் தூங்கும் இருள்மிக்க நள்ளிரவில் யானும் அறியாதவாறு என் மனத்தை அணுகினான். நுட்பமான பொருளாக என்னுட் கலந்து விட்டான். இப்பெருமான் எழுந்தருளி இருக்கும் தலம் திருவிடை மருதூரே ஆகும்.

அழகுமிக்க ஒளி மாணிக்கத்துள் கலந்திருப்பது போல அடியவனாகிய என்னுட் கலந்தவன். அடியேன் செய்யும் தொண்டினை மகிழ்வோடும் ஏற்பவன். உமையவள் இடப்பாகத்தன் விரிந்த சடையையும் விடங்கொண்ட கழுத்தையும் கொண்ட விமலன் தோளில் குறையாடையான துண்டும் இடுப்பில் அரையாடையும் சுடரொளி பரப்ப அதன் அருகே மாணிக்கத்தை கக்கும் பாம்பு கச்சுப்போல் கட்டப்பட்டு அழகொளி வீச திகழும் சிவபெருமான் எழுந்தருளும் திருத்தலம் திருவிடை மருதூரேயாகும்.

பந்தம் பிறவியோடு கட்டப்படுவது, பிரிவு வீடு பெற்று விடுதலை அடைவது. இரண்டையும் அறிவிக்கும் ஞான நூற்கள் குறிப்பிட்ட வழியில் சென்று படிப்படியாக மேலேறினேன். மனமும் நானும் கலந்தோம். அந்த கலப்பு அறிந்தாலும் அறியாத மாதிரி இருந்தது. பல பிறவிகளில் இறைவன் எந்தையாகவும் தாயாகவும் யானாகவும் பல ஊழிக்காலம் தன்னை வெளிப்படுத்தினான். என்னோடு வந்து நெருங்காமல் இறைவன் நுட்பமாக என்னுட் கலந்தான். அவன் எழுந்தருளும் தலம் திருவடை மருதூரேயா.

சுடுகாட்டில் எரிகின்ற பிணத்தின் கொழுப்பை தின்று ஏப்பம் விட்டு வெளியில் தெரியும் பற்களையும் நெருப்பை கக்கும் வாயினையும் பிணத்தை தேடித் தெரியும் கால்களையும் உடைய பேய்கூட்டங்கள் குதித்து ஆடுகின்றன. அத்தகைய மிகுந்த இருளான நல்ல நடு இரவில் கருணைமயமான சிரிப்பு சந்திரன் போல் ஒளி வீசவும் செவ்வானம் போன்ற திருமேனியில் அணிந்துள்ள கீற்றுகளோடு கூடிய பாம்புகள் ஆடவும் ஆடுகின்ற எம்பெருமான் எழுந்தருளும் திருத்தலம் திருவடை மருதூரே ஆகும்.

என்கிறார். அழகின் கண் ஆழ்த்துகின்ற வேலைப்பாடுடைய பச்சை மண்பானை வானிலிருந்து வரும் மழைத்துளி பட்டால் நனைந்து கரைந்து விடும். அதே பானையை நெருப்பில் சுட்டுவிட்டால் அப்பானை நீரில் கிடந்தாலும் கெடாது. அதுபோல அறிவற்ற நான் மாதர்களோடு சிற்றின்பத் தொழிலில் ஆழ்ந்தாலும் துன்பம் வந்து என் மனத்தை தாக்காமல் மிக்க இருட்டான நல்ல நள்ளிரவில் ஒப்பற்ற யாழ் ஒலிக்க என் நெஞ்சில் புகுந்தான் இறைவன். அவன் எழுந்தருளும் தலம் திருவடை மருதூரேயாகும்.

வைக்கோலை விரும்புகின்ற காளை மாட்டை வாகனமாகப் பெற்று அந்த அழகான இடபத்தில் ஏறுபவரும் உமையை இடப்பாகத்தில் கொண்ட மாதவரும் ஆகிய சிவபெருமான் என் மீது அன்பு வைத்தார். என்னை வெம்மையான செந்தீயினால் சுடப்பட்ட செங்கலாக்கினார். மேன்மைமிக்க அப்பெருமான் எனக்கு முன்னும் பின்னுமாக வந்து எளிமையோடு என்னுள் வீற்றிருந்தார். ஆயிரம் கோடி அண்டங்களில் உள்ள தேவர்களின் தலைவனாகிய சிவபெருமான் கருநிறக் கழுத்துடன் கருணை வடிவாய் எழுந்தருளிய தலம் திருவடை மருதூரே ஆகும்.

கலங்கிய குளத்து நீரை தேத்தாங்கொட்டை முதலியவற்றால் தெளியச் செய்தால் நீரோடு கலந்த மண் அடியில் தங்கிவிடும். அதுபோல நன்மை தரும் திருவருளை என்னுடன் கூட்டி என் சிந்தையுள் புகுந்த நம்பெருமானே, வீணனாகிய என் புலங்களில் கலந்தவனேன் என்று யாரெல்லாம் நின்று உருகி புலம்புகின்றார்களோ அவர்கள் வீண் செயலில் செல்ல மாட்டார்கள். அவர்களை ஆட்கொள்பவன் அருவி போல கண்ணீர் சொரியும், அவர்கள் கண்ணில் மணியாயிருப்பவன் எழுந்தருளிய திருத்தலம் திருவடை மருதூரே.

0: ஒற்றுமையோடு ஒரு பொருளை இணைந்து பார்க்கின்ற இரண்டு கண்களை உடைய எண்ணற்ற மக்கள் அறிவில்லாதவர்களாய் ஆணவ இருட்டில் உறங்கக்கூடிய நல்ல நள்ளிரவில் கருதிரக் கண்கள் செழுஞ்சுடற் பொழியினால் பொருள்களை பார்க்கின்றன. அப்படி இறைவன் அருளுடன் கலந்து உணரும் கருவூர்த்தேவர் பாடிய கரும்பு போன்ற இனிய தமிழ் மாலையை பெரிய சோலையில் மருத யாளுடன் பாடினால் இறைவன் வருவான். அந்த கரிய கண்டத்தன் தேவதேவன் எழுந்தருளும் இடம் திருவுடை மருதூரே ஆகும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

மாதங்களில் சிறந்த மார்கழியில் இறைவனை போற்றி பாட திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகர் அருளிய போற்றியன் வாழ்முதல் எனத் தொடங்கும் திருப்பள்ளியெழுச்சி. பண் புறநீர்மை ராகம் பூபாலம் தாளம் ஆதி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: பன்னெண்டராகும் 25.

I'm

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், திருநீலகண்ட நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் அடுத்ததாக கேட்டுவிருக்கும் நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சி சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் குளித்தலை ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: மாதர் மடப்பிடியில். பாடியவர்: தாராசுரம் பாலசுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிப்பண்ணிலே அமைந்த 5வது திருப்பதிகம் திருப்புறம்பயம் பண்வரிசையில் 35வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ആഗ്രഹിച്ചിട്ടുണ്ട്.
1: ഓം നമ ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 26வது திருப்பதிகம் அதிசய 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் முத்தி இலக்கணம் என்ற தலைப்பில் பெருமான் அருளி செய்த இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் பாடப்பெறுகின்றது.

0: బలం.
1: ఓం నమః శివాయ. యు ఆర్ లిస్నింగ్ టు శైవం.org రేడియోస్ 24/7 స్పిరిచువల్ ఛానల్స్ ఫ్రమ్ శైవం.org. ఓం నమః శివాయ.
2: என்ன குணம் நிறைந்திருக்கணும்? பல குணங்கள் திருக்குறள் தான், திருக்குறள் தான் இருக்குது. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு, ஐந்து சால்வு ஊன்றிய தூண். திருக்குறள் அன்பு, பெருமானத்தில் இருக்கிற அன்பு யாருக்கு இருக்கு? ஒருத்தருமே இல்லை. அன்பு, நான் செய்யத்தகாததுக்கு வெக்கப்படணும், செய்யத்தகாத செஞ்சிட்டா வெக்கப்படணும். அதெல்லாம் கூட பாருங்க, ஏதேனும் இப்ப ஏதேனும் ஒரு புத்தகம் இருந்தது, அதை நம்ம போற பக்கம் மேய்ச்சிட்டு அப்படிங்கிறோம். அதான் நாணம். நமக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற நாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெக்கம் என்னன்னு கேட்ட, செய்யத்தகாத செய்துட்டா அப்படி செய்யறமே, துடிக்கிறமே, அது நாணம். பெண்களுக்கு இருக்கிற நாணம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய அம்மா கிட்ட பேசும்போது கூட, என்னப்பா சாப்பிடலையா, இன்னும் படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வந்துட்டம்மா அப்படின்னு கீழே குனிஞ்சு சொல்லணும். இந்த வந்துட்டேன் அப்படிங்க சிவ சிவ. அப்படியாக திருக்குறள் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லலாம். அப்படியாக திருக்குறள் இருக்கு. பெத்த தாய் இதேன்னு சொன்னா கூட தலை நிமிர்ந்து பேசாமல் இருக்கிறது இருப்பாருக்கு, அது பெண்களுடைய நாணம். இந்த வந்துட்டம்மா, முடிச்சுட்டு வந்துட்டம்மா அப்படின்னு சொல்றது. ஆகவே பெண்களுக்கு இருக்கிற நாணம் வேறு, ஆண்களுக்கு இருக்கிற நாணம் வேறு. ஆனா நாணம் என்ற ஒன்று இரண்டு பேருக்கும் பொது. இது இந்த உலகத்தில் யாருமே சொல்ல, திருவள்ளுவர் சொன்னார். கற்பன்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுல வைப்போம். உங்க தாத்தா நாணம் என்று சொன்னால் இரு கட்சிக்கும் பொதுல வைப்போம். நாங்க டாம்டாம் பண்ணிக்கல, நீ டாம்டாம் பண்ணிக்கிற, அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் அல்லவா? பெரியவங்க பெரிய பெரிய காரியத்தை செய்துட்டு அமைதியா இருந்துட்டாங்க. இவன் ரெண்டு ஒண்ணு செஞ்சிருவான், இதனால் சகலமான பேர்களும் தெரியப்பது என்னவென்றால் அப்படின்ட்டு. இதுதான் நமக்கு முன்னோருக்கு இருக்கிற வேற்றுமை. சான்றோர்கள் சான்றோர்கள் இல்ல, பல அருமையான காரியம் செஞ்சிருப்பாங்க. யாராவது போய் ஐயா தாங்கள் தானா சிவ சிவ அரியணிங்க செய்தோ பெருமான் செய்ய விட்டுருவாங்க. இவன் நான் என்ன பண்றது, பெரியவங்களுக்கு நமக்கு இருக்கிற வேற்றுமை சொல்லத்தான் வேணும். அப்ப அன்பு, நாணம், ஒப்புரவு, எல்லாருக்கும் ஒப்புரவு இருக்குங்கிறது மனுஷனுக்கு சொல்றோம், பெருமானுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஒப்புரவு. ஒப்புரவுனா உதவி, இன்ன உயிர் இன்ன இது என்பது கிடையாது. ஒரே சேரும் 84,000 யோனி பேதங்களுக்கும் அவனுக்கு ஒரே ஒரு தன்மை தான். இது மனித உயிர், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், தமிழன், அவன் ஆரியன், இந்த பேச்சுக்கே இடமே. அதுபோல உயிர்களிலே இது வந்து பெரிய 6.5 உட்கார்ந்துருக்குது, எறும்பு சின்னதா போகுது என்பதில்லை. அந்த எறும்பும் உயிர் தான். திரு எறும்பியூர்னு ஒரு திருநடுங்கணத்துக்கு முன்னால எறும்பு வழிபாடு செய்த மலை, அது எறும்பியூர். நாவுக்கரசர் அங்கெல்லாம் சென்று பாடியிருக்க, நல்ல திரு எறும்பியூர் திருத்தாண்டவம். அது மாதிரி அந்த எறும்பு முதல் பெரிய இது வரை எல்லாம் ஒரே தன்மையில கருதும். அவே ஒப்புரவு. கண்ணோட்டம், கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த உயிர் எந்த மாதிரி கடினப்பட்டாலும் உடனே அதுக்கு பரிவு செலுத்துவது. ஆனா இப்ப கண்ணோட்டம்னா விளங்காது. ஏன்? நாம தமிழன், தமிழ்நாடு, அதனால விளங்காது. தாட்சண்யம்னா விளங்கும். தாட்சண்யம்னா ஏறத்தால ஒரு 400-500 ஆண்டுக்கு மேல இருந்து குட்டிச்சுவராவே போயிட்டோம். அது போல வைராக்கியம் விளங்குது, உறுதிப்பாடு விளங்கல. என்ன பண்ண, அதனாலதான் இந்த வேற்றவருடைய ஆட்சி வந்ததுன்னு சொன்னா நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய அமைப்பு எல்லாம் மாறும். அதனாலதான் பாரதி நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இனி நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னா. அப்ப அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, வாய்மை என்னன்னு தெரியும். ஆகவே இந்த 5 குணங்களும் நிறைந்திருந்தால்தான் சான்றோர்னு. நம்ம பெருமான் எத்தனை நல்ல குணங்கள் உண்டு அத்தனையும் சேர்ந்திருப்பதனால உத்தமன், உத்தமன். நம்ம சம்பந்திக்கு என்ன பேர் தெரியுமா? சம்பந்தியார திருமால் புருஷோத்தமன், புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமன். அப்ப ஆடவருடைய அந்த இனத்திலேயே ஒரு உத்தமன் இருக்குமானா அது எங்க திருமால் தான். வைணவர்கள் இல்ல, அவங்க என்ன சும்மா இருப்பாங்களா? இங்க உத்தமன் அவங்க புருஷோத்தமன் அப்படின்ட்டாங்க. புருஷர்களில் எங்க பெருமானை விட வேற யாரும் உத்தமன் கிடையாது. அவங்க புருஷோத்தமன் என்றார்கள், நாம உத்தமன் என்று சொன்ன உத்தமன். அத்தன் அத்தன் நமக்குரிய தலைவன். அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனலான் யாரு சுந்தரன். அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேனலாமி. அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. அத்தா உன் ஆடல் காண்பான் அரியணியன் வந்தவாறு சிவசிவ. அதனால திருமுறைகள்ல அத்தன்கிற சொல்லி பல இடங்கள்ல வருது. அதனால ஒன்று எடுத்து சொன்ன, ஆகவே அத்தன் தலைவர். எனவே உத்தமன் அத்தன் உடையான். என்ன உடையான்? எல்லா உயிர்களையும் அடிமையாக உடையவன். அடிமையான் அவன் ஆண்டான், நாமெல்லாம் அடிமை. அதனால அடியவன் நினைந்து உருகி உடையான் அடியே நினைந்து உருகி. அவன் திருவடியே நான் நினைந்து நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட சிவசிவ. இப்ப திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னாலே மாண்புமிகுதான், மாண்புமிகு அமைச்சர் தான். திருப்பெருந்துறை வந்து பெருமானால் ஈர்க்கப்பட்டு அவருடைய உபதேசம் பெற்ற உடனே மாண்புமிகு அல்ல, மிகச்சிறந்த அடியவர் அப்படி ஆயிட்ட. ஆனால் இது ஊருக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நேத்து இந்த திருப்பெருந்துறை இந்த பணம் எடுத்துக்கிட்டயா? எனவே இங்க உடையான் அடியே நினைந்து உருகி இப்படி உருக ஆரம்பிச்ச உடனே திருப்பெருந்துறை வந்த மாத்திரத்திலேயே பெருமானால் ஈர்க்கப்பட்டு இவருக்கு மனம் எல்லாம் எங்க ஆயிட்டது? இதுவரைக்கும் உலகம் அரசன் அமைச்சர் வந்து பாண்டி நாடு என்றெல்லாம் இருந்தது. இது போய் இப்ப பாண்டி நாடும் இல்லை, அரசனும் இல்லை, இவர் அமைச்சரும் இல்லை. பெரிய எப்படினாரு, இதுவே பித்தாயிட்டாரு. எது திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை. அதனால ஊர்ல இருக்கவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா நம்ம மாண்புமிகு அமைச்சர் நல்லபடியா தான் இருந்தார் பாருங்க, இந்த திருப்பெருந்துறை போனாரா அதுல இருந்து சரியா இல்லையனர். பின் என்னது, மத்த மனத்தோடு. மத்தம்னா கொஞ்சம் புத்தி கோளாறான மனம். மத்த மனத்தோடு மால் இவன் அந்த சரியாவே பேச மாட்டேங்கிறார் ஐயா. ஐயா ஒரு திருவாத ஊர் தான, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறார். ஐயா ஒரு அப்பா அப்பாலாம் இருக்காங்களான்னு, பெருமானே அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ இப்படிங்குது. அதனால அன்னிலிருந்து சரியான பேச்சும் இல்லை. மத்த மனத்தோடு மாலிவன் என்ன, மால்னா மயக்கம் பொருந்தியவன் என்ன, தத்தம் ஒத்த மனத்தோடு அவரவர் தான் தாம என்னென்ன பட்டம் கொடுக்கறாங்களோ பட்டம் கொடுத்துட்டாங்களாம் தாவோ. அது பட்டம்னு தான் வச்சுக்குவாங்க பெரியவங்க, திட்டம் வச்சுக்க மாட்டாங்க. சரி அவர் கொடுக்கற பட்டம் அது வச்சுக்கணும். அதனால மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட. அவங்க மனசுல என்னப்படுதோ அது சொல்றாங்களாம். பாவம் இவர் மேல எப்படியோ அவருக்கு அந்த காதல விழுந்திருக்குது. ஏனென்றால் இவர் என்ன பைத்தியமா என்ன இல்ல இல்லவா, பெருமான் மீதே ஈடுபாடு கொண்டிருக்கிறார். போறவன் நாலு பேர் என்ன சொல்லுவான், நாலு வாக்குல பேசுவான், மனுஷன் திருப்பெருந்துறை போனார் சார் மூளையே போட்டு என்ன பண்றது, நல்ல மூளையோடு இருந்தவர் தான், மாண்புமிகு அமைச்சரா இருந்தவர் தான், ஒண்ணும் இல்லையே மனுஷன் அப்படி நாலு பேர் சொல்லிருப்பான். சிவசிவ சிவசிவ அதையும் காதல வாங்கிட்டு போயிருக்கு. அதனால இதை பதிவு பண்ணிச்சு இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, ஊர்க்காரங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒத்தன ஒத்தன சொல்லிட நான் எப்படி இருக்கிறேன், ஊர் ஊர் தெரிந்து எவரும் தத்த மனத்தன சொல்லிட அப்படி சொல்லி கொண்டிருக்க எனக்கு என்னன்னு, எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒரு கவலையும் இல்லை. தத்த மனத்தன பேச எஞ்ஞான்றுகள் சாவதுவே. நான் இப்படி எல்லாராலையும் தூற்றப்பட்டா தூற்றப்படுவதே கூட எனக்கு நல்லதுதான். ஏன் இதனாலாவது பெருமானே பத்தியா மணிவாசன் இது மாதிரி ரொம்ப அடிவன் என்று ஒரே சொல்லுது, நம்ம ஆட்கொண்டவங்க நாம் விட்டுட்டு வந்துட்டமே என்று மீண்டும் வந்து என்னை அழைச்சிட்டு போமாட்டியா? அதனால எனக்கு ஊரை பற்றியோ ஊராரை பற்றியோ எனக்கு கவலை இல்லை, உன்னுடைய திருவுள்ளந்தான் வேணும். அதனால இது மாதிரி ஊரார் சொல்றத கூட நான் விரும்புறேன் போங்க, பின்னால கூட சொல்லப்படுற அருமை அருமை பாத்தீங்களா. நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடைத ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்க நம்மானாய். கவலையே பண்ணது. ஊர்ல இருக்க நாலு பேர் நாலு சொன்னா சரி, நல்லா சொல்லட்டுமே, இன்னும் பத்து பேர் சேர்ந்தான் சொல்லட்டுமே அப்படின்ட்டு. நாட்டா நகை செய்ய ஆனா அடியேன் நாம் மேலை வீடைத. நான் என்னுடைய அளவில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன், பெருமானுடைய திருவள்ளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதனால் இப்படியாக ஆட்டான் ஆண்டு கொண்டவ பாடுதுங்கானம்மானால படிக்க போறோம். ஆகவே தத்த மனத்தன சொல்லிட ஊரூர் தெரிந்து எவரும் பேச எஞ்ஞாண்டுகள் சாவதுவே. நான் அப்படி பலரும் பேச நான் இறப்பேன் என்றால் அதுவே எனக்கு போதும்பா. ஏன்னா உன் அடியான்னு தானே பேசுறாங்க, பேசிட்டுமே பேசிட்டு வேற எந்த தப்பு பண்ணலையே, இது ஒண்ணுதானே ஓட்டுங்க. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். சாப முன்னால் தக்கன் வேள்வி தகர்தென்று நஞ்சம் மஞ்சி ஆ எந்தா என்று அவிதாவிடும் நம்மவர். இது ஒரு அருமையான பாட்டுன்னு கூட நான் மேற்கோளா சொல்லியிருக்கேன். ரொம்ப கிண்டலா சொன்ன பாட்டு திருவாசகத்துல. சாவ முன்னால் வேள்வி தகர்தின்று. பிரியாணி சாப்பிட்டார் யாரு, தேவர்ல எல்லாம் ஒரு நாள். அதனால என்னன்னாரு, ஏன் அப்படி சாப்பிட்டாரு, அவன் தலையெழுத்து சாகர காலம் அதனால சாப்பிட்டான். பாவம் ஏ சார், பிரியாணி தின்னா அப்படி ஆகுவாங்களான்னாரு. பிரியாணி தின்னா ஆக மாட்டாங்க, மணிவாசர் அல்ல அந்த தேவர் அப்படி ஆனாங்க. ஏன் அப்படின்னாரு, எந்த வீட்டுல சாப்பிடணுமோ என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணுமே தவிர எந்த வீட்டுல வந்து கூப்பிட்டாலும் போயிடுறது, வாழைமரம் கட்டினாலே உள்ள போடுறத. ஆமா, அவங்க பல வீட்டுல கல்யாணமா இருக்கு, காட்சியா இருக்கு, அல்லது எதுன்னு கொண்டாடிப்பாங்க, அல்லது பையனு அவங்களோட சசிதி பூர்த்தி 60 ஆண்டு மணி விழாவா இருக்கும், பல காரியமா இருக்கலாம். எங்க வாழைமரம் கட்டுதுன்னு பார்த்து உள்ள நுழைஞ்சு விடுறத. அது மாதிரி நுழைஞ்ச ஆட்கள் சாப இதெல்லாம் எப்ப இறந்ததுனாரு, முன்னாள் இன்னைக்கு கிமு கீப்புக்கெல்லாம் அப்படிப்பட்டது. உன் கிபி கிமுலாம் முன்னாள் என்ன நடந்தது சொல்லுங்க. வேள்வி தகர், வேள்வி செய்யும் போது ஆடுகள்லாம் கூட வைத்து அதை பலியிடுறத வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க. அதனால் தான் அந்த வேள்வி தமிழனுக்கு உடன்பாடல்ல, நமக்கு உடன்பாடல். இந்த மாதிரி உயிர்பலியிட்டு செய்கின்ற வேள்வியை நாம் சுத்தமா ஏத்துக்கலாம். அப்பர் சுவாமிகள் ரொம்ப அருமையா சொன்னார், எரி பெருக்குவர் ஐயா இந்த மாதிரி யாகத்துல வந்து அந்த வேள்வியை அப்படியே நெருப்பு அப்படியே தகதன்னு வரும்படியே செய்வார்கள். அதை என்ன நினைப்பாங்க எங்க பெரும் எங்க நம்ம சைவ பெருமக்கள்னா, அந்த மாதிரி எரிகின்ற வடிவமே எங்கள் பெருமான் தான் நினைப்பாங்க. ஆனா ஆரியர்கள் என்ன நினைப்பான்னு கேட்டா, அந்த எரிய அக்னி பகவான் நினைப்பாங்க. அக்னின் அந்த அக்னி மூலமா இந்த உயிர் கீரதெல்லாம் கொடுத்து இன்னார்ட்ட போய் சேர், இந்திரங்கிட்ட கொண்டு கொடு. துருதி பிராப்பர் சேனல் யாரு, அக்னி. அவங்களுக்கு அவன் கூரியர்லயும் போலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்லயும் பண்ணுவான், ஏதோ பண்றான். ஆக யாரு, அக்னி. அது அதன் வழியாக அந்த ஆட்டுக்கடாவை யாருக்கு சேர்த்து, இந்திரனுக்கு சேர்த்து. என்னப்பா உனக்கு வேணும்னு சொன்னவுடனே, அவங்களுக்கு இந்திர செல்வம் வேணுமா, நல்ல செல்வம் எல்லாம். எந்த ஊர்ல இருக்காங்கப்பா, இந்த ஊர்ல இருக்காங்கன்னா அந்த இந்திரனுடைய தயவை பெறுவது, அந்த மாதிரி யாகம் தான் அவங்க செய்யறது. எனவே அந்த வேள்வி நமக்கு முற்றிலும் உடன்பாடென்று. அந்த வேள்வியும் வேள்வி அல்ல,

இல்லைங்களா? அது பெருமானுடைய வடிவம் அல்ல, அது அக்னி பகவாங்கிறியப்பா. அது வேற மூலமா வேற எங்கேயோ கொண்டு போய் கொடுத்து என்னென்னமோ பண்றீங்க நீங்களேப்பா என்றார் அப்பர் சுவாமி. இப்ப ஞானசம்பந்த பெருமான் வேள்வி செய்வதற்காக தன்னுடைய தந்தையார் வேள்வி செய்வதற்காக பெற்ற பொருளை அப்பாட்ட கொடுக்கும்போது கூட இது சிவ வேள்வி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்பா, நீங்களும் நம்ம சீகால இருக்கிற எல்லா அன்பர்களும் சேர்ந்து இது செஞ்சா கூடப்பா இந்த பணம் எடுக்க எடுக்க குறையாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதனால சிவ வேள்வியை தவிர அவ வேள்வி அல்ல. இத ஒரு இடத்துல வந்துட்டு போய் சொல்லிவிடுறேன் திருக்குறள் படிக்கிறமே ஒரு குரல், அருமையான குரல், பரிமேலகர், பரிமேலகர் போல ஒரே எழுதிய வரி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். இப்ப பரிமேலருக்கு கருப்பு கொடி, இந்த சுத்தமா கருப்பு கொடி. ஆமாமாமா, இதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது. என்னுடைய பதிப்புல எழுதியே இருக்கிறேன், இந்த எட்டுனையும் திருவள்ளுவர் கருத்தன்று பொருந்தாது என்று. அதுக்கு நம்ம அந்த மாதிரி சில இடங்கள் நம்ம மறுக்கதான் வேணும். பொல்லாமிங்கிற அதிகாரத்தில் ஒரு குரல், அருமையான ஒரு திருக்குறள், திருவள்ளுவர் சொன்னார், திருவள்ளுவர் இந்த வேள்விக்கெல்லாம் மறுதலையானவர். எந்த வேள்வியை? அதனாலதான் முழுமையான தமிழர் திருவள்ளுவர், அதுல ஒன்னும் மாற்றம் இல்லை. ஆமா, அது என்ன இவளுக்கும் என்னது ஆதிங்கிறவங்களுக்கும் அந்த இவளுக்கு பறச்சிக்கு பிறந்ததெல்லாம் வெறும் வேட்டு கட்டு கதைகள். திருவள்ளுவர் இருந்தார் நல்ல ஒரு ஞானி, நல்ல தமிழர், நல்ல சமய உணர்வுடையவர். நெறியில் அவர் போல இந்த இமயமலையின் உச்சியில் இருந்தவங்க வேற யாரும் இல்லை, அப்படிப்பட்டவர். அவ்வளவுதான் தெரியுது, வேற ஒன்னும் தெரியல. மனைவி வாசி ஈசி இதெல்லாம் நமக்கு அதை தண்ணி இழுத்தா கூட்டணும் வந்தவொடனே அப்படின்னு நின்றுது. இதெல்லாம் நம்முடைய கற்பனைகள் என்னென்ன உண்டு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் பின்னால. திருவள்ளுவர் ஒரு இருந்தார், நல்ல தமிழர், நல்ல ஆய்வாளர், அறமே உணர்வுடையவர், நல்ல சமயப்பற்றுடையவர். இவங்க இவங்க போடுற மாதிரி திருவள்ளுவர் இப்படி குஸ்தி மாதிரி போடுறது அது திருவள்ளுவர் அல்லங்கிறது நான் சொல்லிக்கிறேன், கும்பிடவே மாட்டேன் திருவள்ளுவர். பரம சாதுவா இருக்கிறவர் போய் நீ 122 அடி இல்ல 2500 அடி வச்சா கூட நான் தூக்கி வச்சிருவேன். நோரம் நீங்க 1310 கூட யோகிதைய படிக்கிட்டு அந்த உருவத்தை சமைங்கப்பா. நானும் திருவள்ளுவர் பார்த்தது இல்ல, நீயும் பார்த்தது இல்ல, ஆனால் 1310 குரல் இருக்குல்ல அது கொண்டு அவருடைய உருவத்தை சமைக்கணும். இல்ல அருமையான சமய நெறியா உடையவராச்ச, நீ வெறுமை நிறுத்தினே அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி விட்டியப்பா. அவர் தான் திருவள்ளுவர ஏப்பா சரி போனோம். அதனால நன்றாகும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. ஒரு திருக்குறள் கொல்லாமிங்கிறது யாத்துல வேள்வி எப்படி தூக்கிறது தெரியுங்களா? வேள்வி இல்ல ஐயா, வேள்வியில ஏதேனும் உயிர்கொலை பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா நமக்கு ஏதேனும் பதவி கிடைச்சதுன்னா நல்லது என்பது யாருடையது? அந்த வேள்விக்காரங்க. எந்த வேள்விக்காரங்க? ஆரியருடைய வேள்வி. அவங்களுக்கு வேண்டியது நன்மை. அதனால ரெண்டு ஆடல்ல ஒரு 4 ஆடு கொடுத்தீங்கன்னா யார் இந்திரனுக்கு உனக்கு இந்திர பதவியே கிடைச்சிருமே. சரி 4 ஆடன்னு 40 ஆடே அடி அப்படிமா. இங்க மூச்சு பறிவிடாது, சிவசிவே சிவசிவே சிவசிவே. நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் நீ வேள்வியிலே சில உயிர்களை பலியிட்டால் அதனால் வருகின்ற இன்பம் நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும். ஐயா இந்திர பதவியா, பிரம்ம பதவியா, திருமகள் பதவியா, குபேர பதவியா, நீ ஒண்ணு கிடைக்கிற காரியமா என்று நீ வேள்வியில அந்த மாதிரி கொலை பண்ணினால் அந்த பதவி கிடைக்குமானாலும் கிடைக்கும் என்று நீ கூறினாலும் நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் இந்த வேள்வியில கொலை செய்து அதனால் வருகிற நன்மை உனக்கு பெரிதென்று நீ கருதினாலும் சான்றோர்க்கு நல்ல ஞானியர்களுக்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடை. ஒரு உயிரை கொன்று அதனால ஒரு பெரிய நன்மையை வருவது என்பது கடை மட்டம் மட்டம் போட. யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் உனக்கு ஒரு உயிர்ப்பலி செய்து அதனால் வருகின்ற ஆக்கம் வரும் என்பதாலும் கூட நாங்கள் அதை எங்க இருக்கிறோம் எட்ட 2 கோடி மைல் எட்டத்துக்கு இதுதான் திருவள்ளுவர். இவர்தான் திருவள்ளுவர், இவர்தான் திருவள்ளுவர். இதுல பரிமேலர் என்ன பண்ணி தொலைச்சு விட்டாரு? பரிமேலர் என்ன பண்ணி தொலைச்சாருன்னா

பெருந்தப்பு, பெருந்தப்பு. இந்த 1310 குரல்ல இந்த மாதிரி தப்பு பண்ணது இந்த வருடம் தான். வன்மையா கருப்பு கொடி பிடிச்சு பரிமேலகரே இறங்காதீர் கருப்பு கொடி அப்படின்னு சொன்னேன். இது திருவண்ணாமலை, இங்க இறங்கி வரலாம் நினைச்சேன். கருப்பு கொடி, இறங்காதீர் இறங்காதீர் இறங்காதீர் அப்படி பிடிக்க வேண்டியிடம். என்ன பண்றது, என்ன தெரியும் அந்த குரல்ல, ஆனா படிச்சவன்ல, இந்த படிச்சதுனால அது அது நகாஸ் பண்ணி அதை முதல்ல உணரணுமே, அப்புறமல்ல நீ கருப்பு கொடி பிடிக்கிறதுக்கு. நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும், இது எந்த எந்த அதிகாரத்தில் இருந்து, கொல்லாமிங்கிற அதிகாரத்தில் இருக்குது. இந்த கொல்லாமிங்கிற அதிகாரம் எந்த பகுதியை சார்ந்து இருக்குது, துறவரவியல் சார்ந்திருக்கு. துறவரவியல் 24 அதிகாரம் வரைக்கும் இல்லறவியல் புகழ் வரைக்கும், 25 அருளுடைமை, 25 இருந்து 38-37 வரைக்கும் துறவரவியல். இதெல்லாம் ஒரு அஸ்திவாரம், அஸ்திவாரம். இப்பொழுது நாம் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம், துறவரவியல் படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அது சரி சாமி, துறவியல் படிச்சுட்டு இருக்கோம். அதனால நன்று ஆகும் ஆக்கம் எங்க வேள்வியில, எங்க வேள்வியில என்ன சொல்லுது, ஐயா ரெண்டாடல்ல அது போல இந்த மாதிரி வேள்வியில கொலை செய்ததனால் வர நன்மை பெரிதென்று யாரு கூறப்பட்டதுன்னா, இல்வாழ்வாருக்கு கூறப்பட்டதாயினும். அதாவது இங்க நன்றாகும் ஆக்கம் பெரிதென்று எங்க எங்க வடநூல்ல சொன்னது இருக்குன்னு கேட்டா, இல்லறத்தாருக்கு சொல்லிச்சுப்பா. இங்க திருவள்ளூர் யார துறவிகளுக்கு வேணாம்னு சொல்லி விட்டார். இப்படி புடிச்சுட்டாங்க எங்க வேள்வியில சொன்னது, சொன்னதுதான் அது சொன்னது, அது இல்லறத்தாரு சொன்னது. இங்க இங்க சான்று திருவள்ளூர் யாரு சொல்றாருன்னா, துறவிகள் கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப இல்லறத்தானாயின் அடி அப்படின்ட்டு. இது பொருந்துமா, பொருந்துமா? அதனால அப்போ எங்க வடமொழி, அதாவது வடமொழியில சொன்னதும் திருக்குறளும் ரெண்டு வேறுபடாதது என்று எழுதுகின்ற கருத்து அவருக்கு உண்டு. யாருக்கு பரிமேலகர்? நாம் என்ன சொல்றோம், எங்கெல்லாம் நன்மை இருக்கிறது நாங்கள் ஒத்துக்கொள்வோம், இல்லை ஆனால் தூக்கி எழுதிடுவோம். அதான் தமிழனுடைய பண்பாடு. இங்கே உங்களது ஆன்பிட் வேணாங்க, வேள்வி ஒத்துக்க மாட்டோம். இவர் என்ன பண்ணாரு, இல்ல ராஜா இங்க திருவள்ளுவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, துறவிகளுக்கு வேணாங்கிறாரு, இல்லறத்தார்னா வச்சுக்கலாங்கிறார் என்பது கருத்தாக சொன்னார். சொல்லாம அப்படி சொல்லாம. அடுத்த குரல் என்ன, கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர். இந்த புலையன் புலையன் வேற யாரும் இல்லடா, இந்த கொலை செய்யறாம்பார் அவன் எல்லாம் புலையன் போடாந்தார். யாரு திருவள்ளுவர்? கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் புண்ணு தெரிவாரத்து கொண்டுட்டு வந்த குரல் எல்லாம். அங்க என்ன பண்ண தெரியும், விஷமம் பரிமையில விஷமம். ஐயா இப்படி சொல்லிவிட்டார் அடுத்த குரல் என்னாரு, நீ ஒன்னாப்பா கொலை வினையர்னா அதையே தினமும் நறுக்கு நறுக்குன்னு வெட்டிட்டு இருக்கான் பாருங்க. அவனை சொல்லிச்சு, வேள்வியில என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்யறது கொலை இல்ல. இப்படி எழுதிவிட்டான் மனுஷன், இப்படி எழுதிருக்கான். என்ன பண்ற, கொலை வினையர்னா அதையே செஞ்சுட்டு இருக்கிறாள். 24 மணி நேரம், 30 நாள் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் கொலை வினையர் தான், என்னைக்கோ ஒரு நாளைக்கு எப்பாவது வேள்வியில ஒரு பெரிய நன்மை வர்றதுன்னா ஏத்துக்கணர். இது சாமி நீ வேணா முக்கு, எங்க திருவள்ளுவர் தள்ளுன்ட்டு இந்த மாதிரி விஷமம் பண்ணார். இந்த இடத்துல யாருமே ஏத்துக்க முடியாது. என்னுடைய திருக்குறள் பதிப்புல எட்டுணையும் பொருந்துவதென்றாம் எஞ்சி ஒரு அம்மியில கூட இது பொருந்தாது போடான்னு. இங்க பரிமையில கருப்பூடி பிடிக்க வேண்டியதுதான், வேற வழி என்ன பண்றது. என்னது, கொலை வினையர் என்றதனால் வேள்விக்கண் கொலை கொலை என்மை அறிக பரிமையில இங்க ஒத்துவோமா, இங்க ஒத்துவோமா. அதனாலதான் தமிழருடைய நெறி தனித்தன்மை வாய்ந்தது, ஆரியரோடு இணைந்ததல்ல. இதெல்லாம் நல்ல சிவவேள்வியில் செய்ய சொல்றோம். இங்க பெருமானி எரியல், எரியல் அப்படியே வந்து ஒளிகாட்டுவதாக அந்த பெருமானுக்கு நெய்யும் மற்ற சாதாரண தானியங்களும் இவற்றை வைத்து வேள்வி செய்து பெருமானி என்று வணங்கலாமே தவிர அதை தூக்கி உள்ள போடக்கூடாது. அது உங்க வேள்வி, இது சிவ வேள்வி. இந்த வேள்வியைத்தான் ஞானசம்பந்தர் கற்றார்.

0: அதனால இந்த வேள்வி இங்கதான். இது மாதிரி ஒரு 4-5 இடங்கள் செஞ்சிருக்கிறார் பெருமேலகர். அந்த இடத்தை கருப்புக்குடி பிடிக்க வேண்டியது உண்மைதான். அதுக்காக தொட்டதுல இருந்து கடைசி வரைக்குமே பெருமேலகர் வேண்டாம் நான் தான் சொல்றேன்னா அது சரி வராது. திருவள்ளுவருக்கு போகணும். என்ன என்னப்பா திருவள்ளுவரை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னாரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தராசு திருவள்ளுவர். ஐயா ஒருத்தங்கிட்ட நல்லது கெட்டது ரெண்டும் தான் இருக்கும், அத குணத்தையும் பாரு குற்றத்தையும் பாரு, அதுல எது அதிகம்னு பாரு. குணம் அதிகமா இருக்கும்னா சரிதான் போன குணத்தை எடுத்துக்கோ. அந்த வகையில் தான் நாங்கள் பரிமேலகரை பாராட்டுகிறோம். திருவள்ளுவர் தராசு அது சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்றி. அவருக்கு திருக்குறள் திருக்குறள் விருப்பம்னு இந்த மாதிரிலாம் சொல்றோமே, இது மாதிரி எடுத்து ஆராயணும். தப்புனா எல்லாத்தையும் தூக்கிறது, நல்லதுன்னா ஓஹோன்னு பாராட்டுறது எல்லாமே, நல்லதுன்னு எந்தெந்த விதத்தில் நல்லா பாராட்டணும் என்பதெல்லாம் நம்ம நினைக்கணும். பல இடங்கள் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்று. இந்த தக்கன் என்ன பண்ணா ஒரு வேள்வி செய்தான். என்ன வேள்வின்னு கேட்டா சிவனை நீக்கி வேள்வி. ஏன் அப்படின்னாரு, இவர் வந்து இவர் தான் மாப்பிளைய கண்ணால எரிச்சு விட்டார். மாப்பிள்ள யாரு? தக்கனுக்கு மாப்பிள்ள யாரு? மன்மதன். ஏன் அப்படின்னாரு, இந்த மாதிரி அந்த குடும்ப தகராறு தான் வேற ஒண்ணும் இல்லை அல்லவா. என்னைக்குமே பிரச்சனை நீங்க படிக்கிற காலத்திலயும் வராது, நீங்க திருமணம் ஆன காலத்திலயும் வராது, குழந்தைகள் சின்னஞ்சிறுசா இருக்கும் போதும் வராது. அதாவது கல்யாணம் கொடுக்க பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம கிட்ட சிக்கலே வர்றது. இது இங்க யாரையும் குறிப்பினா இல்ல, கற்பனையே. இன்னும் வயசாகி போச்சுன்னு வருங்க, இன்னும் அதிகமான சிரமம் தான். வயசே ஆகி போச்சுன்னு வச்சுங்க, பெருசுகள். இப்ப நாங்கெல்லாம் பெருசுகள் அப்படின்னு பேர். அது ஏதாவது ஏதாவது சொல்லிட்டு இருக்க பெருசுகள் அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா அதை மதிக்க மதிக்க கூடாதுன்னு அர்த்தம், மதிக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆனா இப்பதான் என்ன அதிக பொறுப்பு. ஏன் ஏ இன்னைக்கு தம்பிய வந்து மத்தியானம் அழைச்சிட்டு வரணும் பருடத்துல இருந்து, யாரும் இல்ல, தாத்தா என்ன பண்றாங்க அழைச்சிட்டு வருவாங்க, தாத்தா வருவாங்க போ என்று அவங்க காதிலேயே பொறுப்பிலேயே சொல்லிவிடுறது. என்ன அர்த்தம், 12 மணிக்கு இது போய் அழைச்சிட்டு வரணும்னு அர்த்தம். இப்ப ஆர்டர்னு போடல, இப்படி ஒரு ஆர்டர் தான், இது மறைமுகமான ஆணை. தாத்தா வருவாங்கடா உனக்கு என்ன வந்திருக்கு அப்புறம், அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா 12 மணின்னா 11:30 வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அர்த்தம், போன்னு அர்த்தம். இந்த பிரச்சனை எப்ப வருது, அப்புறம்தான். பணிக்கு வந்து நீங்க பிள்ளைகள் பெருசாகிற வரைக்கும் நானானையிட்டால் அப்படி போடுது, பம்பே இல்ல. அதுக்கு பிறகு ஆணையெல்லாம் பூனையிட்டால் இங்க யாரையும் குறிப்பன இல்ல, கற்பனையே அப்படி வச்சுங்க. என்ன பண்றது, அதனால இந்த தக்கரை வந்து 27 பண்ண பத்தான் எங்கயாவது பண்ணா 5 பெண்ணு பெற்றாலும் அரசன் என்னமோ ஆகுவான்னு சொல்றாங்க. இப்ப 27 பொண்ணு பெற்றான். ஆனா ஒரு நல்ல யோசனை பண்ணா, சரி 27 தனித்தனி மாப்பிள்ள பார்த்தோம்னா தனித்தனியா ஆடி கிளைச்சி அவனுக்கு ஐப்பசி கிளைச்சி அவனுக்கு 5 விரலையும் மோதிரம் போட்டு மைனர் செயின் போட்டு நாளைக்கு குழந்தை பிறந்தன்னு வச்சுங்க, அதுக்கு வேற 10 பவுன் போடு 5 பவுன் போட்டுக்கிட்டு அறுத்து விடுவான். யாரு 27 மாப்பிள்ளையும் சேர்ந்தா என்ன பண்ணுவான், அறுத்தே போடுவான். தக்கன்னு ஒரு ஆளே எங்க போனாரு, இந்த மாப்பிள்ளையினாலே ஒளிஞ்சுட்டான் சார் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தான். நீங்க சரி இந்த 27 பொண்ணுக்கும் வந்து ஒரு மாப்பிள்ள கொடுத்தா தானே, 27 பொண்ணுக்கும் ஒரே மாப்பிள்ளை கொடுத்துட்டோம்னா பம்பு இல்ல சார். நம்ம பொண்ணுக்கு வேணா 27 பொண்ணு எடுத்துக்கிறோம் தீபாவளிக்கு, மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு வேசி தானே விடுறா அப்படின்ட்டான். அவனுடைய ஐடியா என்ன, 27 பொண்ணையும் ஒரே ஒரு மாப்பிள்ளை யாரு, சந்திரன். அந்த சந்திரனை கொடுத்து, ஆனா ஒண்ணு மாப்பிள்ளை இந்த 27 பொண்ணு ஒண்ணு கொடுத்துருக்கோம், எல்லாம் கண்ணீர் பொண்ணா வளையல கண்ணீரா வளர்த்திருக்கிறேன், ஒரு பொண்ணு கண்ணு கசங்காம வச்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொன்னவனு, சரி மாமா 27 பொண்ணு அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மாமி இவன் தக்கனுடைய மனைவி என்ன பண்ணுவான்னு கேட்டா, அப்ப இந்த காலத்துல மாமி எல்லாம் மாப்பிள்ளைகிட்ட நேரா பேசுறது இல்ல அந்த காலத்துல. எனவே கதையை முக்கால அடைச்சுக்கிட்டு
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

வசிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

திரு வெஞ்சமாக்கூடல் திருத்தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் எரிக்கும் கதிர்வேய் உதிர்முத்தமொடு. இப்பதிகம் அமைந்த பண் கொல்லிக்கவ்வானம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்தது முதல் திருமுறை பண் யாழக்குறிஞ்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருத்தொண்டத் தொகை

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் கொல்லி.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கோயில் பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், எருக்கத்தம்புலியூர், பாதிரிப்புலியூர், ஓமமாம்புலியூர் என்று ஐம்பெரும் புலியூர் தலங்கள் அமையும். புலிக்கால் முனிவராம் வியாக்கிரபாதர் வழிபட்ட தலங்கள் இவை. இவற்றுள் முதன்மையானது பெரும்பற்ற புலியூர் எனப் போற்றப்பெறும் சிதம்பரம். கோயில் என்றாலே சிதம்பரத்தைத்தான் குறிக்கும் என்பது சைவப்பெருமக்களது எண்ணம். சிவமே நிலவிய திருவீதிகள் 4, திருக்கோபுரங்கள் 4. இவற்றுள் மேலை திருக்கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளினர் என்பது வரலாறு. நந்தி வாகனம் எதிர் இருக்க நல்லருள் புரியும் கற்பக விநாயகர் இத்திருக்கோபுரத்தே மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கிழக்கு நோக்கி செவ்வேட்பரமன் செல்வாய செல்வம் வழங்கி அருள்பாலித்து வருகிறார். நீடும் திருப்பெருகு ஒளி நிறை அம்பலத்தில் நிறுத்தனார் அமுத திருநடம் கண்டு கசிந்து உருகிய அப்பரடிகள் கண்ணில் நீர்வார கரமலர்களை உச்சிமேற்குவித்து சொன்மாலைகள் பல பாடி மகிழ்ந்து இருந்தனர். பின்தாள் சடையான் திருநடம் கும்பிடும் பேரார்வம் கொண்டு அங்கு எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய திருப்பதிகங்களுள் ஒன்று கருணட்ட கண்டனை எனத் தொடங்கும் திருவிருத்தம். இத்திருப்பதிகத்தில் இரண்டாவதாக வருவது ஒன்றி இருந்து நினைமின்கள் எனத் தொடங்கும் பாடல்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இரும்பூளை, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்சத்திமுற்றம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருவிருத்தம். திருச்சத்திமுற்றத்து இருந்த சிவக்கொழுந்தை இறைஞ்சி திருநாவுக்கரசு நாயனார் திருப்பணிகள் முன்றில் அணைந்து தமிழ்மொழி மாலைகளும் சாத்துவார் கோவாய் முடுகி என்று எடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவார் அடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என வேண்டி இறைஞ்சி பாடியருளியுள்ளார்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்பழனம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருப்பெருவேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புணர்ச்சி 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: புணர்ச்சி 10.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை பாடல் உலகெல்லாம் பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு திதி. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் திதி.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பன் மேகராக குறிஞ்சி இரண்டாவது கட்டளை கருத்தன் கடவுள் என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது நாம திருக்கோலக்காவில் இருக்கிறோம். திருக்கோலக்காவில போய் இந்த பதிகத்தை பாடினார். கையிலே தாளம் போட்டு பாடினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு எழுதி வைக்கிறார். தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதாவிட்டால் நமக்கு நிச்சயமாக தெரியாது. கையில தாளம் போட்டு பாடினார். இந்த கை 3 வயசு குழந்தை, சிவந்து போச்சு கையெல்லாம், கால் சிவந்தது என்று ஒரு இடத்துல எழுதி வைக்கிறார் திருஞான சம்பந்தர் தெய்வ சேக்கிழார் பெருமான். அது வரும்போது சொல்லுவேன். இது கை சிவந்து போச்சு இல்லையா. பார்த்தான் கடவுள், நாம கொடுத்த குழந்தை, நாம தானே பூமிக்கு அனுப்பிச்சோம் அவனே, நம்ம கிட்ட இருந்தவனே, நம்மளை விட்டு பிரியாம இருந்தவனே, நாம தானே போய் அனுப்பிச்சு நீ போய் தமிழ்நாட்டை சரி பண்ணிட்டு வான்னு நாம தானே அனுப்பிச்சோம். கையில தாளம் போட்டு பாடுறானே அப்படின்னு ஒரு பொன் தாளம், பஞ்சாட்சரம் பொறித்த பன் தாளத்தை கொடுத்தானாம் சிவன். ஆமா சரி, ஏயா தெய்வ சேக்கிழார் பெருமான் தானே சொன்னாரு, அவர் சொன்னதை நான் நம்பலன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா. இது வந்து 7வது நூற்றாண்டில் நடந்தது. திருஞான சம்பந்தருக்கு தேவாரம் கொடுத்தது 7வது நூற்றாண்டு. 9வது நூற்றாண்டில் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார், சுவாமி ஆஹா திருக்கோலக்காவுக்கு வந்தாரு, சாமியை பார்த்து நீ நஞ்சை உண்டவனே, உமையோடு இருப்பவனே என்று சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்ற தெரியுமா, ஆஹா நீ திருஞான சம்பந்தருக்கு தேவ திருத்தாளம் கொடுத்தவன் அல்லவா அப்படிங்கிறாரியா. எவ்வளவு பெருமை பாத்தீங்களா. பாட்ட சொல்லட்டுமா. அதுல ஒரு ஒற்றுமை பாருங்க. அவருக்கு பொற்றாளம் கொடுக்கும் போது என்ன ராகம் பாடினாரோ திருஞான சம்பந்தர் அதே ராகத்துல பாடி காட்டுறாரு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 200 ஆண்டுகளுக்கு பின்னால. என்ன ஒற்றுமை இல்லையா. ஆமா

என்ன சொல்லிருக்கணும், சுந்தரர் என்ன சொல்லிருக்கணும், நாளும் இன்னிசையால் தெய்வ நெறி பரப்பும்னு சொல்லிருக்கணும். ஆமா, என்ன சொன்னார் தெரியுமா, தமிழ் பரப்பும்.

காலம் கொடுத்துட்டார். இப்போ நான் உங்களுக்கு சீர்காழி கொண்டு போறேன். அங்க என்ன சொன்னேன், அம்பிகை பால் கொடுத்தாள், இங்க சிவன் என்ன கொடுத்தான், தாளம் கொடுத்தான். இதுல என்ன ஒற்றுமை இருக்கிறது என்று கேட்டால், கொஞ்சம் கவனிச்சு கேட்டுருங்க. இசை உலகத்திலே ராகமும் தாளமும் தெரியாதவன் மேடையில பாட முடியாது. நிச்சயமாக ராக லட்சணம் நல்லா தெரிஞ்சாதான் ஒரு ராகத்தை அவன் பாட முடியும். அதே போல தாளத்தினுடைய லட்சணம் தெரிஞ்சால்தான் இவன் தாளம் ஒழுங்கா போட முடியும். இல்லாவிட்டால் அது ஏ தாளம்தான், வேதாளம்தான். அவன் மேடையில பேர் சொல்ல இயலாது, நடக்காது. ஆமா, அதனாலதான் சாமி என்ன பண்ணினார் தெரியுமா, நீ போய் அவனுக்கு நல்ல ஏழ்சைய ராகத்தை கொடுத்து விடு, நான் திருக்கோலக்காவில் அவனுக்கு தாளத்தை கொடுத்து விடுகிறேன். நம்ம குழந்தை இல்லவா, இந்த சமயத்தை வளர்க்கணும் அல்லவா, இரண்டும் அவனுக்கு தேவை அல்லவா, நாம கொடுத்து விடுவோம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்து விட்டாங்க இந்த வேலைய. சுருத்தி மாதா லய பிதா என்று சொல்லப்படும் சங்கீத உலகத்திலே. இப்ப சுருதியை கொடுத்தவள் அம்பிகை, தாளத்தை கொடுத்தவன் தந்தை. நான் இந்த இசை நுணுக்கத்தை நான் தமிழ்ச்சி சங்கத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன். தேவார சம்பந்தமாக இருக்கிற, இசை சம்பந்தமாக வருகிற சொற்கள் அத்தனையுமே நான் எழுதி தமிழ் சங்கத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 14-15 கட்டுரைக்கு மேல நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் இங்க. ஆமா, ஆண்டாண்டுதோறும் நிச்சயமா அவரு ராமநாதஞ்சேர் எழுதியப்படுவார், நிச்சயமா நான் எழுதி கொடுத்துருவேன். இந்த வருஷம் கூட தேவாரத்தில் இசை என்று கேட்டிருந்தார்கள். ஐயா, முன்ன ஒண்ணு நான் அப்படி எழுதியிருக்கிறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட, இல்ல இது பொன்னாண்டு, அதனால எழுதி கொடுங்க, அதே மாதிரி எழுதி கொடுங்க. ஆக இந்த இசை ஒற்றுமை இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன். அந்த ஊர்ல ஒரு பெண்ணு, இது திருமுறை தலங்கள் என்று ஒரு நூல் வந்திருக்கிறது, அதுல வருகிற வரலாறு இல்ல ஒண்ணு. அந்த ஊர்ல ஒரு பெண்ணுக்கு குழந்தையே இல்ல. அந்த பொண்ணு, அந்த பையன் ஊமை பிள்ளை, பேசல. என் பையன் நல்லா பேசினா இங்க இருக்கிற திருஞான சம்பந்தர் கையில ஒரு பொன் தாளம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாலாம். அந்த வரலாறு எழுதியிருக்கிறாங்க அதுல. அந்த பையன் பேசினானா பொன் தாளம் செய்து கொடுத்தாலும் அந்த தாளம் கோயில்ல இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். ஆமா, இன்னொன்னு, எனக்கு சின்ன பிள்ளையில கொஞ்சம் இந்த தாளம் தகராறு, தாளம் தகராறாக இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன, எனக்குத்தானே தெரியும் இல்லையா? நிச்சயமாக இந்த தாளம் நமக்கு சரிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யார போய் கேட்கறது? எங்க வாத்தியார்கிட்ட கேட்டேன், எல்லாம் சரியா போகண்டா சரியா போகண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா சரியா போகல, நான் என்ன பண்ணுவேன்? தர்மபுரம் சாமிநாதன் பேர் வந்துடுத்து, தாளம் போட்டா தாளம் சரிப்பட்டு வரல. பார்த்தேன், விஞ்ஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தவன் திருக்கோலக்கா ஈசன் தானே, அவனை கேட்டு பாப்போமே என்று அவனைத்தான் கேட்டேன். அவன் ஓரளவுக்கு எனக்கு கொடுத்தான். அதனால்தான் நிச்சயமா நான் மேடையில் இன்னைக்கு பேர் சொல்ல முடியுது. அவன் தாளத்தை கொடுத்தான் எனக்கு. அது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் இல்ல, ஒருத்தர் பொற்றாலமே எனக்கு பண்ணி கொடுத்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் கேட்டா, அப்படியும் கிடைக்கிறது என்பதற்குத்தான் சொன்னேன். ஒண்ணு, இன்னொன்னு, இப்போ அந்த திருக்கோலக்கான்னு இன்னைக்கு சீர்காழியில போய் கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். பாக்கி பேருக்கெல்லாம் என்ன தெரியும், திருத்தாளமுடையார் கோயில் சொன்னாத்தான் தெரியும். சாமி தாளம் கொடுத்ததுனால திருத்தாளமுடையார் கோயில் சொன்னாத்தான் தெரியும். கோலக்கானா எல்லாருக்கும் தெரியாது. அப்ப இறை ஊருடைய பெயரையே மாற்றி விட்டது திருஞான சம்பந்தருடைய வரலாறு இல்லையா? ஒண்ணு, இன்னொன்னு, சுவாமிக்கு பேரு தாளபுரீஸ்வரர்னு பேரு. தாளம் கொடுத்ததுனால்தான் தாளபுரீஸ்வரர் பேர். அதுக்கு மிஞ்சி இருந்த பேர் என்ன? அப்ப ஆண்டவனுடைய பெயரையும் மாற்றுகிறது திருஞான சம்பந்தருடைய தேவாரம், ஊர்னுடைய பெயரையும் மாற்றுகிறது. நம்ம தலையெழுத்த மாத்தாதா இது? நம்ம தலையெழுத்த மாத்தாது. அதனால ஒரு பெரியவர் சொன்னார், தினந்தோறும் தேவார புத்தகத்தை எடுத்து ரெண்டு பக்கம் அப்படி பிரட்டி படி. அப்படி பிரட்டி படிச்சுன்னா ஆண்டவனால் உன்னுடைய ஏடு பிரட்டப்படும். ஆண்டவன் உன்னுடைய ஏட்டை பிரட்டி பார்ப்பான், அவனுக்கு என்ன தேவை என்று சொன்னார். அதிலிருந்து நான் தேவார புத்தகத்தை எடுத்து புரட்டாமல் படிக்காமல் இருக்கவே மாட்டேன். நிச்சயமாக ஓதுவார் என்ற பெயரோடு அந்த ஓதுவார் அந்த வேலையைத்தான் செய்துகிட்டு இருக்கேன். ஆக ஆண்டவனுடைய பெயரையும் மாற்றுகிறது திருஞான சம்பந்தருடைய வரலாறு,
ஊர்னுடைய பேரையும் மாற்றுகிறது. திருத்தாளமுடையார் கோயில் என்றுதான் இன்னைக்கும் பேர். அந்த ஊர்ல பழமையான குருக்கள் ஒருத்தர் இருந்தார். அவரை கேட்டேன், ஐயா திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுக்கு அப்புறமா தானே திருத்தாளமுடையார்னு பேரு, அதுக்கு மிஞ்சி சாமிக்கு என்ன பேருன்னு கேட்டேன். ஐயோ எனக்கே தெரியாதுன்னு. அப்புறமா எங்கேயோ பார்த்து விட்டு ஒரு தடவை சொன்னார், கொன்றை ஈசன்னா என்னமோ அவருக்கு பேர் இருந்திருக்கிறது சொன்னார். அதை ஏத்துக்கொள்றாப்புல இல்ல. ஆக திருத்தாளமுடையார் சாமி திருத்தாளமுடையார்னு தான் இன்னைக்கு தாளபுரி சொன்ன பேரு. அங்க இருக்கிற அம்பிகைக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகி என்று இருக்கிறது. அதற்கு ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தர் கொடுத்த தாளம் போட்டு பார்த்தாரு, சரியா ஓசை வரல. அப்புறம் அம்பாட்ட கொண்டு போட்டாரு, ஜெயின் ஜெயின் கேட்டது, அதனால ஓசை கொடுத்து. அந்த வரலாறு பெரிய புராணத்துல வரவில்லை. அதோடு இல்லாம அந்த வரலாறு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. அதனால நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது. இப்ப முதல்ல பாடிய தேவாரம் தோடு செவியன், இரண்டாவது பாடியது திருக்கோலக்காவில மடையில் வாழை. இன்னும் ஒரு தடவை நான் அதை உங்களுக்கு பாடி காட்டி விடுவேன்.

என்பது சுவாமி சீர்காழியிலிருந்து முதலாக தலையாத்திரை புறப்பட்டது. திருக்கோலக்காவு போனார், திரும்பி சீர்காழிக்கு வந்து விட்டார். சீர்காழியில இருந்தவர் அவருடைய தாய் பிறந்த ஊர் திரு நனிப்பள்ளி என்று சொல்லப்பெறும் திரு செம்பனார் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு. மாயூரத்திலிருந்து திருக்கடையூர் வழியாக போகும்போது பாத்தீங்கன்னா செம்பனார் கோயில்னு ஒரு ஊர் வரும். அதுல இருந்து கிழக்க போனா திரு நனிப்பள்ளி என்று ஒரு ஊர் வரும். அந்த நனிப்பள்ளி என்ற ஊர் தான் திருஞான சம்பந்தருடைய தாதையார் பகவதி அம்மையார் பிறந்த ஊர். அவருடைய தாய் மாமன் என்ன பண்ணுகிறார், ஆஹா நம்மளுடைய தங்கச்சி பையன் ஆண்டவன் அருள் பெற்று விட்டானே, இவரை அழைத்துக் கொண்டு நம்ம ஊருக்கு செல்லணும் என்று எண்ணுகிறார். அவர் ஊருக்கு அழைத்துக் கொண்டு போனார். திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் அவரை தோளிலே தான் தூக்கி கொண்டு சென்றாராம். எப்படி தெரிகிறது, சேக்கிழார் பெருமான் எழுதுறது மாத்திரம் இல்ல, திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலேயே சொல்லுகிறார் அதனை. நல்ல கோயிலுக்கு போய் தேவாரம் பாடி இருக்கிறார், அவர் பாடிய தேவாரம் இருக்கிறது.

பியன்னு சொன்னா அந்த தோல் அர்த்தம், பியன்னு சொன்னா தோல் அர்த்தம், என்னுடைய தகப்பனார் தோல் இருந்து நான் பாடுகிறேன் அப்படின்னு எழுதி வச்சாரு. இதை

ஆக திரு நனிவள்ளிக்கு போனது மாத்திரம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கேத்திரம் தலச்சங்காடு அதற்கும் போயிருக்கிறார். எத்தனை வயசு? 3 வயசு குழந்தை. 3 வயசு குழந்தை யாத்திரை தொடங்குகிறது. 2வது யாத்திரை, முதல் யாத்திரை திருக்கோலக்காவுக்கு சென்று வந்து விட்டது. 2வது யாத்திரை தாய் மாமன் வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் திரு தலச்சங்காடு என்று பேர். இன்னைக்கு தலச்சங்கைன்னா இருக்கிறது அந்த ஊருக்கு பேர். அந்த ஊருக்கு போய் ஒரு அற்புதமான பதியம் பாடுறார். இப்ப திருஞான சம்பந்தர் போன வழியிலே நாம போயிட்டு இருக்கோம். 4 பேர் போன வழியில போகணும். நம்ம நாட்டுல ஒரு சொல்லு இருந்தது முன்ன, எப்போ? அப்போ. இப்ப கிடையாது. ஆமா, 4 பேர் போன வழி எது? தெருவில் போனவன் கிடையாது. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவர் 4 பேர் போன வழியில நீ போய் எதேன்னு ஒரு வழியில போய்க்கோ. ஒண்ணு சற்புத்திர மார்க்கத்துல போய்க்கோ, இல்ல தாச மார்க்கத்துல போய்க்கோ, இல்ல தோழர் மார்க்கத்துல போய்க்கோ, அல்ல சன்மார்க்கத்துல போய்க்கோ, எதேனும் ஒரு வழியில போய்விடும். நான் ஒரு வழியிலையும் போக மாட்டேன்னு இருக்கான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவன். ஆமா, அதனால திருஞான சம்பந்தர் வாழ்க்கை வரலாறை ஒட்டி நாம போனமே ஏனால் அந்த வழியில போனா திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த நல்ல பதவி நமக்கும் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த மாதத்திலிருந்து திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையை ஒட்டி பாடிக்கொண்டு செல்கிறேன். இப்ப 3வதாக திரு தலச்சங்காடு என்ற ஊருக்கு போய் ஒரு தேவாரம் பாடு.

0: இந்த வரலாறை வச்சுதான் பாடியிருக்கேன். இந்த வரலாறை ஒட்டி அப்படியே பாடிட்டு போயிருக்கேன். நீங்க கூட அதை போட்டுட்டு அப்படி புத்தகத்தை உட்காந்து பாத்துக்கிட்டே கேட்டுட்டே இருக்கலாம். தேவாரத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் காதிலே எப்படி போட்டு விடுவது என்பதுதான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். முயற்சி தான் எதிர்க்கணும். அதே மாதிரி சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறை வச்சுதான் பாடியிருக்கேன். மாணிக்கவாசகர் அதுக்குதான் வரலாறு யாரும் சொல்லி வைக்கலையே இல்லையா? தெய்வ சேக்கிரார் நான் தொடல, வேற யாரும் சொல்லல. திருப்போரூர் சந்நிதி முறை என்று ஒரு நூல், அற்புதமான கருத்துக்களை சொல்றார் அவர். ஒரு ரெண்டு பாட்டு திருப்போரூர் சந்நிதி முறையில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேன். அந்த ஆசிரியர் என்ன கேட்கிறார், நான் நோயில படுக்க கூடாது, பாயில படுக்க கூடாது, அப்படி சுடக்கின நேரத்தில் என் உடம்புல இருந்து என்னுடைய உயிரை நீ பிரித்துக் கொள் அப்படின்னா கேக்குற அந்த பாட்டை சொல்லி பாப்பமா.
1: நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியே.

திருப்போரூரான் சொல்லியே நான் ஈடேறுவேன், திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். இப்பொழுது நாம பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருவைகாவூர் பொன் சாதாரி, பக்கம் 192.
4: கொண்டராக கவி கோளும் இலவாக இசை கோடும் வகையால் எழையடியார் அவர்கள் யாவை சொன சொல் மகிழும் ஈசன் ஏடமாம் தாழை இளநீர் மோதிய காய் கமோகில் வேழ நிறைத்தாரே சிதரே வாழையோதிர் வேழ்கூறி வயல் சேரே சேயும் வைகாவேலே அண்டமுரு மேருவரை அங்கி கணி நாணரவதாக எழிதார் விண்டவர்தமுப்புறம் எரித்த வீர்தன் அவன் விரும்பும் இடமா குண்டரிக மாமலர்கள் புக்கு விளையாடு வயல் தூள் தடமெலாம் வண்டி நிசை பாட அழகார் கோயில் விழற்று பொழில் வைகாவிலே ஊனமிலராகி உயர் நற்றவமை கற்றவை அவர் சிந்தை மனையான் அவனிடம் சித்தம் அணையான் அவனிடம் தேசமதெல்லாம் மருவி நின்று பரவித்திகள் நின்ற புகழோன் வாசமலரான பல தூவி அணையும் பதினல் வைகாவிலே முற்று நம்மையாளுடைய முக்கள் முதல்வன் திருவைகாவில் அதனை செற்றமலினார் சிறபுறத்தலைவன் ஞானசம் பந்த உரை செய் உற்ற தமிழ் மாலை ஈரைந்தும் இவை வல்லவர் உருத்திரன பெற்று அமரலோகம் மிக வாழ்வர் பிரியாரவர் பெரும் புகழோடே
5: சம்பரம். இந்த பதியம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழி. ஓதாமூர்த்தியில் போன்ற பெரும் புண்ணியவர்கள் எல்லாம் நல்ல பண்ணோடு இசை பாடுகிறார்கள். நமக்கு அந்த பண்ணோடு பாடுவதற்குரிய பெரும் புண்ணியம் இல்லை. இருந்தாலும் சரி, அப்படியானால் நாம் எல்லாம் பாடவே கூடாதான்னா பண்ணார்ந்த தமிழ் தான், ஆனால் நமக்கு அந்த புண்ணியம் இல்லை. ஆனால் நாங்கள் பாடலாமா சுவாமி, பாடக்கூடாதான்னர். இந்த பாட்டு தான் நமக்கு எல்லாம் பாடலாம்னு உத்தரவு கொடுத்தது, ஆணை கொடுத்தது. கோழை மீடராக தொண்டை கட்டினா பரவாயில்ல என்னர், தொண்டை கட்டி போய் சார் சதீஷா போற அஞ்சு நாளா பேச முடியல, நமச்சிவாய வாழ்கன்னு வாழ்க இப்பொழுது மின்னஞ்சல் நீங்க வேலை வரவே மாட்டீங்கன்னார். பரவாயில்ல சொல்லுன்னார், பரவாயில்ல சொல்லுன்னு. கோழை மீடராக கவி கோழு மீளவாக, ஐயா அந்த பாட்டெல்லாம் எனக்கு பிரிச்சு கிரிச்சு படிக்க தெரியல, சொல்லிய பாட்டின்னு பொருள் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்ல படி படினா அப்படின்னா கவி கோழு மீளவாக பாட்டு இசையே வராது சாமி அப்படின்னாரு. இசை கூடும் வகையால் சும்மா ஒரு இழு இழுத்துப்படி வசனமா படிக்காத. இப்ப இதே கோழை மிடராகங்கிறத கோழை மிடராக கவி கோழு மிளவாக அப்படி படிக்காத. கோழை மிடராக கவி கோழு மிளவாக இசை கூடும் வகையால் அது படிக்க முடியாத. இதுக்கு என்ன இப்படி சாதாரி எப்படி நெற்றி இப்படி உனக்கு வந்துடணுமா? அப்படியே அவங்க செய்யறாங்கல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இழுத்து இழுத்து பாரு. அதனால எழுதி எழுது இப்படி பாருன்னா எதேனும் ஒண்ணு இப்ப நேர சாதாரி இல்லாட்டி கிடையாது சார் சார் இவங்க மாதிரி சாதாரி அதுல கொஞ்சம் பதில் சார் அது அவ்வளவுதான் அவ்வளவுதான் போனோம். அவங்க முழுமையா வச்சு பாடுறாங்க, நம்ம சாதாரி கொஞ்சம் கலந்தா போதும் அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது. அதனால இந்த பதியம் ரொம்ப அருமையான பதியம். நாம் எல்லாம் திருமறை பாடலாம் என்று உரிமை கொடுத்த பதியம் இது. அதனால அப்ப திருமறை பாடலாம் என்று எல்லோரும் பாடலாம் என்று உரிமை கொடுத்த பதியம் எது? இந்த பதியம். கோழை மிடராக கவி கோளும் இளவாக இசை கூடும் வகையால். நீ வந்து இசையெல்லாம் படிக்கல, ஆனா பாட்ட பாட்டா பண்ணிய எதேன்னு ஒண்ணு. இப்ப சீதக்கலவை செந்தாமரைப்பூன்னு படிக்க வேணா, சீதக்கலவை செந்தாமரைப்பூம் பாத சிலம்பு பல இசை பாட. அப்படி கொஞ்சம் லேசம் இல்ல, அது ஆரவியா இருக்கட்டும் காந்தாரமா இருக்கட்டும் எப்படி நமக்கு தெரியாது. அப்படி படி, ஆனா ஒப்பிக்காத சீதக்கலவை செந்தாமரைப்பூம் பாத சிலம் பல இசை பாட, அது பாடம் அது பண்ண வேணும். இசை கூடும் வகையால் நாமெல்லாம் யாருன்னார், ஏழை அடியார்கள். ஏழைன்னா எதுல? பணத்துல மட்டுமல்ல, எதுல எது எல்லாத்துக்கும் தொண்டை கொடுத்து வச்சிருக்கு சார் ஐயாவுக்கள்னா, நமக்கு கோடை மிடரு ஏழை அதுல அல்லவா. கவி கோடு மிளவா நல்லா தெரியவங்க எல்லாம் பொருள் வந்து படிக்கிறாங்க, நாங்க பொருள் உணரல, அதுல நீ ஏழை சரி அல்லவா. எல்லாம் இசையோடு படிக்கிறாங்க, இசையே வல்ல இசை வராத ஏழை, அதனால நாங்க எல்லாம் ஏழை அடியா. அதனால ஆண்டவனுக்கு தெரியும், ஐயா இவங்க எல்லாம் ஏழை அடியார், அதனால வந்து இசையோட படிக்க மாட்டாங்க, பொருள் பிடிச்சு படிக்க மாட்டாங்க, சுத்தமா படிக்க மாட்டாங்க, பரவாயில்ல படிச்ச வரைக்கும். இப்படி உரிமை கொடுத்த பதியம் இந்த பதியம் தான். ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன ஏதோ தப்பு. ஆனா இது இது வச்சு இந்த பொண்ணுடைய யாருக்குன்னு கேட்டா, நாங்க பிப்ரவரி மாசம் பையனுக்கு சொல்லுவோம், இதை வச்சுட்டு நீங்க அப்புறம் விட்டுறப்படாது, இதுதான் சாக்குன்னு வச்சிடப்படாது. பையன் படிச்சுட்டு வர நல்லா படிக்கணும்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும் எல்லாம் சொல்லி வைப்போம். இந்த பிப்ரவரி மாசம் நெருங்க நெருங்க இந்த சிலது அப்பதான் புதுசே தோடும் தோடும் சிலது அப்படின்னு இருக்கும். ஏ அவனுக்காக சில சொல்லுவோம் என்னன்னு கேட்டா, இந்த பிறப்பா படிச்சு தொலைக்கல தெரியும் எனக்கு, நீ வந்து செலெக்ஷன் எழுதினியா இல்லையா, ஆண்டு தேர்வு எழுதினியா எழுதலையே, எல்லாம் கழிச்சது. ஆமா சார். சரி இப்ப என்ன, இந்த பத்தே பத்து செய்தி வச்சுக்க, இதை படி. இதை நல்லா சுத்தமாக படிச்சிடணும், நல்லா எழுதணும், தெரியுதா அப்படின்னு. இது யாரு சொல்றது? இந்த கடைசியில் இந்த 34 வந்து ஒரு மார்க் கூட்டி போட்டு 35 தொலையறான்னு பார்த்துருப்பாங்க, அவனுக்கு சொன்னது. இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற 98 பையன் இதை பின்பற்றப்படாது. அது போல சிவகாசி அன்பர்கள் நீங்க பின்பற்றப்படாது. நீங்க அருமையா கோழை மிடர் இல்லை, கவி கோளோடு அருமையா சொல்ல முடியும், நல்ல இசை கூடும் வகையால் பாட முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது எங்க மாதிரி இருக்கிறது சாதாரண தேர்ட் கிளாஸ் பாஸ் ஆனா போதும்னு இருக்கு பாருங்க, அவங்களுக்கு சொன்னது. இதை போய் சிவகாசி அன்பர்கள் மறந்தே பதியத்தை பாடுங்க, இதுல சொன்ன கருத்தை மறந்துடும். இது ஏழை அடியார்கள் சொன்னது. நீங்க அருமையாக கோடை மடர் இல்லை, கவி அருமையாக பாட்டை பிரிச்சு படிக்க தெரியும், இசை கூடும் வகையால் காந்தாரம்னா காந்தாரம், குறிஞ்சின்னா குறிஞ்சு அப்படி படிக்க தெரியும். அவர்களுக்கெல்லாம் இதல்ல. எனவே இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாணவர்களுக்கு அல்ல, தெரடுன்னு சொல்றது வேணும்னு THIRD தானே, தெரடு கிளாஸ் மாணவர்களுக்கு சொன்னது அல்லவா. ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் ஈசன் சொல் மகிழும் கைவிடமாம். தாழை இள நீர் முதிய காய்க முகின் வீழ நிறை தாறு சிதறி வாழை உதர் வீழ்க நிகழ் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே. இயற்கை வர்ணனை திரியான சம்பந்தம் ரொம்ப அதிகமா பாடினதுன்னு பேரு. நம்ம எங்க இயற்கை வர்ணனைக்கே போகல, சில பாட்டு இல்லவும் இல்லை போகவும் இல்லை. என்னவா திருவைகாவூர்ல இருக்கிற வயல்லாம் நல்லா எப்பவும் சேராவே இருக்குமா, எதனால சாமின்னாரு? உங்க மேட்டூர் டம்மியை பொம்மையகமையை வச்சு அவன் கொடுத்தாலும் தண்ணி குடுக்காட்டி தண்ணின்னு இருக்கீங்களே, இதெல்லாம் வச்சு இல்ல, உங்க காலம் வேற. இந்த தண்ணியே வர வேண்டியதுல எங்க திருவைகாவூர்ல சேர் இருக்கும்னாரு. அது என்ன சாமின்னாரு? என்ன ஆந்தர்மா, ரொம்ப தென்னை பாக்கு மரம் இதெல்லாம் உயரமா வளர்ந்துருக்கும், வளர்ந்துருக்குமா. அது என்ன பண்ணு கேட்டா, யாரு இந்த திருட்டு தேங்காயெல்லாம் படிக்க மாட்டான், திருடுனால என்னன்னு தெரியாது, அப்படி இருந்த ஒரு காலம், அதனால தெரியாது. எனவே தானா இதெல்லாம் அந்த பாக்கு இதோ அதெல்லாம் தானா படுத்து நல்லா முதியுதுன்னு அப்படி விழுமா. அதுக்கு அடியில் என்ன, நல்ல வாழை மரம் இருக்குமா, நல்ல ஒவ்வொன்றும் 500 கா 600 கா இருக்க முடியாது தாறு, அதையும் வெட்ட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு பழம் அவங்களுக்கு இருக்குது, எதை வெட்டுறது எதை தெரிஞ்சதில்ல, அது மாதிரி இருக்குல்ல. இது படுத்து போச்சு. இந்த மேல இருக்கிற தேங்காய் பாக்கு மரம் பாருங்க, இது காத்துல அறிஞ்சு பொத்துன்னு விழுமா. எதுல? இந்த வாழை தாறுல. இந்த வாழை தாறுல விழுந்தவொன்னு இது நல்லா கனிஞ்ச பழமா இருக்கா, அந்த பழத்தினுடைய சாறு தேன் அப்படி பொழிஞ்சு கீழே வருமா. இது போய் போய் போய் போய் திருவையாவூர்ல சேரா இருக்கும்னா. ஆக நம்முடைய திருவையாவூர்ல எப்படி இருக்கும் சேரு? தண்ணி பாஞ்சல்ல, வாழைப்பழத்தினுடைய அந்த தீஞ்சாறு பாய்ந்து அப்படியே சேரா இருக்கும். ஆஹா, அப்படி இருக்கு. இப்படி எல்லாம் ரொம்ப அருமை
6: இல்ல.
5: ஏன்னா இதுல பின்னிரண்டு அடி முழுது எல்லாம் இயற்கை. இதை நீங்க யோகியா படிச்சோம்னு சொன்னா மத்தியானம் 3 மணி தான். அதனால அந்த அளவுல ஒரே ஒரு பாட்டை மட்டும் வச்சுட்டு மேல போய் என்ன பண்றது, நம்முடைய ஊழ் என்ன இருக்கோ அதான் படிக்க முடியும். 4வது பாட்டுல இன்ன ஒரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது. சார், இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, ஆண்டவன் எந்த வடிவத்தில் இருப்பான், எந்த நிறத்தில் இருப்பான்? தெரியாதுன்னு அப்பர் சுவாமியில கேட்கலாம்னாரு, கேட்டு பாருன்னாரு. சுவாமி, ஞான சம்பந்தர் கேட்டா அதெல்லாம் இன்ன வடிவோ இன்னவாரு. நீ ஒண்ணப்பா, இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அதுதான் அவர் சொன்னதுதான்டா. சரி, நீ என்ன ஞான சம்பந்தரோட எங்கிட்ட வந்து புதுசா கேள்வி வைக்கிறது? ஏய், சில பேர் இந்த திமிர் பிடிச்ச போயிடுவார். பல பேர்ட்ட கேட்பான், என்ன ஏன்னா விஷமத்துக்கா பார்த்தான். 7வது நூற்றாண்டு ரெண்டு பேரையும் பார்த்தோம் கேட்கல, 8வது நூற்றாண்டு சுந்தர ஒருவர் அவற்றை கேட்கலாம்டா அப்படின்னா விஷமத்தனம். சுந்தர வந்த, சாமி எந்த வடிவு எந்த இன்ன தன்மையன் எந்தறி ஒன்னா எம்மானை. பார்த்தீங்களா எப்படி இருக்கு கோர்வ திருமுறை? எல்லாம் ஒருபடித்தானவர், எல்லாம் ஒருபடி. இவர் என்ன சொன்னார்? என்ன ஒரு என்ன நிறம் என்று அறிவதேல் அரிது. ஞான சம்பந்தர். அப்பர், இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதி. சுந்தரர், இன்ன தன்மையன் என்றடி ஒன்னாயம்மானை. மணிவாசகரம் பாக்கி விடுவோமா? சுவாமி அப்படின்னார், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி. இந்த என் சொல்லுக்கோ என் மனசுக்கோ கட்டுப்பட்டு இப்படின்னு சொல்ல முடியாதுரா. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி. அப்ப எல்லாம் ஒருபடி, எல்லாம் ஒருபடி. ஆகவேதான் இன்ன ஒரு இன்ன நிறம் என்றறிவதேல் அறிவு. உயிர்கள் ரொம்ப சிறுமை உடையது, பெருமான் பெருமை உடையவன். அப்படிப்பட்ட பெருந்தகையான பெருமானை இந்த சின்ன உயிர் எல்லாம் அறிஞ்சிடுமா? அறிய முடியுமா? அறிய முடியாது. ஆதலால் இப்படி எல்லாம் சொன்னார். கடைசி பாட்டு, நமையாளுடைய முக்கன் முதல்வன் திருவைகாவில் அதனை செற்ற மலினார் சிறபுறத் தலைவன் ஞான சம்பந்தன் உரைசெய் உற்ற தமிழ் மாலை இறைந்தும். இந்த 10 பாட்டுகளும் இவை வல்லவர் என்ன பேருனர் உருத்திரர் என பெற்று. ஏ அப்பா, இது மாதிரி ஒரு பயன் சொல்றாரு பாருங்க. அனியம் இந்த மாதிரி பயன் சொன்னது அனியம் இங்கதான் பாக்குறோம். இந்த மாதிரி இந்த 10 படிச்சவங்களுக்கு என்ன தெரியுமா தகுதினார்? இப்ப படைத்தல் தொழில யார் செய்யறா? பிரம்மா. காத்தல் தொழில யார் செய்யறா? திருமால். அழித்தல் தொழில யார் செய்யறா? உருத்திரன். அந்த உருத்திர பதவி கிடைக்கும். சிவ சிவ உருத்திரன் என பெற்று அமரலோக மிக வாழ்பவர் பிரியார் அவர் பெரும் புகழோடே. அந்த மாதிரி ஒரு தகுதியும் பெறுவர். இவர் இடத்துல பெற்ற புகழ் பிரியவே பிரியார், எப்பவும் போடோடு வாழ்வர் என்றெல்லாம் சொல்லி சொன்னார். அடுத்த பதியம்
7: திருப்புறம்பயம். திருப்புறம்பயம் பண் இந்தளம்
4: ஜமலைந்த மதிர்பரிசருத்தனே நிறம்

விரித்தனை திருச்சடை அரித்தொழுகு வெள்ளம் தரித்தனை அதன்றியும் மிக பெரிய காலன் எருத்திர உதைத்தனை இளங்கிழையோர் பாகம் பொறுத்துணல் கருத்தினை புறம்பயம் அமர்ந்தோய் விரிந்தனை குவிந்தனை விழுங்குயிருமிழ்ந்தனை திரிந்தனை குறுந்தோசி பெருந்தகையும் நீயும் பிரிந்தனை புணந்தலை பிணம்புகுமயானும் உறிந்தனை மகிழ்ந்தனை புறம்பயம் அமர்ந்தோய் வளங்கெழு கடும் புனலொடுஞ்சடை ஒடுங்க துளங்கமரிளம்பிரை சுமந்தது விளங்க உளங்கொள வளைந்தவர் சுடுஞ்சுடலை நீரு புளங்கொள விளங்கிளை புறம்பயம் அமர்ந்தோய் பெரும்பிணி பிறப்பினுடிறப்பிலையொர் பாகம் கரும்பொடு படுஞ்சோலின் மடந்தையை மகிழ்ந்தோய் சுரும்புண அரும்பவிழ் திருந்தி எழுகொன்றை விரும்பினை புறம்பயம் அமர்ந்த இறையோனே அனற்படு தடக்கையவர் தொழிலரேனும் நினைப்புடை மனத்தவர் வினைப்பகையோ நீயே தனற்படு சுடற்சடை தனிப்பிறையொடொன்ற புனற்படு கிடக்கையை புறம்பயம் அமர்ந்தோய் மரத்துறை மறுத்தவர் தவத்தடியருள்ளம் அறத்துறை ஒரு துளது அருட்கிழமை பெற்றோர் திறத்துள திறத்தினை மதித்தகல நின்றும் புறத்துள நிறத்தனை புறம்பயம் அமர்ந்தோ இலங்கையர் இறைஞ்சிரை விலங்கலின் முழங்க உலங்கெழு தடக்கைகள் அடர்த்திடலும் அஞ்சி வலங்கொள எழுந்தவன் அலங்க விளங்க புலங்களை விளங்கினை புறம்பயம் அமர்ந்தோய் வடங்கடன் உடங்குண இடந்த விடையல்லி கிடந்தவன் இருந்தவன் அளர்ந்துணரலாக தொடர்ந்தவர் உடம்போடு நிமிந்துடன் வணங்க புடங்கருள் சிதுன்றினை புறம்பயம் அமர்ந்தோய் விடக்கொருவர் நன்றென விடக்கொருவர் தீதென உடற்குடை களைந்தவர் உடம்பினை மறைக்கும் படக்கர்கள் விடக்குறை படுத்துமையோர் பாகம் அடக்கினை புறம்பயம் அமர்ந்த உறவோனே

0: திருப்புறம்பயம் குழந்தை கண்மையில வந்துட்டோம். ஏறத்தாழ எங்க இருந்து இந்த புறம் தென்னார்காடு மாவட்டத்துல போய் நம்முடைய மாறன்பாடி திருநெல்வாயில் அறத்துறை திருநெல்வேணி அப்படிலாம் போய் மீண்டும் கீழப்படும் ஒரு திருவிஜயமங்கை இப்படி வந்து திருப்புறம்பயம் வந்துட்டோம். இப்ப அப்படி இவருடைய தலையாத்திரை அப்படி அமைந்திருக்கிறது அவ்வளவுதான். அதுல முதல் பாட்டு மரம்பயம் அலைந்தவர் மதிப்பரி சருத்தனை. யாரு திரிவரம் திமிரு மரம்னா வீரத்தினாலே எல்லாம் எங்கெங்கெல்லாம் அடித்துக் கொண்டிருந்தா அவனை அடித்தார். நிரம்ப சுமை செம்மையோடு சிந்துணது நீர்மை திரம்பயன் ஒரும் பொருள் தெரிந்துணரும் நால்வர்க்கு அறம்பயன் உரைத்தனை. என்ன செய்தாய் இப்படி வந்து திரிபுரத்தை எரிக்கவும் செய்தாய். நான்கு பெருமக்கள் என்னது அவங்க கல்லாலின் புனையமர்ந்து சில ஐயங்கள் எல்லாம் அவங்க கேட்டாங்க. கேட்டவர்களுக்கு அந்த நான்கு அறங்களையும் சொன்னான் இல்ல. அப்ப அறங்களையும் சொன்னான். இப்படி அறமுணத்துவார்க்கு அறமுணத்தையும் மரத்தை அழிப்பார்க்கு மரத்தை அழித்தும் அவரவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கின்ற அமைப்புடையவர். இந்த நால்வர்க்கு அறம் உரைத்தனைங்கிறத இவர் சொன்ன மாதிரியே திருவாசகத்துல புறம்பய மதனில் அறம்பல உரைத்தும் என்று சொல்ற சிற்சில ஊர்கள சிற்சில செயல்களை திருவாசகத்துல குறிக்கிறார். அதுல இது ஒரு இடத்துல புறம்பய மதனில் அறம்பல புரிந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் என்கிறார். என்னெல்லாம் யாருக்கு அந்த அடிவருக்கு அந்த அற்புதம் கிடைத்ததோ
1: ஈங்கோய் மலையில அந்த பானம் மட்டும் பல பலன் இருக்குது. அந்த ஆழையாரெல்லாம் அப்படி கிடையாது. பானம் மட்டும்
0: அதனால எழிலது
1: மரகதாசிரேஸ்வரன் சொல்றாங்க.
0: அந்த சூரியனுடைய ஒளி அப்படி
1: தீபம் பண்ணாலே அந்த ஒளி அதுல
0: ஒளிப்படும் போது அதனுடைய அடில் ஆழகு தெரியும். கழுக்குன்றதனில் காட்சி கொடுத்தும் திருக்கழுக்குன்றத்துல இப்படி காட்சி கொடுத்தும்னாரு. பின்னால சொல்கின்ற பொழுது காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்ற இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். திருவாசகம் பத்தி நம்ம அதிகமா இப்ப மூவர் திருமறைகளை சிந்தித்த அளவுக்கு திருவாசகம் சிந்திக்கப்படல. பொருள் உணர்ச்சியா படிக்கல. இப்பதான் திருவாசகம் முற்றுவதெல்லாம் வந்துகிட்டு இருக்க தவிர முற்றுவதில் என்ன காலையில் தொடங்குறது நமச்சாயி படி நீ திருவண்ட பகுதி படின்னு படிச்சுட்டு போடுறோம். அதை பற்றி கொஞ்சம் எண்ணி படிக்கல இல்லாம தான் இப்படி எல்லாம் இருக்கு. எனவே அறம்பயன் உடைத்த என்பதை நம்முடைய மணிவாசக பெருமானும் ரொம்ப அருமையா சொன்னார் என்ற அறிவிப்போடு கூட நிறைவான பாட்டுக்கு போறோம். கருங்கடி பொருந்திரை கரைக்குளவு முத்தம் தருங்கடு மலத்திரை தமிழ்க்கிழமை ஞானம் பாத்தீங்களா. தமிழ்க்கிழமை ஞானம்னர் இந்த தமிழோடு தொடர்புடையவராக தம்மை இழிவுபடுத்திக் கொண்டார் யாரு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதனாலதான் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன். நாளை ஒரு நூற்றாண்டுகளை சுந்தரமூர் சுவாமிகள் நல்ல தமிழ் வல்லவருங்கிறதே எப்படியா தெரியும் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னே அவரே தன்னை எப்படி சொல்றார் தமிழ் ஞான சம்பந்தன் என்றும் தமிழ் கிழமை தமிழுக்கு உரிமையாக சொந்தக்காரன் சொல்றமே அந்த சொல்ல சொல்லுவாங்க அப்படி உரிமன் என்றெல்லாம் சொல்லுவதனால பின்னே வந்த சுந்தர பெருமான் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் என்று சொன்னார் என்றெல்லாம் தெரியுது. இப்படியாக கரும்பவிழ் புறம்புயம் அமர்ந்த தமிழ் வல்லார் பெரும்பிணி மருங்கர ஒருங்குவர் பிறப்பே. நிச்சயம் அந்த பிறப்பு பிணியை நீக்குவார் என்று சொல்லி முடித்தார்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: தலம் திருப்பழனம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6-ம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கருப்பரியலூர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: கன்றை கணபதியை செம்பொன் ஒளியானை வாரோர்க்கு உதவும் அழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்ற அவன் தாள் நன்னுவதும் நல்லார்கடன். நம பார்வதி பதையே அரர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்தி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே எட்டு சாஸ்திர நூல்களை தந்தருடைய குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, நம்முடைய ஆன்மா லாபம் பெறும் முகமாக இந்த ஒரு தருணத்திலே நல்ல ஒரு பேருதவியை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்தவர்களுக்கும், இந்த அமைப்பிலே இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த அமைப்பிலே இருந்து இப்பொழுது நேரடியாகவும் பின்னால் ஒளிப்பதிவு செய்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ சீடர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதத்தினுடைய பொருள் உயிர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக விப்ரநாராயணராகிய அந்த திருமால் வியாசர் என்ற திருநாமத்தோடு அவதாரம் செய்து 11 புராணங்களை நமக்கு தந்தருளினார், வகுத்தருளினார். வியாசர் தந்த 11 புராணங்களும் அனைவருக்கும் சென்று அடைவதற்கு சூத மகரிஷி பேருதவி செய்தார். சூத மகரிஷியால் தான் 11 புராணங்களும் எல்லா உயிர்களையும் சென்றடைந்தது. இதே போல சைவத்தினுடைய உண்மைகள் இன்று எல்லோருக்கும் சென்றடைவதற்கு காரணம் சூத மகரிஷியை போல இன்று நமக்கு உதவி கொண்டிருப்பது சைவம் ஓஆர்ஜி. எனவே அந்த அமைப்புக்கு அடியேனுடைய பணிவான ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைப்பு மேன்மேலும் பெருக வேண்டும், சைவ உலகம் பயன்பெற வேண்டும் என்று ஒரு ஆசையையும் கோரிக்கொண்டு என்னுடைய சிந்தனைக்கு வருகிறேன். இன்று முதல் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற பகுதி கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் தந்தருடைய இருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது, இன்றைய நாளிலே நம்முடைய சைவம் தொடங்குவதற்காக நம்முடைய சைவ அடியார்கள் பலன் தரும் பதிகங்கள் என்று சில திரட்டுக்களை போட்டு நம் மத்தியிலே திருமுறைகளை நாம் பரப்பிக்கொண்டு உயர்ந்த ஒரு சைவை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பகுதியானது நம்மவர்களை போல திரட்டிய நூல் அல்ல, தேவார அருள்முறை திரட்டு என சொல்லக்கூடியது நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே இருக்கக்கூடிய சாஸ்திர நூல்களிலே 14 சாஸ்திர நூல்களிலே 8 நூல்களை தந்தருடைய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்தருடைய நூல்தான் தேவார அருள்முறை திரட்டு. இவர் தொகுத்தருடைய நோக்கம் நம்முடைய சைவ உலகமானது ஆன்மலாபம் பெறும் பொருட்டாக, இந்த உலகிலேயே நாம் பலன் தரும் பதியங்கள் என்று சொல்லக்கூடியது ஆன்மராபம் தருவதாக இருந்தாலும் கூட அது காமிகத்திலே செல்லும். ஆனால் உமாபதி சிவாச்சாரியார் தந்தருளிக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு நிஷ்காமியம், அது ஆன்மலாபத்தை மட்டும் தரக்கூடியது, ஞான சிந்தனையை உடையது. இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பின்னே வருகின்ற பொழுது சொல்கிறேன். இதே போன்று நம்முடைய சைவத்திலே பெரிய ஞானாசிரியன்மார்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கின்ற நூல்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு தொகுத்தருளி இருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு மீளவும் ஞாபகப்படுத்துகிறேன். இது சாஸ்திர சிந்தனைக்காக திருவருட்பயன் என்ற அந்த சாஸ்திர நூலுக்கு துணை செய்வதாக இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார் தான் திருவருட்பயனை செய்தருளினார், அதே ஞானாசிரியர் தான் அந்த நூலுக்கு துணையாக தேவார அருள்முறை திரட்டினை நமக்கு தந்தருளி இருக்கின்றார். ஆகையினாலே இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்யும் முகமாகத்தான் இன்றைய நாளிலே திருவருளோடு துணையோடு நாம் அந்த சிந்தனைக்கு மேற்கொள்ளுகின்றோம். எனவே அந்த சிந்தனைக்கு அடியேன் வருகிறேன். முதல் நாளாக என்று முதல் திருமுறையிலே ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு தொடங்குகிறேன். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திரு கைலாயம் என்கின்ற அந்த தலத்தின் கீழ் வருகின்ற பதிகத்திலே ஒரு பாடலிலே அழகாக சொல்லிக்காட்டுகிறார். நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால், புரிகொள் சடையர் அடியார்க்கு எளியார் கிழிசேர் மொழி மங்கை தெரிய உருவில் வைத்துகந்த தேவ பெருமானார் பரிய கை கழிற்றை அரவு விழுங்கி மடுங்க இருள் கூர்ந்த கரியமிழற்றார் செய்யமேனி கைலை மலையாரே. திருமுறைகளை ஓதுகின்ற நாம் பொருளறிந்து ஓதுதல் வேண்டும். பொருளறிந்து ஓதுதல் வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது பொருளறியாது ஓதினால் என்ன என்பதற்கு சாமா தண்டமானு தேசிகர் குருவருள் விளக்கம் என்கின்ற திருவாசக உரையில குறிப்பிட்டு காட்டுகிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப பொருள் உணராதாருக்கு அது சொல் முயற்சியாக கிடைக்கும். அந்த சொல் முயற்சிக்கு ஒரு பலனை கொடுப்பார். முழு பலனும் கிடைப்பதற்கு பொருள் அறிந்து ஓதுதல் வேண்டும். இப்பொழுது நான் கூறிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகத்திலே அந்த பாடலுடைய பொருள் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். புரிகொள் சடையர் முறுக்கிய நீண்ட சடையினை உடையவர். சடை என்பது ஞானத்தின் திரட்சி. தடையுடையவர் என்று மட்டும் சொன்னால் போறது, அது எதை குறிக்கிறது? அடியார்க்கு எளியார் சிற்றறிவு உடைய எல்லா உயிர்களிடத்தும் அவர் கருணையோடு எளிமையாக திகழ்கிறார். கிழிசீர் மொழி மங்கை தெரிய உருவில் வைத்துகந்த கிளி போன்று இனிமையான மொழியினை பேசுகின்ற நம்முடைய தாயாகிய உமையவளை தன்னுடைய வாம பாகத்தில் இடது பாகத்தில் வைத்து உகந்திருக்கின்றார். நாம் தெரியும்படியாக வைத்திருக்கிறார். தேவர் பெருமானார் அவர் நமக்கு மட்டும் கடவுள் என்று, நாமெல்லாம் நமக்கு மேலோர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே. வானோர்கள், வானோர்கள் என்றால் நீரோர்கள், அவர்களுக்கும் அவன் நான் பெருமான். அவன் எங்கிருக்கிறானாம்? பரிய கழித்தை அரவு விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த. ஒரு செய்தி வருகிறது, இந்த கைலாயத்தில் எப்படி இருக்கிறதாம், ஒரு பாம்பு யானையை முழுங்குகிறதாம். சிந்தனை செய்து பார்க்கணும், எவ்வளவு அரிய செய்தி. ஒரு பாம்பு யானையை எப்படி விழுங்க முடியும்? ஆனால் விழுங்கும். அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த விழுங்குகின்ற தன்மை எப்படி அதற்கு வந்தது என்பதை நெஞ்சோடு தூது என்கின்ற நூலிலே வருகின்ற பொழுது இது இயல்பாக தெரியும். அல்லது நம்முடைய போற்றி பவரணை என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே வருகின்ற பொழுது இதுக்கு விளக்கம் கிடைக்கும். எனவே ஒரு யானையை பாம்பு விழுங்கும். இது சைவ நூலில் மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய நூலிலே இருக்கின்ற நற்றிணையிலே நால்வாய்க்கள் பாம்பு உண்டது என்று வருகிறார். அப்ப இறைவன் ஒவ்வொரு உயிர்களுக்கும் சில ஆற்றல்களை கொண்டிருக்கின்றார். இந்த செய்திகளை நாம் அனுபவித்து திருமறைகளை ஓதுதல் வேண்டும். அந்த அறவை விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த கரியமிழற்றார் கார் இருள் போல மை இருளான அந்த கண்டத்தை உடையவர் செய்ய மேனி கைலை மலையாரே. உண்டாரை கொள்ளுகின்ற நஞ்சை உண்டாலும் அவர் செய்ய மேனி கைலை மலையாரே. அவரது மேனி எப்படி இருக்கிறது? பொதிவு போர் எந்த ஒரு தாக்கமும் இன்றி இருக்கிறது. கரியமிழகு என சொல்லுகின்ற பொழுது நீலகண்டம் என்று மட்டும் நாம் பொருள் எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. அதில் தத்துவார்த்தம் இருக்கிறது. அந்த நீலகண்டம் என சொல்லக்கூடியது ஆணவ மலத்தை குறிக்கிறது. உயிர்களுடைய ஆணவ மலம், உயிர்களாலே நீக்க முடியாத, நீங்குவதற்கு இயலாத அந்த ஆணவ மலத்தை நீக்குபவர் அவரே என்பதுதான் காட்டும். இந்த பார்க்கடலிலே கழிந்த போது அமிர்தத்தை நினைந்தார்கள். ஆனால் ஆலகால விடம் வந்தது. அந்த விடத்தைக் கண்டு எல்லோரும் அஞ்சினார்கள். அவர்களை காப்பதற்காக சிவமானவர் அந்த அழகான இடத்தை அழகான சுந்தரரை அனுப்பி கொண்டு வந்து தானே உண்டு கண்டத்திலே வைத்து கொண்டார். இதனுடைய தத்துவார்த்தம் என்ன? கடலாகிய உலகத்திலே தேவர் அசுரர்களாகிய உயிர்கள் ஆன்மபோதமாகிய வாசுகியாகிய பாம்பை வைத்துக் கொண்டு அங்கே அமுதம் என்கின்ற இன்பத்தை தூக்கி நினைத்தனர். ஆனால் ஆணவ மனத்தின் காரணத்தினாலே பிறப்பு இறப்பு ஆகிய விடம் தோன்றியது. அந்த ஆணவ மனம் ஆணவ மனத்தால் வருகின்ற பிறப்பு இறப்பிற்கு அஞ்சி சிவத்தை சரணடைந்தார்கள். ஆணவ மலத்தை உயிர்களிடம் இருந்து முழுங்க செய்து அதை தாம் தன் கண்டத்திலே வைத்து அபயம் அளிக்கின்றார். எனவே உயிர்களுடைய ஆணவ மலத்தை கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் ஒருவரே என்ற தத்துவார்த்தத்தை காட்டுவதாகத்தான் திருமந்திரத்திலே இந்த செய்திக்கு விளக்கம் சொல்கிறது. அப்பேற்பட்ட பெருமானார் அடியார்களுக்கெல்லாம் எளியராக திகழ்கின்றார். அடியார்களுக்கு எளியர் என்பதை நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதை அழகாக நமக்கு உணர்த்துவது கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியாரை வைத்துத்தான். சிவபெருமான் அடியார்க்கு எளியார் என்பது எப்படி உயிர்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால், நம்முடைய பரம்பொருளாகிய திருச்சிற்றம்பலத்தானே தன்னுடைய கைப்பட அடியார்க்கு எளியான் என்கின்ற அடியா என்கின்ற அந்த சொல்லாட்சியை எம்பெருமானே கைப்பட எழுதி குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியாரிடம் கொடுத்திருக்கிறார். எதற்காக? பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுப்பதற்காக. எனவே இறைவன் எந்த அளவுக்கு எளிதாம் தன்மை உடையவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே உமாபதி சிவாச்சாரியிடம் தன் கைப்பட அடியார்க்கு எளியன் சிற்றம்பலப்பன் குற்றங்குடியாருக்கு எழுதிய கை சிட்டு படையின்மிஷை பெற்றான் சாம்பானுக்கு வேதவர தீக்க செய்து முத்தி கொடுக்கை முறை என்று குறிப்பிட்டு காட்டினார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் புரட்சந்தான குறவர்களிலே ஒருவர் நாலாவதாக வருபவர். தில்லைவாரந்தனர்கள் மரபிலே வந்தவர்கள். சம்புவாத தீட்சதற்கு அருமை புதல்வராக சைவம் செய்த தவத்தினால் தோன்றியவர்கள். மறைஞான சம்பந்தரை தன்னுடைய ஞான குருவாக கொண்டவர்கள். உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளிடம் நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் மூன்று லீலைகளை செய்தார், மூன்று அருட்செயல்களை செய்திருக்கின்றார். கொடிக்கவி அங்கே கொடி ஏறாமல் அங்கே நிற்க செய்து உமாபதி சிவத்தை வரும்படியாக திருக்கோயிலுக்குள் வரும்படியாக செய்து அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். கொடியேறாமல் செய்த ஒரு லீலை இது. கொடுக்கையிலே இந்த செய்தியிலே கூறியிருக்கிறேன். இதே போன்று இப்பொழுது நாம் கூறியபடி பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுப்பதற்காக ஒரு சீட்டு திருப்பாசனம் அந்த சீட்டை எழுதி கொடுத்து நம்முடைய உமா சிவாச்சாரியம் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக கோயில் புராணம் அரங்கேறுவதற்கு ஒரு லீலையை செய்தார். அதையெல்லாம் பின்னே வருகின்ற பொழுது அந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். எனவே இப்படி திருச்சிற்றம்பலத்தான் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய பெருமானானவர் ஞானம் அடர்ந்த மேன்மை தெய்வ தமிழ் மேலும் வழமை பெறுவதற்கு மூன்று திருப்பாடல்களை சிவபெருமானே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஒன்று கொங்குநேர் வாழ்க்கை என்று கூறப்படுகின்ற அருமையான குறுந்தகை பாடல் ஒன்று. இது தர்மிக்கு பொற்களி கொடுப்பதற்காக நம்முடைய பெருமான் இயற்றிய அருமையான ஒரு குறுந்தொகை பாடல். அடுத்து இப்பொழுது நாம் கூறியபடி இன்னொரு பாடலானது நம்முடைய பாடபத்திரருக்கு பொருள் கொடுக்கும்படியாக சேரமான் பெருமான் நாயனாருக்கு அங்கே ஒரு ஓலை அனுப்பியிருக்கிறார். மதிமதி குறிசை மாடக்கூட 11 திருமுறையிலே இருக்கிறது. அடுத்து நம்முடைய பெருமான் கைப்பட எழுதிய தமிழ் திருப்பாடல் அடியாருக்கு எளியன் சிற்றம் பரவான் என்ற பாடல். பெற்றான் சாம்பானுக்கு தீட்சை கொடுத்து அவனை முக்தி கொடுக்கும்படியாக செய்தார். ஏன் பெற்றான் சாமானுக்கு தீட்சை கொடுத்து முக்தி கொடுக்கும்படி உமாபதி சிவாச்சாரியாருக்கு பணித்தார் என்றார். இது சைவத்திலே ஒரு உண்மையை உயிர்களுக்கு உணர்த்துவதற்கு. இறைவனானவன் தன்னுடைய அருட்செயல்களை மூன்று விதமாக செய்கிறான். கர்த்திருவம், அகத்திருவம், அந்நியதவா கர்த்திருவம். கர்த்திருவம் என்றால் நேரடியாகவே அனுக்கிரகம் செய்வது, மணிவாசக பிறந்த செய்ததை போல. அகத்திருவம் என்றால் தான் ஒரு பக்குவான்மாவை அதிர்ந்து அவர்கள் மூலமாக ஒருவர் கணக்கிரகம் செய்வது. பெற்றாரு சாம்பாவனுக்கு உமாமரிஷி ஆச்சாரியார் மூலமாக அனுக்கிரகம் பண்ணுவது. இதுக்கு பேரு அகத்திருத்துவம்னு பேரு. அந்நியராகத்திருத்துவம் என்றால் ஒரு ஆன்மா தகுதி பெற்றிருந்தாலும் அந்த ஆன்மாவிடத்தில் ஒரு சிறு குறையினை போக்க வேறொரு நிகழ்வினை சுவாமி செய்து அதற்கு பின்பு அவரை ஆட்கொள்வது. எனவே இந்த அகத்திருத்துவம் என்ற முறையின்படி உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் மூலமாக நம்முடைய பெற்றாள் சாம்பானுக்கு அங்கே நம்முடைய பெருமான் அருள் செய்கின்றார். அப்போ உமாவதி சிவாச்சாரியர் எந்த அளவிற்கு திருச்சிற்றம்பலத்தானுக்கு அணுக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய பெருமானவர் உமாவதி சிவாச்சாரியார் சித்திரமாக அஸ்திர நட்சத்திரத்திலே சித்தாந்த அத்துவித முக்தியை பெற்றார். தன்னுடைய ஞான பொக்கிஷங்களை எல்லாம் உபதேச வாயிலாக அருள் நமச்சிவாயருக்கு தந்தருளினார். நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் செய்த நூல்களை கண்டிப்பாக நாம் பட்டியல் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சாஸ்திர நூல்களிலே சித்தாந்த அட்டகம் என சொல்லக்கூடிய சிவப்பிரகாசம், திருவருள் பயன், வினாவின்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடுதூது, சங்கற்ப நிராகரணம் என்ற நூல்களை தந்தருளியிருக்கிறார். இது போக வடமொழியிலே பௌஷ்கர பாஷ்யம், சதரத்ன சங்கிரகம், குஞ்சிதாம்பரி ஸ்தோமம், நடராஜ துணி மந்திரஸ்தோமம் என்ற நூலில் செய்திருக்கிறார். மேலும் நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நடராஜ சகசிரநாமத்திற்கு உரை நூல் எழுதியிருக்கிறார், வாயு சங்கிதைக்கு உரை நூல் எழுதியிருக்கிறார், ஸ்ரீருத்திரத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார், யந்திர விதானம் என்கின்ற உரை நூலையும் எழுதியிருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கு மேலாக சைவ உலகத்திற்கு அவர்கள் செய்த ஒரு பெரும் உதவி இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. உமாவதி சிவாச்சாரியார் செய்திருக்கின்ற சாஸ்திர நூல் தவிர இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்ற இந்த நூல்களை எல்லாம் கண்டிப்பாக சைவர்கள் அதில் தொடர்பு கொண்டே ஆக வேண்டும், அதை ஓதி உணர்ந்தே ஆகுதல் வேண்டும். உமாவதி சிவாச்சாரியார் இதெல்லாம் செய்திருக்கிறார். கோயில் புராணம், நடராஜபெருமானுடைய வல்லமையை அங்கே தெரிய வேண்டும் என சொன்னால் அங்கே கோயில் புராணத்தை நாம் கண்டிப்பாக படித்தல் வேண்டும். இன்னும் நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் 12 திருமுறைகளிலும் மிகுந்த ஈர்ப்பு உடையவர். ஆகையினாலே இந்த தேவாரத்திலே வரக்கூடிய அந்த திருத்தலங்கள், திருப்பதிகங்கள் எவை என்பதை ஒரு அடங்கல் செய்யும் முகமாக கோயில் புராணம் செய்ததோடு இல்லாது திருப்பதிக கோவை, திருப்பதிக்கோவை என்னென்ன தலங்கள் வருகிறது, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் செய்த ஒரு பெரும் உபகாரம், இந்த 12 திருமலைகளும் எப்படி நமக்கு வந்தது என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார், நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். திருமுறை கண்ட புராணம், 11 திருமலைகளும் எப்படி வகுக்கப்பட்டது என்பது குறிப்பிட்டு காட்டுகிறார். 11 திருமலைகள் வகுக்கப்பட்ட பின்பு 12வது திருமலையாகிய திருத்தொண்டர் புராணம் எப்படி வகுக்கப்பட்டது என்பதை, எப்படி வந்தது என்பதை சேக்கிழார் நாயனார் புராணம் என்று செய்திருக்கிறார். எனவே திருமுறையிலேயே தோய்வு கொண்டவர்கள் திருமுறை கண்ட புராணத்தையும் சேக்கிழார் நாயனார் புராணத்தையும் கண்டிப்பாக ஓதுதல் வேண்டும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக பெரிய புராணத்திலே வருகின்ற அந்த அடியாளர்களுக்கெல்லாம் நாம் துதி செய்யும் முகமாகவும் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் திருத்தொண்டர் புராண சாரம் என்று ஒன்று செய்திருக்கிறார். இப்போ எவ்வளவு பேருதவிகளை செய்திருக்கிறார் பாருங்கள். ஆகையினாலே நம்முடைய பெருமான் சைவ உலகத்திற்கு பேருதவியாக, திருமறைகளுக்கும் பேருதவியாக, சாஸ்திரத்துக்கும் பேருதவியாக பல நூல்களை நமக்கு தந்தருளி இருக்கின்றார்கள். இன்னும் சொன்னால் நம்முடைய பெரிய புராணத்திற்கு சிந்தனை செய்கின்ற பேச்சாளர்களானாலும் சரி, வீட்டிலே வைத்து தானாகவே சிந்தனை செய்பவர்களும் திருமுறைகளை ஓதுவதற்கு முன்பாக கண்டிப்பாக திருமுறை கண்ட புராணத்தையும் சேக்கிழார் நாயனார் புராணத்தையும் கண்டிப்பாக ஓதுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நம்முடைய 12 திருமுறைகளில் மிகுந்த பற்று இருக்கின்ற காரணத்தினாலே தேவாரத்தினுடைய பெருமையையும் நுண்மையையும் உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காக அழகாக தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற நூலை செய்தவர்களை இருக்கின்றார்கள். ஆக 12 திருமுறைகளில் கொண்டிருக்கின்ற பற்று குறிப்பாக தேவாரத்தின் மேல் கொண்டிருக்கின்ற பற்று. சாஸ்திர செய்திகளை எப்படியும் இந்த உயிர்களுக்கு நாம் கொண்டு செலுத்த வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே அவர் செய்த அருமையான ஒரு நூல் தான் தேவார அருள்முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த நூலினுடைய ஒரு தலைப்பு என் பொருள் என்ன? இந்த நூலினுடைய தலைப்பினுடைய பொருளை நன்றாக உற்று பார்த்தாலே இந்த நூல் என்ன நுகர்கிறது, இந்த நூல் எதை பேசுகிறது, இந்த நூலினுடைய நோக்கம் என்ன என்பது புரிய வரும். தேவார அருள் முறை திரட்டு, நான்கு சொற்களால் ஆனது இந்த நூலுக்கு தலைப்பு. தேவாரம் என்பது மூவர் முதலிகளுடைய திருவாக்கு. அருள் என்ற சொல் உமாவதி சிவாச்சாரியா தான் செய்த திரு அருள் பயனிலே வருகின்ற அந்த அருள் என்ற சொல். எனவே தேவாரம் திருவரும் பயன் இந்த ரெண்டு நூலையும் முறை, இந்த ரெண்டு நூலுக்கும் திரட்டு. எனவே திருவருள் பயனுக்கு தொடர்பான தேவார பாடல்களை ஒரு நூலாக செய்திருக்கின்றார். அதுதான் தேவார அருள் முறை திரட்டு. எனவே திருவருள் பயனிலே வரக்கூடிய அந்த செய்திகளுக்கு நன்றாக புரிவதற்காக அங்கே பின்னே நம்முடைய உமாவதி சிவாச்சாரியரால் செய்ததுதான் தேவார அருள் முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது திருவருள் பயனுக்கு விளக்க நூலோ அல்லது வேறு வகையிலே பொழிப்பொறியாக செய்ததோ என்று நினைத்தல் கூடாது. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லக்கூடியது எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால், நாம் ஒரு நூலை கற்க வேண்டிய முறையை உணர்த்தி அந்த செய்தி உள்ள சொல்றார். ஒரு நூலை எப்படி கற்க வேண்டும் என்றால், உதாரணமாக திருக்குறளை படிக்கின்ற பொழுது நேராக அந்த குறள் பாவுக்கு செல்லுதல் கூடாது. நீரின்றி அமையாது உலகம் என்ற குறளுக்கு நாம் பொருளான வேண்டும் என சொன்னால், முதலில் இந்த திருக்குறள் எந்த அதிகார தலைப்பின் கீழ் வருகிறது என்று அந்த அதிகார தலைப்பை எடுத்து அந்த அதிகார தலைப்பினுடைய பொருளை தெரிந்து அதற்கு பின்புதான் எங்க வரணும், திருப்பாடலுக்கு வரணும். இந்த அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரிகின்ற பொழுதே முந்தி அதிகாரத்திற்கு பின்னே இது ஏன் வைக்கப்பட்டது, வான் சிறப்பு என்று வருகிறது. நீரின்றி அமையாத உலகம் பொருள்கள், இது வான் சிறப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இந்த வான் சிறப்பு என்பது முந்திய அதிகாரமாகிய கடல் வாழ்த்துக்கு பின்னே ஏன் வைக்கப்பட்டது, அந்த இயல்பு அது தெரிந்து கொண்டால்தான் அந்த திருக்குறளுடைய உண்மையான ஒரு பொருள் நமக்கு தெரிய வரும். ஆகையினாலே தான் ஒரு நூலை ஒரு பாடலை எடுத்தால் அதிகார தலைப்பை தெரிந்து கொள்ளல் வேண்டும். இதே போல திருவாசகத்திற்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது நேரடியாக அந்த திருப்பாட்டுக்கு செல்லுதல் கூடாது. இது எந்த பதிக தலைப்பின் கீழ் வருகிறது, அந்த பதிக தலைப்பின் கீழ் இருப்பதோடு மட்டும் அல்லாது துணை தலைப்பு அகத்திய சூத்திரம் என்று இருக்கும். உதாரணமாக நீந்தல் விண்ணப்பம்னா நீந்தல் விண்ணப்பத்திற்கு கீழே பிரபஞ்ச வைராக்கியம் என்று இருக்கும். அந்த நீந்தல் விண்ணப்பத்திற்கு பொருள் என்ன, பிரபஞ்ச வைராக்கியம் என்பதனுடைய பொருள் என்ன என்பதை அறிந்துதான் அந்த நீந்தல் விண்ணப்பத்துக்கு போகணும். அப்பத்தான் பொருள் நமக்கு சரியானபடி விளங்கும், அந்த கருத்து மனதிலே தைக்கும். இதே போன்று திருவருள் பயன் பத்து தலைப்புகளாக பத்து அதிகாரங்களாக செய்திருக்கின்ற நம்முடைய பெருமான் இந்த பத்து அதிகாரங்களுடைய பொருளினை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அதிகார தலைப்பின் கீழே தேவார திருமறைகளை தொகுத்திருக்கிறார். எனவே இந்த நூலானது திருவருள் பயனுக்கு ஒரு விளக்க நூல் அன்று, தேவார திருப்பதிகங்களை வைத்து அந்த திருவருள் பயனிலே வரக்கூடிய அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரியுதல். அந்த அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரிந்தாலே திருவருள் பயனும் நன்றாக நமக்கு தெரிய வரும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூலினுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் திருமுறைகளை படிக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அந்த திருமுறைகளை ஊன்றி கருத்தறிந்து படித்திருக்கின்றோம் என்பதற்கு ஒரு தற்சோதனையும் செய்து கொள்ள முடியும். இந்த செய்திகளை நாம் உமாவதி சிவாச்சாரியார் கூறுகின்ற பொழுது இந்த செய்திகளை ஏற்கனவே நாம் தெரிந்திருந்தோமா, இந்த செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோமா என்று நமக்கு தற்சோதனை செய்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய மூவர் முதலிகளுடைய திருவாக்கானது எந்த அளவிற்கு ஒரு சாத்திர நுட்பங்களை உடையது என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக வரும். தேவாரத்திற்கும் நம்ம சாஸ்திர நூலுக்கும் என்ன வித்தியாசம் என சொன்னால், இரண்டுமே பிணிக்கு மருந்து, பிறவி பிணிக்கு மருந்து. சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது நேரடியாக கொடுக்கக்கூடிய கஷப்பு மருந்து, ஆனால் திருமுறை என சொல்லக்கூடியது வெள்ளம் பொதிந்த மருந்து, அதாவது மருந்து பொதிந்த வெள்ளம். ஒரு வெள்ளத்துக்குள்ளே மருந்தை உள்ளே வைத்து நம் வாயிலே வைத்து உள்ளே விழுங்குவதை போல ஸ்வீட் கோட்டட் மெடிசன் என்று சொல்வார்கள். இதுதான் திருமறைகள். எனவே திருமறைகளை நாம் ஓதுகின்ற பொழுது நாம் வெள்ளத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளுதல் கூடாது, உள்ளிருக்கின்ற மருந்தையும் சேர்த்து நாம் விழுங்குதல் வேண்டும். ஆகையினாலே தான் இந்த நூல் எந்த அளவிற்கு தோத்திர நூல்களாகிய அந்த மூவர் முதலிகளுடைய திருவாக்கு எந்த அளவிற்கு சாஸ்திர நுட்பங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை அழகாக சொல்லிக்காட்டியிருக்கிறார். நம்முடைய ஞானாசிரியர்மார்களெல்லாம் சில நூல்களை செய்கின்ற பொழுது பொருள் விளங்குவதற்கு இது போன்று பல உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக மேகண்ட தேவநாயனார் சூத்திரத்தை மட்டும் செய்யவில்லை, உதாரணம் என்பா வாத்திக பொழிப்பு இது செய்து நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார். இதே போலத்தான் இந்த திருவருட்பயன் என்று சொல்லக்கூடிய இந்த நூலுக்கு இன்னும் நன்றாக எளிமையாக புரிவதற்காகத்தான் இந்த தேவார அருள்முறை திரட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைய நாளிலே நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது இந்த தேவார அருள்முறை திரட்டு ஒவ்வொரு அடியவரத்தின் கீழ் வருகின்ற பொழுது அந்த தேவார பாடலுக்கு முழுமையான ஒரு பொருளினை அடியேன் சொல்ல இயலாது. ஏனெனில் ஒவ்வொரு திருப்பாட்டும் சொல்லாளமுடையது, பொருளாளமுடையது, கருத்தாளமுடையது, சிந்தனை அது நீண்டு கொண்டே செல்லும். ஆனால் கால அவகாசத்தை கருதி அந்த தேவார பாடலுடைய சிந்தனை பாடல்களை முழுதும் சிந்தனை கெடுக்காது அந்த அதிகார தலைப்புக்கு இந்த திருப்பாடலில் எந்த சொல்லாட்சி வருகிறது என்பதை மட்டும் நான் தொட்டி காட்டிக்கொண்டு நான் மேலே செல்கின்றேன். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குற்றவங்களுடைய உமாபதி சிவாச்சாரியார் இந்த நூலை ஏன் செய்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக திருவுருட்பயனை ஏன் செய்தார், அதாவது இந்த திருவுருட்பயனானது எப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் என முதல்ல தெரிந்து கொண்டார். சாஸ்திர நூல் கற்பவர்கள் முதலிலே உண்மை விளக்கம் என்கின்ற நூலை கற்பார்கள், அதற்கு பின்பு திருவுருட்பயனைத்தான் கற்க வேண்டும், அதற்கு பின்பு சிவபிரகாசத்தை கற்க வேண்டும். இப்படி ஒரு படிமுறையாக வைத்துக் கொண்டுதான் பாடம் போதிப்பவர்கள் ஒரு முறையை வைத்துக் கொள்வார்கள். இதிலே இந்த திருவுருட்பயன் என்று சொல்லக்கூடியது பாலபாடம் போல் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அதனுடைய அஸ்திவாரம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் திருவுருட்பயனை குரல்பாவிலே செய்து வைத்தார். ஏன் திருவுருட்பயனை குரல்பாவிலே செய்து வைத்தார் என சொன்னால், திருக்குறளிலே அறம்பொருள் இன்பம் என்ற மூன்றை வைத்து அங்கே வீட்டியலை குறிப்பாக உள்ளே வைத்தார். அந்த வீட்டியலில் வள்ளுவன் அங்கே குறிப்பாக கூறிய அந்த வீட்டியலை விரித்து உணர்த்தவே அதே குரல் யாப்பிலேயே நம்முடைய திருவுருட்பயனை பாடி அருளினார். அதான் ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த நூலை சொல்லுகின்ற பொழுது திருக்குறளுக்கு பின்னே படிக்க வேண்டிய ஒரு நூல் என்று அங்கே அழகாக நமக்கு அங்கே தெரிய வருகிறது. ஆகையினாலே இந்த திருவருள் பயன் என்ற அந்த நூலினுடைய தலைப்புக்கு பொருள் திருவருளின் திருவருளால் உணரும் பயன். எனவே ஒன்றை உணர்த்த திருவருள் வேண்டும், அந்த திருவருளால் உணரும் பயன்தான் திருவருள் பயன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லது திருவருளையே கண்ணாக காணும் பொருளின் நிலை என விரிந்து அதனை உணர்த்தும் காரணப் பெயர் என்று குறிப்பிடுவார்கள். அந்த திருவருட்பயனிலே நீ எடுத்துக்கொண்டால், அதாவது வாண்புகள் வள்ளுவர் மீது நம்முடைய உமாவதி சிவாச்சாரியர் மிகுந்த ஈர்ப்புடையவர். அதனால்தான் அவர் செய்த அந்த திருக்குறள் யாப்பையே பின்பற்றி அதே போலவே திருக்குறள் யாப்பிலேயே திருவருட்பயனை செய்து காட்டினார். திருக்குறளை தன்னுடைய நூலுக்குள்ளே வைத்து காட்டியிருக்கிறார். உங்க எதுவருக்கும் பெரிய நெஞ்சு ஒரு தூதிலே தலைப்பட்டார் தூர திறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றவர் என்கின்ற அந்த சொல்லாட்சியை அப்படியே அங்கே நெஞ்சு விடுத்துவதிலே வைக்கிறார். இப்படி ஒரு ஒருவருடைய பாடலை அல்லது ஒன்றை வார்த்தைகளை சன்னூலை வைத்து காட்டுவதற்கு பேர் ஆசிரிய வசனம் என்று பெயர். அந்த இதை அப்படியே வைப்பார்கள். இப்படி நம்முடைய திருக்குறள் நம்முடைய சாஸ்திர நூல்களிலே நிறைய இருக்கிறது. சேரமான் பெருமான் நாயனார் அருள் செய்திருக்கின்ற கைலாய ஞான உடலே வருகின்றது. இன்னும் நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் நெஞ்சூடு தூதிலே வைத்ததோடு இன்னொரு இடத்திலே நெஞ்சூடு தூதிலேயே நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக திருக்குறள் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமானது என்பதை அழகாக நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் அந்த திருவள்ளுவர் தேவ நாயனாரை மிகவும் போற்றி வைத்து காட்டுகிறார். இதே போன்று நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் கற்க வேண்டிய நூல்கள் எவை என்று சைவனுக்கு ஒரு 6 நூலை கொடுக்கிறார். இந்த கற்க வேண்டிய நூல்கள் எவை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த 6 நூல்கள் பாருங்க. முதல்ல சொல்வது வள்ளுவன் நூல், திருக்குறள் படிக்கணும். அன்ப திருவாசகம் தொல்காப்பியமே தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை. வள்ளுவன் நூலை ஒன்று சொல்லிட்டார். பரிமேலழகன் செய்த உரை ஒள்ளியசி தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தந்தமிழின் மேலாம் தரம். ஆக திருக்குறளையும் ஒரு நூலாக சொல்லார். பரிமேலழகன் செய்த உரை, ஏன் பரிமேலழகன் செய்த உரைங்கிறார். பரிமேலழகன் திருக்குறளுக்கு எப்படி உரை சொல்கிறார், அதிகார தலைப்புக்கு விளக்கம். முந்தி அதிகாரத்திற்கு பின் இது ஏன் இந்த அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு விளக்கம். அதற்கும் பின்புதான் சைவ சித்தாந்த ரீதியிலே திருக்குறளை சொல்ல காட்டுறார். அதனால்தான் வள்ளுவர் நூல் என்று வைத்துவிட்டு பரிமேலழகன் செய்த உரையையே ஒரு தனிமராக நம்முடைய உமாவிசாச்சாரியார் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக அந்த அளவுக்கு திருக்குறள் மீது அதே பாணியில் தான் நம்முடைய உமாவிசாச்சாரியரும் அதிகார தலைப்பு விளக்கம் முந்தி அதிகாரத்தினுடைய பின்னே வைக்கப்பட்டதனுடைய காரணம் பிறகு அதற்கு பின்பு அந்த நூலின் நூலும் நூல் இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இந்த திருவுரு இந்த தேவார அருள்முறை திரட்டை நம் தந்தவர்கள் இருக்கின்றார். திருவுரு பயனானது உமாசிவாச்சார செய்த சாஸ்திர நூலாகிய திருவுரு பின் 10 அதிகாரங்களை உடையது. பதி முதுநிலை உயிர் அவைநிலை அருள் மலநிலை இருள் மலநிலை அருளது நிலை அருள் உருநிலை அறியுநெறி உயிர் விளக்கம் இன்புறு நிலை அஞ்செழுத்து அருள்நிலை அனைந்தோர் தன்மை. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குரட்பா வீதம் வைத்து காப்பு செய்கிறோடு 101 குரட்பாக்களால் ஆனது. இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் விளக்கம் கொடுக்கும் முகமாக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாடல் வித்தியாசம் இருக்கும். சில இதில் 15 இருக்கும், சில இதில் 6 பாடல்கள் இருக்கும், சில இதில் 7 பாடல்கள் இருக்கும். இப்படி இந்த தேவார அருள்முறை திரட்டு முழுவதுமே அவர் மேற்கோளாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற தேவார திருப்பாடல்கள் 99 திருப்பாடல்கள். இந்த 99 திருப்பாடல்கள் எப்படி அமைந்தது என சொன்னால், ஞான சம்பந்தர் தேவாரத்திலிருந்து 23 திருப்பாடல்களையும் அப்பர் பெருமானுடைய திருவாக்கிலிருந்து 64 திருப்பாடல்களையும் சுந்தரரது திருவாக்கிலே இருந்து 12 திருப்பாடல்களை வைத்து ஆக 99 தேவார திருப்பாடல்களை நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் தேவார அருள்முறை திரட்டிலே நமக்கு தொகுத்து தந்தவர்கள் இருக்கின்றார். எப்பொழுதுமே இந்த திருக்குறளை வைத்து சொல்லுகின்ற திருவருள் பயனை வைத்து சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு முக்கியமானது என சொன்னால், சிவபிரகாசத்தையும் நம்முடைய திருவருள் பயனையும் சைவர்களானவர்கள் முற்றிலும் ஓது கசடர கட்டிருத்தல் வேண்டும். சிவபிரகாசம் என சொல்லக்கூடியது முதிர்ந்த நிலை. அந்த சிவபிரகாசம் என சொல்லக்கூடியது ஒரு மரக்கலம் போல். அந்த மரக்கலத்தை செலுத்துகின்ற மாதுமி திருவருள் பயன் நூல். இதை அழகாக நம்முடைய நிரம்பராகிய தேசிய தன்னுடைய சிறப்பு பாயிரத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே சிவபிரகாசம் என்கின்ற நூல் மறக்கிறோம், ஆனால் அதை செலுத்திருந்த மாதுமி போன்றது திருவுருள் பயன். அப்ப திருவுருள் பயனை நன்றாக உணர்ந்தால்தான் சிவபிரகாசம் தெரிய வரும். ஆகையினாலே தான் இந்த திருவுருள் பயனை நன்றாக இந்த சைவ உலகம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அழகாக அங்கே தேவார அருள்முறை திரட்டு என்பதை நமக்கு தந்திருக்கின்றார்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இத்தந்திரத்திற்கு ஆண்டு ஒன்று அத்தந்திரத்தின் அவையில் உழைத்தோம். இத்தந்திரத்தில் என்றால் வேதத்தை சொன்ன உடனே அடுத்தாற் போல வருவது ஆகம். ஆகம் தந்திரம் என்றால் ஆகம், தந்திரம் என்றால் ஆகம். ஆகமங்கிறது ஒரு நூல் இருக்கு. என்ன உங்களுக்கு அது எட்டு நூல் ஆகமந்த அந்த கோயில்ல பூஜை நடக்கிறதுக்கெல்லாம் விழா நடக்கிறதுக்கெல்லாம் அது அந்த நூலை வச்சுதான் செய்யறதுதான் சட்ட நூல். அப்படிப்பட்ட ஆகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி இத்தந்திரத்தில், இத்தந்திரத்தில் என்றால் ஆகமங்கள் 28. 28 ஆகமங்களிலே எல்லா ஆகமங்களும் சிறந்தன. அந்த ஆகமங்களிலே ஒவ்வொரு ஆகமங்களும் சொல்லி இருக்கப்பட்டபடி அந்த ஆகம நீரில் இருந்து தவம் செய்கின்றவர்களுக்கும் அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து உண்டு. இது ஒரு சிறப்பு. இத்தந்திரத்திற்கு ஆண்டு என்று இருந்து ஒரு அத்தந்திரத்தின் அவ்வையில் ஒழித்தோம். இன்ன ஆகமத்தின்படி கடவுளை பூஷித்தால், இன்ன ஆகமத்தின்படி கடவுளை பூஷித்தால் அந்த கடவுளை காணலாம் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா. அந்த ஆகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி என்று பூஷித்த தவத்தில் இருக்கின்ற ஞானிகளுக்கும் புரிந்து கொண்டார். இத்தந்திரத்தில் காண்டு என்று அத்தந்தரத்தில் அவ்வையில் ஒழித்தோம், அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். இது ஒரு சிறப்பு. என்னென்ன வேதத்தை சொல்லி முதல்ல மரத்திற நோக்கி வருந்து நற்பொழித்தும் என்று சொல்லி அடுத்தாற் போல இத்தந்திரத்தில் காண்டு என்று ஒழித்திருக்க இந்த ஆகம் எப்படி நின்று தவம் செய்தால் கடவுளை காணலாம் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா. அந்த ஆகமத்தின்படி நின்று தவம் செய்தவர்களுக்கு அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். இன்னொன்று, இந்த வழியாகத்தான் வருவான், இந்த வழியாகத்தான் வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு அந்த வழியிலேயே ஒளிந்து கொண்டார். இந்த வழியாக வருவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வழியிலேயே அங்கேதான் இருக்கிறான் ஒளிந்து கொண்டான். அங்கேதான் இருக்கிறான், அந்த வழியில தான் இருக்கிறான். இத்தந்திரத்தில் காண்டு என்று அத்தந்திரத்தில் அவ்வையும் ஒளி. இவன் எங்களை காணலாம் என்று எண்ணிருந்தானா அந்த இடத்திலேதான் இருக்கிற, ஆனா இவனால காண முடியும். இத்தந்திரத்தில் காண்டு வந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவையின் ஒழித்தும் முனிவரை நோக்கி

0: தனிவர கப்பி ஆனன தோன்றி முனிவர நோக்கி என்பது உள்ளத்துல இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அற்று போகும்படியாக செய்து முனிவு அற முனிவுன்னா கோபம், முனிவு என்றால் கோபம். அப்படிப்பட்ட கோபம் முதலான பகைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு, கோபம் முதலான பகைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் செய்வோல் இருப்பார். பச்சை குழந்தையை போல இருப்பார் ஞானிகள். பச்சை குழந்தைகளுக்கு ரோஷம் இருக்காது, பச்சை குழந்தைகளுக்கு ரோஷம் இருக்காது, வெக்கம் இருக்காது, மானம் இருக்காது, கோபம் இருக்காது, குரோதம் இருக்காது, பொறாம இருக்காது, வஜ்ஜகம் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, பொய் இருக்காது. இருக்கும் அதுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ளேன்னு வச்சுங்களேன், இதுக்கு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, புரியுதா? அது போல ஞானிகள் இருப்பார்கள் பண்ணிருந்தார். செய்வோல் இருப்பர் உண்மை ஞானம் தெளிந்தவர். அப்படி இருந்தாத்தான் கடவுளை காண முடியும். இந்த ரோஷம் கோபம் வெக்கம் மானம் பொய் புத்தலாடம் இத்தனை இருந்துன்னா கோபம் முதலான தீய குணங்களை எல்லாம் விட்டு விட்டு முனிவு அற நோக்கி. அப்பூதியடிகளை சொல்லும் போது சேர்க்கிறாரு, களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் அப்படிங்கிறார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்களை காய்ந்து விட்டார். காய்ந்து விட்டார்னா அவங்கள எல்லாம் விருத்துட்டாரு, அவைகளை விருத்து விட்டாரு. இது கோபத்தை விருத்துட்டாரு, காமத்தை விருத்துட்டாரு, களவை விருத்தாரு, பொய்யை விருத்தாரு, அவைகளை விட்டு விட்டாரு. இல்ல அப்படி முனிவர நோயி நனிவரக்கவி. நனிவரக்கவி என்றால் நன்றாக பற்றி, கவ்வுதல் என்றால் பற்றுதல். கவ்வுதல் என்றால் நனிவரன்னா நன்றாக, நன்றாக அந்த பொருளை பற்றி, அந்த பொருளை பரம்பொருளாய சிவரை பற்றி. முனிவர நோக்கி, நன்றாக நோக்கி என்பது உள்ளத்தாலே நோக்கி. நனிவர கவி இப்படி ஆனன தூண்டி, அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆனன தூண்டி அழியன பெயர் அவர்களுக்கும் உண்மையான அவன் சுரூபத்தை காட்டுவதில்லை. ஆணை போல தன் காட்சி தந்தான், அப்புறம் பெண்ணை போல காட்சி தந்தான், அலியை போல காட்சி தந்தான். இப்படி காட்சி தந்து அவர்களுக்கும் கிடைக்காமல் ஒளிந்து கொண்டார். ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அலியன பெயர்ந்து வாழ்நுதர் பெண்ணனு ஒளி. சேர்வையின் ஐம்புலஞ்சல விடுத்து அறுவரை துருவம் போய் துற்ற வரை துறந்து வெற்றுயிராக்க அருந்தவர் காய்ச்சல் திருந்த ஒழிப்போம். அதற்கு மேலே சேன்வையின் ஐம்புலஞ்சல விடுத்து, சேன்வையின் என்று சொன்னால் இந்த ஐம்புலன்கள் இருக்குதல்லவா, இந்த ஐம்புலன்களாலே வருகின்ற தீய குணங்கள் அத்தனையும் வெகு தூரத்தில் விட்டு விட்டு, வெகு தூரத்துல சேர்ந்த தூரம், அந்த தூரத்தில இவைகள் எல்லாம் ஓட்டி விட்டு, கண் செய்கின்ற சேட்டை, அதே போல காது செய்கிறது, மூக்கு செய்கிறது, வாய் செய்கிறது, இப்படிப்பட்ட தீய தொழில்களை அத்தனையுமே தூரத்துல விட்டு, ஐம்புல் சேர்ந்தையின் ஐம்புலன் செலவிடுத்து, ஐம்புலன் செலவிடுத்து. இந்த புலன்கள் தான் நமக்கு வந்து உதவியும் செய்யறது, உபத்திரமும் கொடுக்கும். புலன்கள் உதவியும் செய்யும், உபத்திரமும் கொடுக்கும். அதுல சந்தேகம் இல்லை, உபத்திரம் அதிகமா கொடுத்துரும். உதவி கொஞ்சமா செஞ்சு உபத்திரமா அதிகமா கொடுத்துரும். அதனாலே ஞானிகள் அந்த புலன்களை வென்று விடுவார்கள், புலன்களை வென்று விடுவார்கள். அஞ்ஞானிகளை புலன்கள் வென்று, ஞானிகள் புலன்களை வென்று விடுவார்கள், அஞ்ஞானிகளை புலன்கள் வென்று. அஞ்ஞானிகள் புலனுக்கு அடங்கி இருப்பார்கள், புலன்களுக்கு அடங்கி இருப்பார். ஞானிகளுக்கு புலன்கள் அடங்கி, ஞானிகளுக்கு புலன்கள் அடங்கி இருக்கும். சொன்னபடி அது சொன்னபடி அஞ்ஞானிகளுக்கு புலன்கள் சொன்னபடி அஞ்ஞானிக்கும். அதனாலே ஐம்புலஞ்சல விடுத்து, சேன்வையின் ஐம்புலஞ்சல விடுத்து வெகு தூரத்திலே அந்த புலன்கள் செய்கின்ற சேட்டைகள் எல்லாம் விட்டு விட்டு அறுவரை துரும்போய், அறுவரை என்றால் மலைகளிலே குகைகளிலே இருந்து தவம் பண்றது, மலை குகைகளிலிருந்து தவம் பண்றது, மலையில இருந்து மலை குகைகளிலிருந்து தவம் பண்றது. கேள்விப்பட்டீங்களா, குகைகளில் இருந்து தவம் பண்றது. அந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருப்பாங்க, நமக்கு தெரியாம இருக்கு. அப்படி குகைகள்ல அறுவரை துரும் போய் நம்ம வெந்த நீரணி வேடிகள் வந்த பாத விகார வரவத வென்றியான சமாதி அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் உணவே உண்ணாமல், உணவே உண்ணாமல், உணவு உண்டா குகையெல்லாம் இருந்து சமாளிக்க முடியாது அல்லவா, விளங்குதா? அதனாலே உணவை வெறுத்தவர், உணவை விட்டு விட்டு சிவத்தையே நினைந்து அந்த சிவன் நினைவிலே தன்னை மறந்து, சிவ நினைவிலே தன்னை மறந்து, தன்னை மறந்துட்டா பசி இருக்கார், தன்னை மறந்துட்டா பசி. அதனாலே அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உயிர் மாத்திரம் இருக்குதான் உடம்புல, அந்த உடம்பாய் பூச்சி வெற்றுயிரா, வெற்றுயிராக்கன தசைகள் எல்லாம் வற்றி போய், எலும்பெல்லாம் வற்றி போய், அப்படிப்பட்டதான். நம்மால அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு தமன்னா கூட காலையில டிபன், மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிபன், அப்படி உணவுதான் உயிரே, அப்படிதானே ஆகிப்போச்சு, உணவுலதான் உயிரே இருக்கு. அதனாலே அப்படி துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை, வெற்றுயிர் ஆக்கைன்னு உயிர் மாத்திரம் இருக்கும் அந்த உடம்புல. அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளி, அப்படிப்பட்ட அருமையான தவமுடையுடைய காட்சிக்கும் ஒளிந்து கொண்டார் அவர்கள், திருந்த முடியாக ஒளிந்து கொண்டார். அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்து ஒன்று உண்டில்லை என்றதி ஒளித்து, ஒன்று உண்டு இல்லை என்றதி ஒளித்தும், ஒன்று உண்டு இல்லை, இல்லை என்பவர்களுக்கு ஒளிந்து கொள்கிறார், அது இயல்பு. உண்டு என்பவர்களுக்கு ஒளிந்து, ஒன்று உண்டு உண்டு என்கின்றும் இல்லை என்கின்ற, இப்படிப்பட்டவன் ஏதோ ஒரு காலத்திலே ஒரு தகுதியுடைய அருளாளனுடைய காட்சிக்கு கிடைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அப்பர் சுவாமி கூட கிடைத்தார் அல்லவா, கிடைத்து அப்புறம் ஒளிஞ்சுட்டார்ல. திருவாய்மூர்ல களிய கண்டிலேன், கண்ணதிரே கண்டேன், ஒளிய போந்திலேன், புகவே ஓட்டந்தேன், வழியிற் கண்டிலேன், வாய்மூடலிலும் சுழியிற் பட்டு சுழல்கின்றது என்பது வர்றார் அல்லவா. முன்னாடியே போயிருந்தாரு, இவர் பின்னாடியே போனாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆகையினாலே அப்படி தவமுடைய ஞானிகளுக்கு ஒரு காலத்திலே காட்சியை தந்தாலும், இன்று அறிந்து கொண்டோம், அப்படி அறிந்து கொண்டவனாகி இந்த சோரனை கண்டு விட்டோம், ஒளிந்து உள்ளுகின்ற திருடனை கண்டு. பண்டே முன்பே பயில் தோறும், இன்றே பயில் தோறும், இவனை பழகுகின்ற காலத்தில், முன்பு பழகிய காலத்திலும் சரி, பயில் தோறும்னா பழகுகிற காலம், இப்பொழுதும் சரி, இவருடைய தன்மை என்னவென்று கேட்டால், ஒளிந்து கொள்வது இவனுடைய தன்மை, முக்கியமான பழக்கம் வச்சிருக்கும். இப்படி ஒளிந்து கொள்வதையே இவன் வந்து பழக்கமாக வச்சிருக்கிறான். ஆள் கிடைக்கிறதே இல்லை, எத்தனையோ பேர் கிடைக்கிறது, இதுவே அவனுடைய பழக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவனை கண்டுவிட்டோம் என்ற அந்த பரமஞானிகள் ஒளிக்கும் சோரனை கண்டான். சோரன்னா திருடன், சோரன் என்றால் திருடன் என்பது பொருள். அதனால அப்படிப்பட்ட திருடனை கண்டு விட்டோம், ஒளிக்கும் சோரனை கண்டான். அப்படி கண்டு விட்டோம், கண்டவனே ஒளிந்து பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு ஒரு பல முடியலவா, அப்படி பல நாள் திருடனா இருக்கிற சிவன் இப்பொழுது கிடைத்து விட்டான். அவனை விட்டு விடாதீர்கள், அவனை விட்டு விடாதீர்கள், கட்டி போடுங்கள், கட்டி போடுங்கள். எதனாலே கட்டி போடுவது என்று சொன்னால், நல்ல மலர் மாலையினாலே கட்டி, வேற மாலையல் வேற கயிற்றில் எல்லாம் கட்டினா அத்துக்கிட்டு போடுவான், மலர் மாலையினால கட்டினா அத்துக்கிட்டு போக மாட்டான். அவன் மலர் மாலைக்கு கட்டுப்படுவான் என்பது, மலர் மாலைக்கு கட்டுப்படுவான், மலர் மாலையிலே கட்டினால் பண்டே பெயர்தோறும் இன்றைய பெயர்தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டதும், ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பனை, ஆர்மின் ஆர்மின் என்றால் கட்டுங்கள் கட்டுங்கள், ஆர்மின் ஆர்மின் கட்டுங்கள் கட்டுங்கள், நான் மலர் பனையில், நான் மலர் என்றால் புதிய மலர்கள் மாலையினாலே, புதிய மலர்களை கொண்டு தொடுத்த மாலையினாலே, துண்ணிய பனை மலர் மாலையினாலே கட்டுங்கள், ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பனையில் தாழ்களை இடுமும், சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேனும். அப்படிப்பட்ட கடவுளை விடாது அவர்கள் சுற்றியும் சூழ்ந்தும் விடாது பற்றின அப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் ஒளிந்தோம், இல்ல கிடைச்சு விட்டுட்ட ஐயா. ஒரு ஆளு ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்டாரு, எனக்கு ஒரு பரிசு சர்க்கார்ல கொடுத்துருக்கிறாங்க, இப்போ ஒரு திருடனை பிடிக்கணும், அதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது இப்ப எனக்கு அது செச்சாசினா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அதனால அது அடை பிடிச்சு கையில பிடிச்சு விட்டுட்டாரு, அவளை பிடிச்சு விட்டுட்டாங்க, பிடிச்சு அது மாதிரி இந்த திருடனை பிடித்து விட்ட காணிகளும் கிடைக்காமலே இருந்தா கிடைச்ச விட்டு விட்டாங்க. அவர்களுக்கும் பிடியே திமிரி மீறி கொண்டு போய் பண்டே பயிர்தூர் இன்றைய பயிர் ஒளிக்கும் சோரனை கண்டனம், ஆர்மின் ஆர்மின் நான் மலர் படையில் தாழ் தலையிடுவன், தாழ் தலையிடுவன், திருவடியை கட்டுங்கள், தாழ்ந்தலையிடுவன் சுற்றுவன் சூழ்வன் தொடர்மின் விடேன் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று இவன் என்னென்ன சொன்னாரு? திசைமு குறைஞ்சென்று தேடினர் குளித்தும் முறையொலியொற்றி முயன்றவர் குளித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்று மறைத்த ஒற்றுமை உண்டு நோக்கம் உள்ளத்து உற்றவருந்து உரைப்பவர் குளித்தும் மறைத்தர நோக்கி வருந்தினர் குளித்தும் இத்தந்திரத்தில் காண்டு வென்றிருந்தோருக்கு அத்தந்தரத்தின் அவையின் ஒழித்தும் முனிவர நோக்கி அணிவரக்கவி ஆனந்த தோன்றி அலியன பெயர்ந்து வாழ்நுதற்பனனை ஒழித்தும் ஜென்மையின் ஐம்புறஞ்சல விடுத்து அறுவரை துரும்போய் துற்றவரந்தை வெற்றுயிராக்க அருந்தவர் ஆட்சியில் திருந்த ஒழித்தும் ஒன்றுண்டில்லை என்றர் ஒழித்தும் பண்டைய வயல்தூரை இன்றைய வயல்தூரில் ஒழிக்கின்றோரனை கண்டனம் ஆர்வின் ஆர்வின் நார்மலற்பனைகளில் தாழ்நிலை இடுவின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன் பற்றுமன் என்றவர் பற்றுமுற்று இத்தனை வகையான செயல்களுக்கும் அவன் கிடைக்காமல் அது ஒளிந்து கொள்வதிலே அவனை போல யாரும் கிடையாது. ஒளிந்து கொள்ளுகிற ஒரு செயலிலே சிவனை போல யாரும் இப்ப நம்ம எத்தனையோ வருஷமா சிவனே சிவனே சொல்லி திருநிற பூஜை மணி அடிச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு பாடிக்கிட்டு அலையிற முடியல. ஒரு நாளாவது வந்திருக்கிறாங்க கண்டிருக்கிறவன் இல்லவே இல்லை. இருந்தாலும் நம்பிக்கிட்டு அலையிறோம், இருந்தாலும் நம்பிட்டு காட்சியும் தரவில்லை. ஒரு வார்த்தை உண்டா இல்லையா? எனக்கெல்லாம் சொல்லு, உங்கள்ட்ட ஏதாவது சொன்னானா கண்டீர்களா? சுந்தரமுன் சுவாமினாரு ஓடி போகிர் பற்றுங்காரியர் உனகாந்தன் தழுவினார். எனக்கு கிடைக்கிறாமல் இருக்கிறா பக்கத்துல வந்தா ஓடி போறேன் அப்படின்னாரு. கிடைக்கிறாமல் இருக்கிறது பக்கத்துல போறது, பக்கத்துல போனவொடனே எட்ட ஓடி ஓடி போயிர் பற்றுங்காரி கிடைக்கவும் மாட்டேங்கிற கிடைக்காம இருப்பாங்க கிடைக்காம இருப்பாங்க என்று நினைக்க முடிய இல்லாம கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஓடி போயிரு ஓடி போய் பற்றுங்காரில் உனகாந்தன் தெளிவீடு என்று சுந்தரதேவா. ஆகையினாலே கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயும் வடலூரார் பாட்டு, கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயும் கனலி நடு ஊசியின் மேற் காலை ஊன்றி பஞ்சாக்கினியை வளர்த்து நடுவில் ஊசியை நட்டு ஊசியிலே காலை ஊன்றி அப்படித்தான் அர்ச்சனை தவம் பண்ணதாக சொல்லுது. கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயும் கனலி நடு ஊசியின் மேற் காலை ஊன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர் குளித்து மறைக்கு ஒழித்து இதை படிச்சுட்டுதான் பாடிருக்காரு. இந்த படிச்சுட்டுதான் இந்த பாட்டு பாடியிருக்காரு. இந்த பாட்டு பாடுறவர் யாரு? ராமேஸ்வரர். கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயன் கனல் நடு ஊசியின் காலை ஓன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு கொலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர் குளித்து மறைக்குளித்து நீர்முறிவர் குளித்து அமரர் குளித்து மேலாம் சிற்பரத்தில் சின்மயமாய் நிறைந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவி என்பது மகாதேவமாயின்னு பாடியிருக்கார் வடலூரார். ஆகையினாலே இப்படி அருந்தவம் செய்கின்ற பிரபஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் ஒளிந்து கொள்ளுகின்ற அரியவனாக இருக்கின்ற கடவுள், அரியவனாக இருக்கின்ற கடவுள். வடமொழியிலே தஸ்கராணாம் பதையேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு வேதத்துல. தஸ்கராணாம் பதையேன் அப்படின்னா திருடர்களுக்கெல்லாம் தலைவனா சொல்லுவான். திருடர்களுக்கெல்லாம் பதையன தலைவன், திருடர்களுக்கெல்லாம் தலைவன். அவனை போல திருடர் யாரும் கிடையாது. அப்பர் சுவாமி கூட சொன்னாரு, வெகு காலமா உன்னை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன், வெகு காலமா திட்டிக்கிட்டே இருந்தேன். அப்ப திட்டிக்கிட்டு இருந்த போது எனக்கு தெரியல நீ உள்ள இருக்கிறார எனக்கு தெரியல. இப்ப சைவத்துக்கு வந்த ஒரு பாடுதான் நீ உள்ள இருக்கிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இப்ப தெரிஞ்ச ஒரு பாடு எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான சிரிப்பு வந்துருச்சு. என்னன்னா இத்தனை திட்டங்கள் கேட்டுக்கிட்டு உள்ள பேசாம எவ்வளவு இத்தனை திட்டம் வாங்கிக்கிட்டு ஆடுற சாம்ப பூஜை கண்டா திட்டு சாம்ப பூஜை நான் திட்டு அப்படின்லாம் சொல்லி எவ்வளவு நான் ஏளனமா பேசினேன். அத்தனையும் கேட்டுக்கிட்டு உள்ள பேசாம இருந்திருக்கிறீங்க நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. விழா ஒடிஞ்சு வராப்புல சிரிப்பு இருந்தா அப்ப நான் தான் கள்ளன்னா நீ என்னை விட பெரிய கள்ளனா இருந்திருக்கான். கள்ளனே கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கி முன்பு இருந்ததை சொல்றார் திருநாகர சுவாமி. கள்ளனே கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியனாய் நின்று தேடினேன் நாடி கண்டே உள்வார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று வெளியினேன் வெளியினான் விழாயிரச் சிரித்திட்டேனே என்பான். யாராவது என்ன நினைக்கிறானோ அந்த நினைப்புக்குள்ளையெல்லாம் நீ இருந்து அவன் நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கிறான்னு இப்பத்தான் எனக்கு தெரியுது. சமண சமயத்துல இருந்தவங்க தெரியல, அந்த உண்மை தெரியல, இப்ப தெரியுது. இப்ப தெரிஞ்ச ஒரு பாடு நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. அவ்வளவு வசை நானு அதை கேட்டுக்கிட்டு பேச சாப்பிடுறது எவராவது இருப்பாரா வையாது கேட்டு என்று பாடுகிறார். அதனாலே இப்படி பரமேஸ்வரன் அரிய பொருளாய் பெரிய பொருளாய் சாதாரணமான தவங்களுக்கு எல்லாம் வெளிப்படும், சாதாரண தவங்களுக்கு எல்லாம் வெளிப்படவே மாட்டேன். சாதாரண சாமிகளா இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டுரும், கொஞ்சம் சாம்பிராணியை போட்டு விட்டா போதும் ஆடாடுன்னு ஆடி அத பத்து பேர் முடிச்சா கூட அவரால் முடிக்க முடியாது. சிவன் வரமாட்டார், நீங்க இப்ப வருவான்னு நினைக்கவே வேண்டாம், வராட்டி போற. நமக்கு செய்யற செஞ்சுக்கிட்டு இருந்தா அதனாலே சாதாரணம் இல்ல. என்ன ரெண்டு பேரும் தேடியே கிடைக்கல, பெரிய பெரிய ஆளுக தேடியே கிடைக்கல. பெரிய பெரிய ஆளுகள், அவர்களை விட பெரிய ஆள் உண்டா? பிரம்மவிஷ்ணுக்களை விட பெரிய ஆள் உண்டா? அவர்களுக்கே அரியவனாக இருந்தார், அவர்களுக்கு அரியவனாக. அண்ணாலும் கண்ணனும் கடிக மலர் கடிமலர் தாமரைகள் அண்ணாலும் அளப்பரிதாய. பிரம்மா எவ்வளவு பெரிய நாளறியா நான்கு காணாமலை. அதனாலே இப்படி அரியவனாய் எல்லாரும் கிடைக்காத அற்புத பொருளாய் இருப்பதைத்தான் இப்படி சொல்லி காட்டான். எல்லாருக்கும் கிடைப்பதற்கு அதிசய அற்புத அருமை பொருளாய் இருக்கிறதான் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லுவான். சாதாரணமாக அந்த பொருள் கிடைக்காது என்று சொல்லி இப்படி பற்றுமன் என்ற ஒரு பற்று முற்றொழித்தும் தன்னேரில்லோன் தானேயார தன்மை, தன்னேரில்லோன் தானேயார தன்மை, அவனுக்கு நேராக சமானமாக யாரும் தண்ணீர் தனக்கு ஓமை இல்லாதான் என்பது திருக்குறள். தனக்கு ஓமை இல்லாத தண்ணீர் இல்லாதே, அப்படி தனக்கு சமானம் இல்லாதவனாய் இருக்கின்றவன் தானேயான தன்மை, தானேயான தன்மை என்பது அவனுடைய தன்மைக்கு அவனே பொருத்தம், வேற யாரையும் சொல்ல முடியாது. ஓமைக்கில் உன்னை ஒப்பாய் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்ற இத்தலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஓமிக்கன். ஓமிக்கன் ஓமை சொல்றது, ஓமை ஓமைக்கன் மெய்யே உன்னையொப்பாய். மண் உத்தர கோஷ பங்கைக்கரசே அன்னையொப்பாய் எனக்கு அத்தனொப்பாய் என் அருங்குருளே என்பது நீத்தல் உண்டப்பம். அதனாலே சிவனுக்கு ஓமை சொல்றதுன்னா எதை சொல்ல முடியும்? அவனுக்கு ஆழ்ந்தாகும். வேற யாரு கடல் பெரிதுன்னா அதுக்கு எதை சொல்றது? கடலுக்கு என்னத்தை சொல்றது பெருசுக்கு? அது மாதிரி கடல் சொல்றாப்புல ஏதாச்சும் வேற இருக்குதா? கடல் பெரியது, இத்தனை பேருக்கும் காண முடியாம ஒளிந்து கொண்டு சொன்னாரா? எந்நேரனையோர் கேட்க வந்து, எந்நேரனையோர் கேட்க வந்து, இவ்வளவு அருமையாயிருக்கிற கடவுள் எந்நேரனையோர், எந்நேரனையோர்னா எங்கோன்றவர்களாயிருக்கின்ற பக்தர்கள் அன்பர் மெய்யன் மெய்யன்பர்களுக்கு அவனே பலிய வந்து அருள் உபதேசத்தை எங்களுக்கு சொல்லி எந்நேரனையோர் கேட்க வந்து இயம்பி கேட்க வந்து இயம்பி மெய்யன்பர்களுக்கு எளியவர்களாயிருக்கின்ற எங்களுக்கு அவனே வந்து அருள் உபதேசம் பண்ணினார். எந்நேரனையோர் கேட்க வந்து எம்பி அரைகூவி ஆட்கொண்டருள். அரைகூவி என்றால் போருக்கு எதிரியை கூப்பிடுகிற வெளியில நின்று வெளியிலே வா என்று கூப்பிடுவது போல, வெளியிலே வா என்று சண்டைக்கு கூப்பிடுவனை போல கட்டிக்கார அப்படித்தானே கூப்பிட வந்து வாடுற, வெளியில வாடா நீ பேசிக்கிறேங்கிறான். அது போல ஞானிகளாயிருப்பவர்களை சிவருமான் வந்து அரைகூவி ஆட்கொள், அரைகூவி ஆட்கொள்ளுதல் என்றால் அவனே வலிய வந்து கூப்பிடுதல். அது வந்து உள்ளே இருக்காது வெளியிலே வா, உள்ளே இருக்காது என்றால் வந்து ஆணவம் கண்ணமாயிய மலம் நிறைந்த இந்த கூட்டிற்குள்ளே நீ இருக்க வேண்டாம், வெளியிலே வா என்று, வெளியிலே வா என்று கூப்பிடுதல். வெளியிலே என்று சொன்னால் தில்லை வெளி, வெளி என்றால் தில்லை வெளி, அதுதான் ஞான வெளி பறவெளி என்று சொல்லுவோம். அது வெளியிலே வா என்பது. அதனால அரைகூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளர். அப்படி என்னை அரைகூவி வலிய வந்து கூப்பிட்டு எனக்கு அருளை செய்தார், அருளை செய்து அவனுடைய திருமேனியை காட்டி மறையோர் கோலம் காட்டி அருள். மறையோர் என்றால் வேத வடிவமாக வழங்குகின்ற தன்னுடைய கோலத்தை காட்சியை காட்டி மறையோர் கோலம் காட்டி அருள். அந்த திருமேனியை கண்டு திருமேனி பிரகாசத்தை கண்டு அவனுடைய அருள் உபதேசத்தை கேட்டு கண்ணாலே கண்டு செவியினாலே கேட்டு பிரத்யட்சமா வார்த்தவர் மாணிக்கவாசன். அதனாலதான் மறையோர் கோலம் காட்டி அருளரும் அப்படி திருமேனியை காட்டினாரா? காட்டிய போது உளைய அன்பு என்பூருக ஓலம், கையாலே முடிவு சொல்ல முடியாததா இருக்கின்ற அன்பு. உளையா அன்பு, உளையான்னா தீராத அன்பு, அளவில்லாத அன்பின் காரணமாக எண்புகள் எல்லாம் உருகும்படியாக ஓலம் எண்பு உருகும்படியாக ஓலம் எண்பு உருகாதல்லவா எலும்பு உருகும் உருகாதல்லவா அதுவும் உருகும்படியாக இரும்பு திரு மனத்தியனை ஈர்த்து ஈர்த்து எந்த எண்புருக்கி என்று வருகிறார். அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துதல் உருக்குதல் என்றால் பக்குவப்படுத்துதல் உருக்குதல் என்றால் பக்குவப்படுத்துதல் மற்ற பொருளை எல்லாம் மறக்க செய்து தன்னையே நினைக்க செய்தார் தன்னையே நினைக்க செய்தார். அப்படி உடைய அன்பு எண்புருகம் ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்தார் அப்படி திருவருளை பெற்ற பிறகு நான் என்ன ஆனேன் தெரியுமா? திருவருளை பெற்ற பிறகு அலைகடலிலே திரை எப்படி எழுந்து எழுந்து எழுந்து அதிலே கலந்து கொள்ளுமோ அலை இடுமா கடல்ல அப்படி திரை என்றாலும் அலை என்றாலும் ஒன்று அப்படி எழுந்து பொங்கி மேலே எழுந்து மறுபடியும் கடலோட சேர்ந்து விடும். அது போல அளவில்லாத இன்ப அலைகள் என் உள்ளத்தில் எழுந்து இன்ப அலைகள் உள்ளத்திலே எழுந்து மறுபடியும் சிவத்தோடு ஒன்றி சமாதியிலே சேரும் மறுபடியும் சிவத்தோடு கலந்து சமாதியிலே நின்று அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா உழுந்து கூடாண்டல் அந்த ஆனந்தம் தாங்க முடியாதபடி தலை தடுமாறாய் தலை தடுமாறாய் என்றால் திசைகள் தெரியாமல் போய் உலகியல் நினைவெல்லாம் மறந்து போறது தலை தடுமாறுதல் உலகியல் நினைவெல்லாம் மறந்து போய் தலை தடுமாறாகி விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி கீழே விழுந்து புரண்டு அலறி பித்தரை போல மயங்கி மத்தரை போல மதித்து மத்தர்னா உம்மத்தரை போல மதித்து இது ஞானிகள் நிலை ஞானிகள் பரமஞானிகளுடைய நிலை பரமஞானிகளுடைய நிலை வந்து உலகத்தை எல்லாம் மறந்து சிவனை நினைந்து அந்த ஆனந்தம் பெற்ற ஆனந்தத்தினாலே அவர்கள் தன்னை மத்தரை போல உம்மத்தரை போலவும் கையால வந்து பித்தரை போலவும் இருந்து செயல்படுவார். அவருடைய நிலைமை சாதாரண மக்களுக்கு தெரியாது சாதாரண மக்களுக்கு அவர் நிலைமையை கண்டுபிடிக்க முடியாது. பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளமும் கேட்டவர் முயம் நாட்டவர்களால் நாட்டு நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவர் ஞானிகள் நிலையை கண்டு மயக்கமடையவும் பயந்து உள்ளவும் நாட்டவர் மருளும் கேட்டவர்கள் வியப்போ ஆச்சரியப்படும் கடக்களிறு ஏற்ற தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக ஐயாலே மதம் பொருந்திய யானை எப்படி மதம் கொண்டு ஐயால அது வந்து அளவில்லாத ஒரு ஆனந்தத்திலே அது வந்து துள்ளி விளையாடுமோ அது போல மதம் கொண்ட யானையை போல என்னை ஆக்கினான் கடக்களிறு ஏற்ற தடப்பொரு மதத்தின் ஆற்றேனாக அவயம் சொல்கிறது. அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாதவராய் எல்லா அவயவங்களிலும் எல்லா அவயவங்களிலும் இன்பத்தை உண்டு பண்ணிவிட்டார். இப்ப நம்ம ஒரு பொருளை உண்ணும் போது நாவுக்குத்தான் வந்து இன்பம் தெரியும் நாவுக்குத்தான் இன்பம் தெரியும் கண்ணுல ஒரு இன்ப காட்சியை பார்த்தோம்னா கண்ணுக்கு தான் தெரியும் நாவுக்கு தெரியாது. அதே போல காதுக்கு கட்டோம்னா காதுக்கு தான் தெரியும் கண்ணுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு இன்பத்தை தான் அனுபவிக்கும். இது என்ன ஆச்சுன்னா எனக்கு எல்லா அவயவங்களும் இன்பமாக செய்து விட்டான் எல்லா அவயவங்களிலும் இன்பத்தை புகுத்தி விட்டார். கண் காது மூக்கு வாய் மனம் புத்தி சுத்த அகங்காரம் உடம்பு முழுவதும் இன்பமாகவே செய்து விட்டார். இப்படி சொல்றாரு ஆற்றேன அவயவம் அவயவம் அவயவங்கள் சுவை தரு கோற்றேன் கொண்டு செய்தார் எல்லாம் தேனிலைய கொம்பு தேர்லயே செய்து விட்டனர் கொம்பு தேன்ல கண்ணு காது மூக்கு வாய் உடம்பு முழுவதும் கொம்பு தேனிலே எப்படி ருசி இருக்குமோ அது போல ஆகிவிட்டது கோற்றேன் கொண்டு செய்தார். ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியில் விழுவித்தான் ஐயாலே வில்வித்தாங்கன் ஐயாலே ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியன் ஐயாலே மூதூர் என்பது திரிபுரம் மூதூர் என்கின்ற திரிபுரம் அந்த திரிபுரத்தை ஏற்றார் என்றால் பகைவர்களாகிய அந்த திரிபுரத்து அசுரர்களை திரிபுரத்தை தன்னுடைய அழகு புருந்திய நகையினாலே எரித்து விட்டார் அழகு புருந்திய நகை என்கின்ற சிரிப்பினாலே எரித்து ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியன் வில்வித்தாங்க திரிபுரத்தை சிரிப்பினாலதான் எரிச்சார் அப்படி சிரிப்பினாலே எரித்தது போல அருப்பொருந்தியின் அடி அருப்பொருந்தியின் அடியும் அடிக்குள் ஒருத்தர் வளாமை ஒடுக்கணும் அருளாகிய ஞானாக்கினியின் மூலமாக எங்கள் சரீரம் எல்லாவற்றையும் எரித்து விட்டார், ஊன சரீரத்தை எல்லாவற்றையும் எரித்து விட்டார். இவரோடு இருந்த ஞானிகள் நிறைய, மாணிக்க வாசரோடு இருந்த ஞானிகள் பல பேர் அங்கு வந்திருந்த ஞானிகள், சாமி கூட வந்திருந்த ஞானிகள், இவரோடு இருந்தவர்கள், இப்படி பல ஞானிகள் சிவனோடு சென்றவர்கள் சில பல பேர். அதனால அருட்பெருந்தியின் அடியோம் என்றால் பண்மையில் அடியோம் அடிக்குடில் ஒருத்தர் வளாவை உடைக்கிறார். மாணிக்க வாசர் ஆண்டு கொண்ட போது பல அடியவர்களை ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த நாளிலே இந்த திருத்தவாம்பொய்கை என்கின்ற இந்த பொய்கையில அக்கினி உண்டாகும், அந்த அக்கினியிலே எல்லாரும் மூழ்கி விடுங்கள் என்று சொல்லி அப்படி மூழ்கினவர்கள் பல பேர். அப்படி எய்த வந்தியலாதார் எரியிற்பாயம் என்று கிருத்த திருவகவல்ல சொல்றார். இப்படி அதற்கு மேலே ஞானாக்கினியினாலே இந்த சரீரத்தை எரித்து விட்டார், ஞானாக்கினியினாலே இந்த ஊன சரீரத்தை எரித்து ஞான சரீரத்தை தந்து விட்டார். ஊன சரீரத்தை நீக்கி ஞான சரீரத்தை கொடுத்தார். அது வந்து இப்ப இந்த அந்தரியாக பூஷை செய்கின்ற சிவபூஷக்காரனுக்கு அது தெரியும். அதனால அந்தரியாகத்துல முதல்ல இந்த ஊன சரீரத்தை இந்த பெருவரல் அக்னி பெருவரில் இருந்து வலதுகால் பெருவரில் இருந்து அக்னி எடுந்து இந்த சரீரத்தை எரித்து சாம்பலாக்கி விட்டதாக பாவித்து அதன் பிறகு ஆகியால் சிவசக்தியினுடைய கிருபையினாலே அமுதமலை பொழிந்து ஞான சரீரம் உண்டானதாக பாவித்து அதன் பிறகு சுவாமி இதயத்தில் இருந்து பூஷம் அப்படி அந்த அந்தரியாக பூஷை. அதனால இப்படி ஊனமாகிய சரீரத்தை எரித்து விட்டு ஞானமாகிய சரீரத்தை தந்து விட்டார். ஆகவே இப்படி ஒருத்தரும் வடாமை உடுக்கணும் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினும் விசாலமாகிய இந்த கையிலே நெல்லிக்கனி போல எனக்கு கிடைத்தார். நெல்லிக்கனி என்பது கனிகளிலே ஒரு சிறந்தது. நெல்லிக்கனியை தேனைப்பாறை என்று கூட பின்னாளுகிறது. நெல்லிக்கனின்னா வந்து இப்ப நாம பாக்குற நெல்லிக்கனியை விட அருமையான அரு நெல்லிக்கனின்னு இருக்கு. அது கிடைச்சு சாப்பிட்டுட்டா நிறைய திரையெல்லாம் வரா, நீங்க அது கிடைச்சா சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லாம் நிறைய போயிடும். நெல்லிக்கனி அரு நெல்லின்னு அதுதான் அந்த கிடைச்சு அதிகமான கொடுத்தாரா அதிகமான வந்து அப்பை கிட்ட நீங்க சாப்பிட்டுட்டு பல காலம் இருந்தீங்கன்னா பல நல்ல செய்திகளை எங்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அதியமான் என்கின்ற அரசன் அவ கிட்ட கொடுத்தான். அவ வாங்கி சாப்பிட்டு விட்டு அவனை வாழ்த்தினாள், நீ எப்படி இருக்க வேணும்னா சிவனை போல இருப்பாயாகணும், நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுகள் ஒருவனை ஏறுவான். நீலமணி மிடற்று ஒருவன் போல அவன் தான் எப்போது இருக்கிறவே, மற்ற பேரெல்லாம் போயிருவான். நீலமிடற்று ஒருவன் போல மண்ணுகள் ஒருவனை ஏற்று வாழ்த்தினாள் அந்த அவ. அதனால நெல்லிக்கனி அவ்வளவு உசந்தது. இப்ப நமக்கு கிடைக்கிற நீலம் இதெல்லாம் சாதாரணம், அந்த நெல்லிக்கனி சாமானியமா கிடைக்காது. அதனால தடக்கை நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழி. அவன் செய்த அருளை அந்த இன்பத்தை சொல்லி முடியாது. சொல்லி அகத்திய மகக்கு தாய் தன் மணாளனோட அடிய சுகத்தை சொல்லந்தா சொல்லுமாறுங்கனே என்கிறார் அல்லவா திருமுறன். அது போல ஆயினாலே அந்த இன்பத்தை அவன் தந்த அருளை வாக்கினாலே சொல்லி முடியாது. சொல்லுவதற்கு சொல்லு இல்லை, அந்த இன்பத்தை சொல்வதற்கு சொல்லு. சொல்லுவதையேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தார நெச்சு சிவபெருமான் செய்தது என்னால தாங்க முடியல, அவ்வளவு இன்பத்தை தந்து விட்டார். இது மாதிரி வேற நூல்கள் பார்க்க முடியாது. இப்படி இன்பத்தை தந்தார் என்று இவ்வளவு தாக்க முடியாம சொல்லுகிற இன்பத்தை பெற்றதாக வேற நூல்கள் காண முடியாது. தனிமுறையோ தரியேன் நாயேன் தார நெச்சு என்று இப்படி தனக்கு கிடைத்த பேரானந்தத்தை பேரின்பத்தை வாக்கினாலே வசனிக்க முடியாது, சொல்லாலே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இன்பத்தை தந்து விட்டார். சொல்ல முடியாத அளவுக்கு. அதனாலே இப்படி இந்த திருவண்ட பகுதியிலே இப்படி தரியேன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தானதை செய்தது. முறையோ என்றால் எனக்கு இப்படி செய்தது முறையா என்று, எனக்கு தகுதி இல்லாத எனக்கு இப்படி செய்தது முறையோ என்று தான் பெற்ற இன்பத்தை இப்படி எல்லாம் சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார் பரமஞானிகள் பெற்ற பேரின்பத்தை சொல்ல முடியாத இன்பத்தை இப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார். யாரு மாணிக்கவாசகர். இப்படி சொல்லி காட்டுறது என்ன காரணம் என்று கேட்டால் மற்றவர்களும் இந்த இன்பத்தை இப்படிப்பட்ட இன்பமா என்று சொல்லி அதுல எல்லாரும் கேட்டவர்கள் அதுல பிரிய உண்டாகட்டும், கேட்டவர்களுக்கு பிரிய உண்டாகட்டும், அவர்களும் அதற்கு முயற்சி பண்ணு என்பதற்காக இப்படி பரமஞானி சொல்ல முடியாததை சொல்லி காட்டார். சொல்ல முடியாதத சொல்லுவதறியே வாழி சொல்லற்கரியான சொல்லி திருவடிக்கள் என்றார் போல சொல்ல முடியாததை சொல்லி காட்டார். ஆகையினாலே அந்த இன்பத்தை நமக்கும் மாணிக்க வாசகர் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி வடாது வீகமறிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய ஒரு வீராது வாழ்க நான் வரையறங்கள் உங்கள் மேன்மை கொள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

பிண்டலிங்கம் உடற்சிவம். மானுடரு ஆட்கை படிவு சிவலிங்கம்

ஆத்மலிங்கம் உயிர் சிவம். அகார முதல அனைத்து மாய் நிற்கும்

படசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணர்தலுமாமே. அதெல்லாம் வந்து அந்த மொழி உயர்வு இந்த மொழி உயர்வுன்னெல்லாம் நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு எந்த மொழி தெரியுதோ அதில் இறைவனை வழிபடுங்க, அவ்வளோதான். எந்த மொழியிலும் வழிபடலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் வழிபட்டால் ஈஸி, அவ்வளோதான். அவங்களுக்கு தாய்மொழி என்ன உருதுவா? யாரா உருது தாய்மொழியா உருதுல கும்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. இங்கிலீஷ் தாய்மொழியாக இருந்தால் இங்கிலீஷில் கும்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. என்ன எதை சொன்னால் ஈஸியாக இறைவனை அடைய முடியுமோ அதை. அதனால் எல்லா மொழியும் இறைவனுக்கு ஒன்று தான். அப்புறம் திருமூலருடைய ஞான பரம்பரை, குரு பாரம்பரியம். இதில் இதில் நந்திகள் நால்வர்னு வரும். இதில் பாடல நம்ம நந்திகள் மூவர்னு சில இடங்களில் பேசியிருக்கோம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர், சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என் வரும் மாமே. எட்டு பேரா? எட்டு பேர் என்வர்னா எட்டு பேர் தானேங்க. தமிழ் வார்த்தை தானே அது. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே நமக்கு தமிழ் தெரியலையே. சனகர், சனந்தன, சனாதன, சனர்குமாரர் இவங்க ஒரு நாலு பேர், அது எல்லாருக்கும் தெரியும். சிவயோக மாமுனிவர் அவர் ஒருத்தர். பதஞ்சலி, எல்லா பதஞ்சலியும் எல்லாருக்கும் தெரியும். புலிக்கால் முனிவரா? சரி. வியாக்கிரபாதர் அவரையும் எல்லாருக்கும் தெரியும். திருமூலர், இந்த எட்டு பேரும் ஒரே வரிசையில் வரக்கூடியவங்க. இவர்கள் யா எல்லாருக்கும் குரு யாரும் நந்தி தேவர். இதை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. எட்டு பேருக்கும் குரு. இப்போ நந்தி தேவர்கிட்டேருந்து எட்டு பேர் உருவாகுறாங்க. இந்த எட்டு பேரும் குருமார்களாக ஆன பின்பு எட்டு பேருக்கும் தனித்தனி பாரம்பரியம் உருவாக போகுது. திருமூலர் மரபு, பதஞ்சலி மரபு அப்படி உருவாக போகுது, தெரியுங்களா? ஆனால் எட்டு பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கணும். ஒரே குருக்கிட்டேருந்து பாடம் கேட்டவங்க, அது அப்படியே சில யோகி ஆகிடுறாங்க, சில பேர் முனிவர் ஆகிடுறாங்க, சில பேர் இன்னும் பாடம் கட்டிட்டு இருக்காங்க நாலு பேரும். அது அதை மாற்ற மாட்டாங்கிறோம் பார்த்தீங்களா? கிருஷ்ணாமூர்த்தியில் பாடம் கேட்டாங்களா இல்லையா நாலு பேரும்? பாடம் கேட்டு முடிச்சாச்சு, திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தாலும் கூட நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம். அப்படியே கொஞ்சம் வேகமாக பாங்க. நாதர் அப்படின்னா ஒம்பது நாதர் இருக்காங்க. நாதர்னா தலைவர், சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் நாதர். அப்படி வச்சுங்க, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சித்தர் நெருங்கி அழைச்சிட்டு போகிறோம் உங்களை. இப்போ திருமூலர் சித்தராக அப்படியே கொண்டு போகிற நவநாதர்கள், காளங்கிநாதர், திருமூலநாதர், இந்த மாதிரி ஒம்பது பேர் இருக்காங்க. நவநாதர்னு பேர். கருவூர் சித்தர், கொங்கண சித்தர் தான், புரியுதுங்களா? நாதர் போகர் வந்து நாதர்ல வந்துருவாரு, அவருக்கு சீஃப் இல்ல, போகர் நாதர்ல லிஸ்ட்ல வந்துருவாரு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டில் நந்தி வழிகாட்ட நானும் இருந்தேன். இறைவனுடைய திருவுருள் இல்லாமல், இறைவன் வழிகாட்டுதல் இல்லாமல் ஒன்றையும் உண்ண முடியாது. சிவனருள் வழிகாட்டுதலால் தான் நான் சில காலம் மூலனை நாடினோம். நியாயமாக பார்க்கும்போது கருத்து வேற. மூலம் என்று சொன்னால் மூலாதாரத்தில் போய் யோகத்தில் இருந்த நிலை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் அட்டமாசித்தியில் சொல்கிறது. அந்த மூலனது உடலுக்குள், அதாவது அட்டமாசித்தியில் கூடு விட்டு கூடு பாய்தல்னு உண்டு. உட்காந்துருக்கோம், இல்லை உட்காந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த உயிர் அப்படியே பிரிக்கலாம், உடம்பு அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க? தூங்கிட்டு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த உயிர் என்னத்துக்கு? இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்துடும். உயிர் இல்லாத உடம்புக்குள்ளே பூந்து ஆக்சிடெண்ட் ஆகிடும். அது கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு ஒரு சித்து. சித்து வேலை தெரிஞ்சவங்களாம் சித்தர்கள்.

0: யோகத்தில் ரொம்ப பெரியவங்கெல்லாம் யோகியர். இந்த அட்டமாசத்து வழியாக வரும்பொழுது நான் சில நாளாக இறைவனுடைய திருவருளால் மூலனது உடலில் புகுந்து சில காலம் தங்கியிருந்து இந்த திருமந்திர பாடலை பாடினேன் அப்படின்னு தன்னுடைய வரலாறு சொல்கிறார். அப்புறம் தனக்கு பின் உள்ள திருமந்திர உபதேசம் பெற்றவர்கள் யார், திருமூலருடைய மரபில் வந்தவர்கள் யார், வேகமாய் போயிடலாம், பெரிய பெரிய சிரமமான சப்ஜெக்ட் இல்லை இது இப்போ பேசுறதெல்லாம். திருமந்திர வழியில் வந்தவர்கள் யார் பாருங்க, மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன், காளங்கி, கஞ்சமலையான் என்ற எழுவர். இந்த எழுவரும் என் வழியாமே. இப்போ திருமூலருடைய திருமந்திரத்தை திருமந்திரத்தையே ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு ஏழு பேர். முதல்ல சொன்னது ஒன்பது பேர், யாரு எட்டு பேர், முதல்ல எட்டு பேர் நந்திகிட்டேருந்து வந்த எட்டு மாணவர்கள். அந்த எட்டு மாணவர்ல ஒருத்தர் திருமூலர், நல்லா தெரிஞ்சுங்களா. இப்ப திருமூலரை குருவாக கொண்டு திருமூலர் திருமூலர் வழியில் வந்தவங்க இதுல ஒரு ஏழு பேர் வருவாங்க. ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லை சார் பிரம்மன் ருத்ரன் எல்லாம் வராங்களேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம், சந்தேகம் வரணும், ஆனால் வரல, வராத வரைக்கும் நல்லது. பிரம்மன் ருத்ரன்லாம் அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஒரு தேவர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். பிரம்மா விஷ்ணு, இறைவனே பிரம்மாவ வந்தார், இறைவனே விஷ்ணுவாக வந்தார், இறைவனே ருத்ரனாக வந்தார் சொல்றோம்ல, அவங்க கிடையாது. அவர்கள் இல்லாத சாதாரண ஒரு போஸ்டில் இருக்கக்கூடியவங்க அங்கெல்லாம். இந்த நாலு பேரும் எப்படி பரவுதுன்னு பார்ப்போம். இந்த எழுவருள் நால்வரும் நாலு திசைக்கு ஒன்று நாதர்கள். நாதர்னா தலைவர்னு சொல்லியிருக்கேன். இதில் மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன் நாலு திசைக்கு நால்வராக செல்கிறார்கள். நால்வரும் நாலு திசைக்கு ஒன்று நாதர்கள். நால்வரும் நானாவித பொருள்கை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருக என நால்வரும் தேவராய் நாதரானார்களே. நமக்கு கிடைச்சத எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன் இந்த நாலு பேர். இந்த குரு உபதேசம் ஒன்றேயாயினும் பக்குவத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும். சத்தியநிபாதம் கொடுக்கும் பொழுது இறைவன் உணர்த்துவார் இல்லையா, உணர்த்தும் போது தீவிரதரம், தீவிரம், மந்ததரம், மந்தம்னு படிச்சிருக்கோமா, ஒரே மாதிரி பொருள் புரியாது. அவர்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ப, அனுபவத்துக்கு ஏற்ப பொருள் புரியும். ஆனால் அந்த நாலு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிக பக்குவமாக இருந்ததுனால நாலு பேரும் போயிட்டாங்க. அப்படிதான் கொண்டு போகணும். அப்புறம் ஒரு யோகி, அதை எப்படி கொண்டு போகிறோம் பாருங்க. ஒரு மனிதன் இறைவனோடு கூடுகின்ற பொழுது யோகம், யோக வழியில் கடந்து இறைவனை கண்டு தெளிந்து சித்த நிலை. இறைவனை காண்பதற்கு முயலுபவர்கள் எல்லாம் பக்தர்கள். கோயிலுக்கு போகிறவங்க அங்கே இருக்காரா இங்கே இருக்காரா, அந்த மலைக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமான்னு ஒரு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் பக்தர்கள். கடவுளுக்கு தான் போ அப்படின்னு சொல்லி கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். இறைவனை உள்ளே பார்த்தவர்கள் எல்லாம் யோகிகள். யோகத்தில் போயிடுறாங்கல்ல, இப்படி வித்தியாசம் நிறைய இருக்கு. எப்போ அப்போ சொல்லித்தரேன். ஒரு யோக கலையை ஒரு உயிருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் யார் கற்றுக் கொடுக்கறது, யோக தெரிந்த யோகியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒருவனால் தான் யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா ஓர் உயிர் இன்னொரு உயிருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுவும் சிற்றறிவு அதுவும் சிற்றறிவு. அப்போ ஒரு திருமூலர் வந்து யோகியானார் அப்படின்னு சொன்னா, அந்த யோகத்தை கற்றுக் கொடுப்பவன் யார் என்றால், திருமூலருக்கு உள்ளே இருந்து கற்றுக் கொடுக்கின்றான் சிவபெருமான். ஒழிந்தது மூவருக்கும் நால்வருக்கும் அதானே அந்த பால் தானே 71 தானே, மொழிந்தது மூவருக்கும் நால்வருக்கும் ஏழு பேர் சொல்லியாச்சு. ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும், இறப்புன்னா என்ன, பிறப்புன்னா என்ன, பிறவின்னா என்ன, எல்லாம் சொல்லி செடிஞ்சுடர் முன்னொழியாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டுகிறானே. செடிஞ்சுடராகிய முன்னொழியாகிய தேவன் அந்த திருமூலருக்கு யோகத்தை அறிவித்தான். அடுத்தது இந்த எழுந்து நீர் பெய்யனும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மினென்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தான். சனகாதி முனிவர்களுக்காக சொல்றார், நியமங்களை தவறாமல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, நியமங்கள் செய்மின் என்று அண்ணல் சிவபெருமான் சொல்றாராம் சனகாதி நால்வருக்கு சொல்றார். அதுக்காக நம்மளை காட்டுறதுக்காக தான் இந்த நியமம் இயமம் நியமம் சொல்றோம்ல, இதுல வருது இயமம் நியமம் என்னன்னு கேட்டேன். இயம நியமம் என்னன்னு அட்டாங்க யோகத்துல எட்டு வகையான படிகள்ல இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சொல்றோமா இல்லையா. இதுல இயமம் நியமம்னு ரெண்டு இருக்கு, ஒன்று உடன்பாட்டில் சொல்லுதல், இன்னொன்று எதிர்மறைகள் சொல்லுதல். சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியா இருக்கு. இதெல்லாம் ராமாயணம் படிச்சிருப்பீங்க, மகாபாரதம் படிச்சிருப்பீங்க இல்லை. ராமாயணம் மகாபாரதங்கிறது இதிகாசங்கள், வைணவ இதிகாசங்கள். சைவ இதிகாசம் ஒன்று இருக்கு தெரியுமா, வைணவ இதிகாசம் தெரியுது சைவ இதிகாசம் தெரியல, அது புராணம் இல்ல. அது வேறிலே திருவள்ளுவர் புராணம் இருக்கு, அதை கொண்டு போய் இதிகாசம் எப்படி எடுத்துக்கிறது. புராணங்களுக்குள்ள இலக்கணம் வேற, இதிகாசத்துக்குள்ள இலக்கணம் வேற. இதிகாசம்னா இதுன்னு காட்டணும், அதான் இதிகாசம். ராமாயண மகாபாரதம் வைணவ இதிகாசம், சிவ ரகசியம் சைவ இதிகாசம், அதான் ரகசியமா இருக்கு யாருக்கும் தெரியாம. இந்த ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு, ஒரே செய்தியை சொல்லும் ஆனால் சொல்லுகின்ற விஷயம் வேற, முறை வேறு. ராமாயணத்தில் உடன்பாட்டு முறையில் சொல்லும், மகாபாரதம் எதிர்மறையாக சொல்லும். உடன்பாட்டு முறையில் சொல்லுவது ராமாயணம், எதிர்மறையில் சொல்லுவது மகாபாரதம். இப்போ டென்த்து ரிசல்ட் நேத்தி வந்தது, அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு பையனுக்கு சொல்கிறார், நீ 95 மார்க்கு மேலே வாங்கியிருந்தேன்னு வச்சுக்க கணக்கில், நாளைக்கு உனக்கு கிஃப்ட்டு வாங்கித்தரேன்னு சொல்கிறார். இப்படி 95 மார்க்கு நீ மேலே வாங்கிடுப்பா கணக்கில், உனக்கு நல்ல ஒரு கிஃப்ட்டு வாங்கித்தரேன்னு சொல்கிறார். இது என்னது, உடன்பாடு. நீ கணக்கில் வந்து நீ மார்க்கு 40 மார்க் குறைஞ்சி நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கும் உன்னை மாடுமிக்க விட்டுருவேன். அது என்னது, எதிர்மறையாக சொல்கிறாரு. அது சொல்லக்கூடிய செய்தி என்ன, சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தானே, மார்க் அதிகமாக வாங்கணுங்கிறது சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் சொல்லக்கூடிய முறை என்ன, அதில் உடன்பாட்டில் சொல்கிறாரு, இது எதிர்மறையில் சொல்கிறாரு. ஆக மொத்தம் ஒரு அறச்சை ஒரு அறக்கருத்தை வலியுறுத்துகின்ற ராமாயண மகாபாரதம், உடன்பாட்டை உடன்பாட்டு முறையில் சொல்லுவது ராமாயணம், எதிர்மறையாக சொல்லுவது ஒன்றும் இல்லை. எதையெல்லாம் செய்யணும்னு சொல்றது ராமாயணம், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது மகாபாரதம். இதுதான் நம்ம இயமம் நியமம் இந்த அட்டாங்க யோகத்தில் வரும். உடன்பாட்டு முறையில் அந்த எந்த ஒரு முறைகளை சைவ நெறிமுறைகளை எதை செய்யணுமோ முறைப்படி செய்யுங்கள். எழுந்து நீர் பெய்யினும் சப்த மேகங்கள் கூட எழுந்து அந்த மேகமாக மழை பெய்தாலும், எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமின். மழையை பெய்து உங்களுக்கு, அதாவது பூவே இல்லைன்னா கூட மழை இல்லை பூ இல்லை, கண்ணன் என்ன செஞ்சாரு, தன்னுடைய கண்ணை பறித்து பூ வச்சுட்டாரா இல்லையா, திருவேய மழையில இல்லையா, சந்தன கட்டையே இல்லை மூர்த்தி நாயனார் முழங்கையால் என்ன பண்ணார், தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி முழங்கையை தேய்ச்சி தேய்ச்சி சந்தனம் பார்க்கினார். ராஜா போஸ்ட் கொடுத்தாரு, உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் இல்லையா. நியமங்களை கடையை உற்றக்கூடாது, திருநீர் பூசணும், திருநீர் பூசணும், பூஜை செய்யணும், பூஜை செய்யணும், நியமங்கள் செய்யணும். நியமங்கள் செய்யுமின் என்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிச்சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தான். சனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் யோக நிலையில் இருந்து கொண்டு தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு சிவபெருமானே யோக நிலையில் தட்சிணாமூர்த்தியாக இருந்து குருவடிவாக நால்வருக்கும் நியமங்களை செய்து கொண்டிருங்கள் என்று உபதேசம் செய்கிறான். என்ன அர்த்தம், நாம்பளும் நியமங்களை விடக்கூடாது என்று நமக்கு சொல்லுவதாக அர்த்தம். இதோட நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பு நிறைவு செய்வோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

திருக்கேதீச்சரம் தொண்டர்கள் நாளும் துதி செய்ய அருள் செய் கேதீச்சரம் தன்னை அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறையில் கேதீச்சரம் மேவினார் கேதாரத்தார் என்று கசிவினார் தொழுது போற்றியுள்ளார். நாவலர் பெருமான் நம்பி ஆரூரரும் திருநாட்டு தொகை திருப்பதிகத்தில் ஈழநாட்டு மாதோட்டம் என்று அருள் செய்துள்ளார். செய்ய கேது தலையற்ற அன்னாள் திருந்து பூசனை செய்து முடிப்போன் என்பது பழம்பாடல். நாகங்களால் வரும் இடையூறுகளைப் போக்க நாகத்தம்பிரானை வழிபட வேண்டிய தலம். கேது ஞானகாரகன், ஞானம் பெறுவதற்குச் சொல்லவும் வேண்டுமோ? வேட்டுலகின் மூதீச்சரம் என்று முன்னோர் வணங்கு திரு கேதீச்சரம் என்பார் திருவருட்பிரகாசர். குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்டி பூப்பலி செய்து புலகாகிதமடைய அருள்பவர் கேதீச்சரம் மேவிய மகாலிங்கப் பெருமான். இவரே மூலாலய மூர்த்தியாக இருந்தவர். திருநாவளத்த கவிராசராம் நம்பி ஆரூரர் சேரமான் பெருமாள் நாயனாருடன் திருவி ராமேஸ்வரத்து இறைவரைப் பணிந்து திருக்கேதீச்சரப் பெருமானைச் சேமையில் இருந்தே தொழுது பாடினர் என்பது குறையா வளம்பெருகு குன்றத்தூர் தெய்வச் செக்கிழார் அமுதவாக்கு. வங்கம் அழிகின்ற கடல் மாதோட்டம், மட்டுண்டு வண்டாலும் பொழில் மாதோட்டம், மாவின் கனி தூங்கும் பொழில் மாதோட்டம், சிறையார் பொழில் வண்டி யாழ் செய்யும் கேதீச்சரம், தெங்கம் பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரம் என்று இயற்கைகளில் பொங்கி ததும்பி பூரணமாய் நிற்கும் நிலையை அற்புதமாக எடுத்து அருள் செய்கிறார் சுந்தரர் பெருமான். ஆர்த்த பிறவித்துயர்கள நாம் ஆர்த்தாடும் தீர்த்த சிறப்பை பத்தாகிய தொண்டருதொழு பாலாவி என்றும் பாவம் வினை அறுப்பார்பையில் பாலாவி என்றும் அருளிச் செய்வர். ஆலயம் பல்வேறு நிலைகளில் பழுது உறினும் பாலாவியின் கரைமேல் திடமா உரைகின்றான் திரு கேதீச்சரத்தானே என்ற தொடரை எண்ணும் தோறும் எண்ணும் தோறும் மெய்தானரும்பி விழிமலர்கள் ஊற்றி எடுக்கின்றன. என்னே சந்தமார்தரு சுந்தர செந்தமிழ், அன்பேனும் ஆறு கரையது புரட ஒன்றி இருந்து நினையும் அடியார்க்கு அங்கத்துரு நோய்களை அகற்றி அருள்வான், ஊனத்துரு நோய்களை ஒழித்து அருள்வான் என்று தெற்றனச் சிற்றமிழ் பாடுகிறார் சுந்தரர். உய்ய இடையூறு செய் வெய்ய வினை வந்து பொருந்தா, கொடுவினை யாவும் படுவினையாகும் என்று நம்மை நெறிப்படுத்துகின்றார். சித்தத்து இனிக்கும் சிவபோகம் திகழும் செந்தமிழ் சுந்தரர் திருப்பதிகம் நத்தார்படை ஞானம் எனத் தொடங்கும் அருட்பதிகம்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: கருவூர் தேவர் திருவிசைப்பா 10 திருத்தலம் திருவடை மருதூர் பண் பஞ்சமம் காவிரிக்கு தென்பால் உள்ள சிவத்தலமான இது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது. தேவாரப் பாடல்

சிவபிரான் திருமேனி சூரிய மண்டலம் போல் பொழிகிறது. மிக்க இருளான நடு இரவில் படமெடுக்கும் பாம்பு மாணிக்கத்தை உமிழ்ந்ததால் ஒளி வீசி பாவியாகிய நான் காதலிக்கும் சிவபெருமான் காதில் செம்பொன்னாலான தோடு போல் தெரிகிறது. விளங்கும் சடைமுடி கங்கை நீர் படுவதால் அழகிய திருநீற்றுக் கோலம் அழிகிறது. மைபோல் நிறங்கொண்ட கழுத்து செம்மையான மேனியில் அழகாகத் தெரிகிறது. இவ்வாறு தேவாதி தேவனான சிவபெருமான் எழுந்தருளும் திருத்தலம் திருவடை மருதூரே ஆகும்.

இந்திரலோகம் முதலிய தேவர்கள் உலகத்தில் உள்ள தேவர்கள் யாவரும் சொன்ன ஏவல் கேட்டு சிவபெருமான் திருவடி இணைகளை தொழுது எழுகிறார்கள். இவரோ ஐந்து தலை பாம்பை இடுப்பில் மேகலை போல் கட்டிக்கொண்டு வீடுகள் தோறும் பிச்சைக்காக அலைந்து திரிகின்றார். வீணா தட்சிணாமூர்த்தியாக இவர் தந்திரி வீணையில் இசை பாட, அதனுடன் சாதி கிண்ணரம் என்னும் இசைக்கருவி கலந்து ஒலிக்க, வேதியர் எழுப்பும் வேத மந்திர இசையும் இனிய குழல் ஓசையும் கலந்து எங்கும் ஒலிக்கும் திருத்தலம் திருவடை மருதூரே ஆகும்.

ஒரு பொருளாகிய தங்கம் குளிர்ந்த சந்திரனிடம் உள்ள கொழுந்து போலவும் தளிர் போலவும் கொடி போலவும் பல பொருள்களாக செய்யப்படுகிறது. அதுபோல ஒரே பொருளாகிய இறைவன் யாவையுமாய் பெரிய உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஊடலும் கூடலும் செய்ய உமாதேவியுடன் இணைந்திருப்பவன். எல்லோரும் தூங்கும் இருள்மிக்க நள்ளிரவில் யானும் அறியாதவாறு என் மனத்தை அணுகினான். நுட்பமான பொருளாக என்னுட் கலந்து விட்டான். இப்பெருமான் எழுந்தருளி இருக்கும் தலம் திருவிடை மருதூரே ஆகும்.

அழகுமிக்க ஒளி மாணிக்கத்துள் கலந்திருப்பது போல அடியவனாகிய என்னுட் கலந்தவன். அடியேன் செய்யும் தொண்டினை மகிழ்வோடும் ஏற்பவன். உமையவள் இடப்பாகத்தன் விரிந்த சடையையும் விடங்கொண்ட கழுத்தையும் கொண்ட விமலன். தோளில் குறையாடையான துண்டும் இடுப்பில் அரையாடையும் சுடரொளி பரப்ப அதன் அருகே மாணிக்கத்தை கக்கும் பாம்பு கச்சுப்போல் கட்டப்பட்டு அழகொளி வீச திகழும் சிவபெருமான் எழுந்தருளும் திருத்தலம் திருவிடை மருதூரேயாகும்.

பந்தம் பிறவியோடு கட்டப்படுவது, பிரிவு வீடு பெற்று விடுதலை அடைவது. இரண்டையும் அறிவிக்கும் ஞான நூற்கள் குறிப்பிட்ட வழியில் சென்று படிப்படியாக மேலேறினேன். மனமும் நானும் கலந்தோம். அந்த கலப்பு அறிந்தாலும் அறியாத மாதிரி இருந்தது. பல பிறவிகளில் இறைவன் எந்தையாகவும் தாயாகவும் யானாகவும் பல ஊழிக்காலம் தன்னை வெளிப்படுத்தினான். என்னோடு வந்து நெருங்காமல் இறைவன் நுட்பமாக என்னுட் கலந்தான். அவன் எழுந்தருளும் தலம் திருவடை மருதூரேயா.

சுடுகாட்டில் எரிகின்ற பிணத்தின் கொழுப்பை தின்று ஏப்பம் விட்டு வெளியில் தெரியும் பற்களையும் நெருப்பை கக்கும் வாயினையும் பிணத்தை தேடித் தெரியும் கால்களையும் உடைய பேய்கூட்டங்கள் குதித்து ஆடுகின்றன. அத்தகைய மிகுந்த இருளான நல்ல நடுஇரவில் கருணைமயமான சிரிப்பு சந்திரன் போல் ஒளி வீசவும் செவ்வானம் போன்ற திருமேனியில் அணிந்துள்ள கீற்றுகளோடு கூடிய பாம்புகள் ஆடவும் ஆடுகின்ற எம்பெருமான் எழுந்தருளும் திருத்தலம் திருவடை மருதூரே.

கட்ட பின்பு மாதரார் கலவியில் ஆழ்ந்தாலும் மனம் திரியாது என்பதை கருவூர்த்தேவர் இப்பாடலில் கூறுகிறார். அழகின் கண் ஆழ்த்துகின்ற வேலைப்பாடுடைய பச்சை மண்பானை வானிலிருந்து வரும் மழைத்துளி பட்டால் நனைந்து கரைந்துவிடும். அதே பானையை நெருப்பில் சுட்டுவிட்டால் அப்பானை நீரில் கிடந்தாலும் கெடாது. அதுபோல அறிவற்ற நான் மாதர்களோடு சிற்றின்பத் தொழிலில் ஆழ்ந்தாலும் துன்பம் வந்து என் மனத்தை தாக்காமல் மிக்க இருட்டான நல்ல நள்ளிரவில் ஒப்பற்ற யாழ் ஒலிக்க என் நெஞ்சில் புகுந்தான் இறைவன். அவன் எழுந்தருளும் தலம் திருவடை மருதூரே ஆகும்.

வைக்கோலை விரும்புகின்ற காளை மாட்டை வாகனமாகப் பெற்று அந்த அழகான இடபத்தில் ஏறுபவரும் உமையை இடப்பாகத்தில் கொண்ட மாதவரும் ஆகிய சிவபெருமான் என் மீது அன்பு வைத்தார். என்னை வெம்மையான செந்தீயினால் சுடப்பட்ட செங்கலாக்கினார். மேன்மைமிக்க அப்பெருமான் எனக்கு முன்னும் பின்னுமாக வந்து எளிமையோடு என்னுள் வீற்றிருந்தார். ஆயிரம் கோடி அண்டங்களில் உள்ள தேவர்களின் தலைவனாகிய சிவபெருமான் கருநிறக் கழுத்துடன் கருணை வடிவாய் எழுந்தருளிய தலம் திருவடை மருதூரே ஆகும்.

கலங்கிய குளத்து நீரை தேத்தாங்கொட்டை முதலியவற்றால் தெளியச் செய்தால் நீரோடு கலந்த மண் அடியில் தங்கிவிடும். அதுபோல நன்மை தரும் திருவருளை என்னுடன் கூட்டி என் சிந்தையுள் புகுந்த நம்பெருமானே, வீணனாகிய என் புலங்களில் கலந்தவனேன் என்று யாரெல்லாம் நின்று உருகி புலம்புகின்றார்களோ

0: ஒற்றுமையோடு ஒரு பொருளை இணைந்து பார்க்கின்ற இரண்டு கண்களை உடைய எண்ணற்ற மக்கள் அறிவில்லாதவர்களாய் ஆணவ இருட்டில் உறங்கக்கூடிய நல்ல நள்ளிரவில் கருநிறக் கண்கள் செழுஞ்சுடர் ஒளியினால் பொருள்களை பார்க்கின்றன. அப்படி இறைவன் அருளுடன் கலந்து உணரும் கருவூர்த்தேவர் பாடிய கரும்பு போன்ற இனிய தமிழ் மாலையை பெரிய சோலையில் மருத யாளுடன் பாடினால் இறைவன் வருவான். அந்த கரிய கண்டத்தன் தேவதேவன் எழுந்தருளும் இடம் திருவடை மருதூரே ஆகும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

மாதங்களில் சிறந்த மார்கழியில் இறைவனை போற்றி பாட திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகர் அருளிய போற்றியன் வாழ்முதல் எனத் தொடங்கும் திருப்பள்ளியெழுச்சி. பண் புறநீர்மை ராகம் பூபாலம் தாளம் ஆதி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: பன்னெண்டராகும் 17:25.

ఎవ్వరు

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், திருநீலகண்ட நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்க்.

0: அன்பான நேயர்களே, நீங்கள் அடுத்ததாக கேட்டுவிருக்கும் நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சி சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் குளித்தலை ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: மாதர் மடப்பிடியில். பாடியவர்: தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிப்பண்ணில் அமைந்த 5 திருப்பதிகம் திருப்புறம்பயம் பண்வரிசையில் 35 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: getirdim.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 26வது திருப்பதிகம் அதிசய 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் முத்தி இலக்கணம் என்ற தலைப்பில் பெருமான் அருளி செய்த இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் பாடப்பெறுகின்றது.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: என்ன குணம் நிறைந்திருக்கணும்? பல குணங்கள் திருக்குறள் தான், திருக்குறள் தான் இருக்குது. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு, ஐந்து சால்வு ஊன்றிய தூண். திருக்குறள் அன்பு, பெருமானத்தில் இருக்கிற அன்பு யாருக்கு இருக்கு? ஒருத்தருமே இல்லை. அன்பு, நான் செய்யத்தகாததுக்கு வெக்கப்படணும், செய்யத்தகாத செஞ்சிட்டா வெக்கப்படணும். அதெல்லாம் கூட பாருங்க, ஏதேனும் இப்ப ஏதேனும் ஒரு புத்தகம் இருந்தது, அதை நம்ம போற பக்கம் மேய்ச்சிட்டு அப்படிங்கிறோம். அதான் நாணம். நமக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற நாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெட்கம் என்னன்னு கேட்டா, செய்ய தகா செய்துட்டா அப்படி செய்யறமே, துடிக்கிறமே, அது நாணம். பெண்களுக்கு இருக்கிற நாணம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய அம்மா கிட்ட பேசும்போது கூட, என்னப்பா சாப்பிடலையா, இன்னும் படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வந்துட்டம்மா அப்படின்னு கீழே குனிஞ்சு சொல்லணும். இந்த வந்துட்டேன் அப்படிங்க கூடாது. சிவே சிவே, அப்படியாக திருக்குறள் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லலாம். அப்படியாக திருக்குறள் பெத்த தாய் இதேன்னு சொன்னா கூட தலை நிமிர்ந்து பேசாமல் இருக்கிறது இருப்பாரு, அது பெண்களுடைய நாணம். இந்த வந்துட்டம்மா, முடிச்சுட்டு வந்துட்டம்மா அப்படின்னு சொல்றது. ஆகவே பெண்களுக்கு இருக்கிற நாணம் வேறு, ஆண்களுக்கு இருக்கிற நாணம் வேறு. ஆனா நாணம் என்ற ஒன்று இரண்டு பேருக்கும் பொது. இது இந்த உலகத்தில் யாருமே சொல்ல, திருவள்ளுவர் தான் சொன்னது. கற்பென்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதில் வைப்போம். உங்க தாத்தா நாணம் என்று சொன்னால் இரு கட்சிக்கும் பொதில் வைப்போம். நாங்க டாம் டாம் பண்ணிக்கல, நீ டாம் டாம் பண்ணிக்கிற, அவ்வளவுதான் விஷயம். அல்லவா, பெரியவங்க பெரிய பெரிய காரியத்தை செய்துட்டு அமைதியா இருந்துட்டாங்க. இவன் ரெண்டு ஒன்னு செஞ்சிருவான், இதனால் சகலமானவர்களும் தெரியப்பதன வென்றார் அப்படின்ற. இதுதான் நமக்கு முன்னோருக்கு இருக்கிற வேற்றுமை. சான்றோர்கள் சான்றோர்கள் இல்ல, பல அருமையான காரியம் செஞ்சிருப்பாங்க. யாராவது போய் ஐயா தாங்கள் தானார், சிவ சிவ அரியே நீங்க செய்ததோ பெருமான் செய்ய அப்படி விட்டுருவாங்க. இவன் நான் என்ன பண்றது, பெரியவங்களுக்கு நமக்கு இருக்கிற வேற்றுமை சொல்லத்தான் வேணும். அப்ப அன்பு, நாணம், ஒப்புரவு, எல்லாருக்கும் ஒப்புரவு இருக்குங்கிறது மனுஷனுக்கு சொல்றோம், பெருமானுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஒப்புரவு. ஒப்புரவுனா உதவி, இன்ன உயிர் இன்ன இது என்பது கிடையாது. ஒரே சேரும் 84,000 யோனி பேதங்களுக்கும் அவனுக்கு ஒரே ஒரு தன்மை தான். இது மனித உயிர், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், தமிழன், அவன் ஆரியன், இந்த பேச்சுக்கே எழுந்த. அதுபோல உயிர்களிலே இது வந்து பெரிய 6.5 உட்கார்ந்துருக்குது, எறும்பு சின்னதா போகுது என்பது இல்லை. அந்த எறும்பும் உயிர் தான். திரு எறும்பியூர்னு ஒரு திருநடுங்கணத்துக்கு முன்னால எறும்பு வழிபாடு செய்த மலை, அது எறும்பியூர். நாவுக்கரசர் அங்கெல்லாம் சென்று பாடியிருக்க, நல்ல திரு எறும்பியூர் திருத்தாண்டவம். அது மாதிரி அந்த எறும்பு முதல் பெரிய இது வரையில் எல்லாம் ஒரே தன்மை இருக்கிறது. அவே ஒப்புரவு. கண்ணோட்டம், கண்ணோட்டம்னு என்ன அப்படின்னு கேட்டா, எந்த உயிர் எந்த மாதிரி கடினப்பட்டாலும் உடனே அதுக்கு பரிவு செலுத்துவது. ஆனா இப்ப கண்ணோட்டம்னா விளங்காது. ஏன், நாம தமிழன், தமிழ்நாடு, அதனால விளங்காது. தாட்சண்யம்னா விளங்கும், தாட்சண்யம்னா ஏறத்தாழ ஒரு 400-500 ஆண்டுக்கு மேல இருந்து குட்டிச்சு வராவே போயிட்டோம். அது போல வைராக்கியம் விளங்குது, உறுதிப்பாடு விளங்கல. என்ன பண்ண, அதனாலதான் இந்த வேற்றவருடைய ஆட்சி வந்ததுன்னு சொன்னா நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய அமைப்பு எல்லாம் மாறும். அதனாலதான் பாரதி நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இனி நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னா. அப்ப அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, வாய்மை என்ன தெரியும். ஆகவே இந்த 5 குணங்களும் நிறைந்திருந்தால்தான் சான்றோர். நம்ம பெருமான் எத்தனை நல்ல குணங்கள் உண்டு அத்தனையும் சேர்ந்திருப்பதனால உத்தமன், உத்தமன். நம்ம சம்பந்திக்கு என்ன பேர் தெரியுமா, சம்பந்தி என்ன யாரு, திருமால், புருஷோத்தமன், புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமன். அப்ப ஆடவருடைய அந்த இனத்திலேயே ஒரு உத்தமன் இருக்குமானா, அது எங்க திருமால் தான். பைனவர்கள் இல்ல, அவங்க என்ன சும்மா இருப்பாங்களா, இங்க உத்தமன் அவங்க புருஷோத்தமன். புருஷர்களில் எங்க பெருமானை விட வேற யாரும் உத்தமர் கிடையாது. அவங்க புருஷோத்தமன் என்றார்கள், நாம உத்தமன் என்று சொன்னோம். உத்தமன் அத்தன், அத்தன்னா நமக்குரிய தலைவன். அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனலான், யாரு சுந்தரன். அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேனலாமி, அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவி. அத்தாவுன் ஆடல் காண்பான் அரியணியன் வந்தவாறு சிவசிவ. அதனால திருமுறைகள்ல அத்தன்கிற சொல்லு பல இடங்கள்ல வருது. அதனால ஒன்றெடுத்து சொன்ன, ஆகவே அத்தன்னா தலைவன். எனவே உத்தமன் அத்தன் உடையான், என்ன உடையான், எல்லா உயிர்களையும் அடிமையாக உடையவன். அடிமையான் அவன் ஆண்டான், நாமெல்லாம் அடிமை. அதனால அடியவன் நினைந்து உருகி உடையான், அடியே நினைந்து உருகி, அவன் திருவடியே நான் நினைந்து நினைந்து உருகி, மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட சிவசிவ. இப்ப திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னாலே மாண்புமிகுதான், மாண்புமிகு அமைச்சர் தான். திருப்பெருந்துறை வந்து பெருமானால் ஈர்க்கப்பட்டு அவருடைய உபதேசம் பெற்ற உடனே மாண்புமிகு அல்ல, மிகச்சிறந்த அடியவர் அப்படி ஆயிட்ட. ஆனால் இது ஊருக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நேற்று இந்த திருப்பெருந்துறை இந்த பணம் எடுத்துக்கிட்டயா. எனவே இங்க உடையான் அடியே நினைந்து உருகி இப்படி உருக ஆரம்பிச்ச உடனே திருப்பெருந்துறை வந்த மாத்திரத்திலேயே பெருமானால் ஈர்க்கப்பட்டு இவருக்கு மனம் எல்லாம் இங்க ஆயிட்டது. இதுவரைக்கும் உலகம் அரசன் அமைச்சர் வந்து பாண்டி நாடு என்றெல்லாம் இருந்தது. இது போய் இப்ப பாண்டி நாடும் இல்லை, அரசனும் இல்லை, இவர் அமைச்சரும் இல்லை. எப்படினாரு, இதுவே பித்தாயிட்டார். எது திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை. அதனால ஊர்ல இருக்கவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா நம்ம மாண்புமிகு அமைச்சர் நல்லபடியா தான் இருந்தார் பாருங்க, இந்த திருப்பெருந்துறை போனாரா அதுல இருந்து சரியா இல்லையனர். பின் என்னதே, மத்த மனத்தோடு, மத்தம்னா கொஞ்சம் புத்தி கோளாறான மனம், மத்த மனத்தோடு மால் இவன் அந்த சரியாவே பேச மாட்டேங்கிறார் ஐயா. ஐயா ஊர் திருவாத ஊர் தான, யாரும் ஊரே யாவரும் கேளிருங்கிறார். ஐயா ஒரு அப்பா அப்பாலாம் இருக்காங்களான்னாரு, பெருமானே அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ இப்படிங்குது. அதனால அன்னிலிருந்து சரியான பேச்சும் இல்லை. மத்த மனத்தோடு மாலிவன் என்ன, மால்னா மயக்கம் பொருந்தியவன் என்ன, தத்தம் ஒத்த மனத்தோடு அவரவர் தான் தான் என்னென்ன பட்டம் கொடுக்கறாங்க, பட்டம் கொடுத்துட்டு தாவோ அது பட்டம்னு தான் வச்சுக்குவாங்க. பெரியவங்க திட்டம் வச்சுக்க மாட்டாங்க, சரி அவர் கொடுக்கற பட்டம் அது வச்சுக்க. அதனால மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட, அவங்க மனசுல என்னப்படுதோ அது சொல்றாங்களாம். பாவம் இவர் மேல எப்படியோ இருக்கு அந்த காதல விழுந்திருக்குது. ஏனென்றால் இவர் என்ன பைத்தியமா என்ன, இல்ல இல்லவா பெருமான் மீதே ஈடுபாடு கொண்டிருக்கிறார். போறவன் நாலு பேர் என்ன சொல்லுவான், நாலு வாக்கில பேசுவான், மனுஷன் திருப்பெருந்துறை போனார் சார் மூளையே பூட்டு என்ன பண்றது, நல்ல மூளையோடு இருந்தவர் தான் மாண்புமிகு அமைச்சரா இருந்தவர் தான், ஒண்ணும் இல்லையே மனுஷன் அப்படின்னு நாலு பேர் சொல்லிருப்பான். சிவசிவ சிவசிவ அதையும் காதல வாங்கிட்டு போயிருக்கு. அதனால இதை பதிவு பண்ணிச்சு இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, ஊர்க்காரங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, ஒத்தன ஒத்தன சொல்லிட நான் எப்படி இருக்கிறேன், ஊர் ஊர் தெரிந்து எவரும் தத்த மனத்தன சொல்லிட அப்படி சொல்லி கொண்டிருக்க, எனக்கு என்னன்னு எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. தத்த மனத்தன பேச எஞ்ஞாண்டுகள் சாவதுவே, நான் இப்படி எல்லாராலையும் தூற்றப்பட்டா தூற்றப்படுவதே கூட எனக்கு நல்லதுதான். ஏ இதனாலாவது பெருமானே பத்தியா மணிவாசன் இது மாதிரி ரொம்ப அடிவன் என்று ஒரே சொல்லுது, நம்ம ஆட்கொண்டவங்க நாம் விட்டுட்டு வந்துட்டமே என்று மீண்டும் வந்து என்னை அழைச்சிட்டு போக மாட்டியா, அதனால எனக்கு ஊரை பற்றியோ ஊராரை பற்றியோ எனக்கு கவலை இல்லை, உன்னுடைய திருவுள்ளந்தான் வேணும். அதனால இது மாதிரி ஊரார் சொல்றத கூட நான் விரும்புறேன் போங்க, பின்னால கூட சொல்லப்படுற அருமை அருமை பாத்தீங்களா. நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடைத ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்க நம்ம கவலையே பல்லது, ஊர்ல இருக்கிற நாலு பேர் நாலு சொன்னா சரி நல்லா சொல்லட்டுமே, இன்னும் பத்து பேர் சேர்ந்தான் சொல்லட்டுமே அப்படின்ட்டு. நாட்டார் நகை செய்ய ஆனா அடியேன் நாம் மேலை வீடைத, நான் என்னுடைய அளவில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன், பெருமானுடைய திருவள்ளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதனால் இப்படியாக ஆட்டான் ஆண்டு கொண்டவா பாடுதும் கானம்மானாய் என்னால படிக்க போறோம். ஆகவே தத்த மனத்தனை சொல்லிட ஊர் ஊர் தெரிந்து எவரும் பேச எஞ்ஞாண்டுகள் சாவதுவே, நான் அப்படி பலரும் பேச நான் இறப்பேன் என்றால் அதுவே எனக்கு போதும்பா. ஏன்னா உன் அடியான் என்று தானே பேசுறாங்க, பேசிட்டுமே பேசிட்டு வேற எந்த தப்பு பண்ணலையே, இது ஒண்ணுதானே ஓட்டுங்க. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்ந்து நஞ்சம் மஞ்சி ஆ எந்தா என்று அவிதாவிடும் நம்மவர். இது ஒரு அருமையான பாட்டுன்னு கூட நான் மேற்கொள்ள சொல்லியிருக்கேன், ரொம்ப கிண்டலா சொன்ன பாட்டு திருவாசகத்துல. சாவ முன்னால் வேள்வி தகர்ந்து, பிரியாணி சாப்பிட்டார் யாரு தேவர்ல எல்லாம் ஒரு நாள், என்ன ஏன் அப்படி சாப்பிட்டாரு, அவன் தலையெழுத்து சாகர காலம் அதனால சாப்பிட்டான். பாவம் ஏ சார் பிரியாணி தின்னா அப்படி ஆகுவாங்களான்னாரு, பிரியாணி தின்னா ஆக மாட்டாங்க, மணிவாசர் அல்ல அந்த தேவர்ல அப்படி ஆனாங்க. ஏன் அப்படின்னாரு, எந்த வீட்டுல சாப்பிடணுமோ என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணுமே தவிர எந்த வீட்டுல வந்து கூப்பிட்டாலும் போயிடுறது, வாழைமரம் கட்டினாலே உள்ள போடுறத. ஆமா அவங்க பல வீட்டுல கல்யாணமா இருக்கு காட்சியா இருக்கு அல்லது எதுன்னு கொண்டாடிப்பாங்க அல்லது பையனு அவங்களோட சசித பூர்த்தி 60 ஆண்டு மணி விழாவா இருக்கும், பல காரியமா இருக்கலாம். எங்க வாழைமரம் கட்டுதுன்னு பார்த்து உள்ள நுழைஞ்சுடுறத, அது மாதிரி நுழைஞ்ச ஆட்கள் சாவ. இதெல்லாம் எப்ப இறந்ததுனாரு, முன்னாள் இன்னைக்கு கிமு கிபுக்கெல்லாம் அப்படிப்பட்டது, உன் கிபி கிமுலாம் முன்னாள் என்ன நடந்தது சொல்லுங்க. வேள்வி தகர், வேள்வி செய்யும் போது ஆடுகள்லாம் கூட வைத்து அதை பலியிடுறத வச்சிருந்தாங்க. அதனால்தான் அந்த வேள்வி தமிழனுக்கு உடன்பாடு அல்ல, நமக்கு உடன்பாடு. இந்த மாதிரி உயிர் பலியிட்டு செய்கின்ற வேள்வியை நாம் சுத்தமா ஏத்துக்கலாம். அப்பர் சுவாமிகள் ரொம்ப அருமையா சொன்னார், ஏறி பெருக்குவர் ஐயா இந்த மாதிரி யாகத்துல வந்து அந்த வேள்வி அப்படியே நெருப்பை அப்படியே தகதன்னு வரும்படியே செய்வார்கள். அதை என்ன நினைப்பாங்க எங்க பெரும் எங்க நம்ம சைவ பெருமக்கள்னா, அந்த மாதிரி எரிகின்ற வடிவமே எங்கள் பெருமான் தான் நினைப்பாங்க. ஆனா ஆரியர்கள் என்ன நினைப்பான்னு கேட்டா, அந்த எரிய அக்னி பகவான் நினைப்பாங்க, அக்னின். அந்த அக்னி மூலமா இந்த உயிர் கீரதெல்லாம் கொடுத்து இன்னார்ட்ட போய் சேர் இந்திரங்கிட்ட கொண்டு கொடு, திருவதி பிராப்பர் சேனல் யாரு அக்னி அவங்களுக்கு. அவன் கூரியர்லயும் போலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்லயும் பண்ணுவான், ஏதோ பண்றான். ஆக யாரு அக்னி, அது அதன் வழியாக அந்த ஆட்டுக்கடாவை யாருக்கு சேர்த்து, இந்திரனுக்கு சேர்த்து. என்னப்பா உனக்கு வேணும்னு சொன்னவொடனே, அவங்களுக்கு இந்திர செல்வம் வேணுமா, நல்ல செல்வங்கள்லாம் எந்த ஊர்ல இருக்காங்கப்பா, இந்த ஊர்ல இருக்காங்கன்னா அந்த இந்திரனுடைய தயவை பெறுவது அந்த மாதிரி யாகம் தான் அவங்க செய்யறது. எனவே அந்த வேள்வி நமக்கு முற்றிலும் உடன்பாடென்று, அந்த வேள்வியும் வேள்வி அல்ல. பின்ன இந்த மாதிரி அந்த எரி வருகிறது பாருங்க, நெய்யை ஊட்டி ஊட்டி வருகிற அந்த நெருப்பினுடையது, அது பெருமானி சிவருமானி. அது என்ன செய்யணும்னா, இந்த நெய் போன்ற பொருட்கள் அல்லது தேங்காய் போன்ற பொருட்கள் பழம் போன்ற பொருள் போடணுமே தவிர ஆட்டுக்கடாயும் கோழியும் போட்டக்கூடாது. புடவை போடலாம், சிவாஜி புடவை கூட போடுவா, அதெல்லாம் கூட சொல்றேன். எப்பொழுது வந்தது என்பதெல்லாம் எண்ணணும், எண்ணணும். பலது நம்ம எங்கேயோ போய் திசை திரும்பி இருக்கிறோம், என்னணும். அல்ல அப்பர் சுவாமிகள் எரி பெருக்குவர் இந்த மாதிரி வேள்வி செய்வார்கள், அவ்வெறி ஈசனது உருவென அறிகிறா, அது பெருமானுடைய வடிவம் அல்ல, அது அக்னி பகவான்ங்கிறியப்பா, அது வேற இவர் மூலமா வேற எங்கேயோ கொண்டு போய் கொடுத்து என்னென்னமோ பண்றீங்கப்பா என்றார் அப்பர் சுவாமி. இப்ப ஞானசம்பந்த பெருமான் வேள்வி செய்வதற்காக தன்னுடைய தந்தையார் வேள்வி செய்வதற்காக பெற்ற பொருளை அப்பா கிட்ட கொடுக்கும்போது கூட, இது சிவ வேள்வி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்பா, நீங்களும் நம்ம சீகால இருக்கிற எல்லா அன்பர்களும் சேர்ந்து இது செஞ்சா கூடப்பா இந்த பணம் எடுக்க எடுக்க குறையாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதனால சிவ வேள்வியை தவிர அவ வேள்வி அல்ல. இத ஒரு இடத்துல வந்துட்டு சொல்லிவிடுறேன், சொல்லிவிடுறேன். திருக்குறள் படிக்கிறமே ஒரு குரல், அருமையான குரல், பரிமேலகர், பரிமேலகர் போல ஒரே எழுதிய வரி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். இப்ப பரிமேலருக்கு கருப்பு கொடி, இந்த சுத்தமா கருப்பு கொடி. ஆமா ஆமா, இதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது. என்னுடைய பதிப்புல எழுதியே இருக்கிறேன், இந்த எட்டுனையும் திருவள்ளுவர் கருத்தன்று பொருந்தாது என்று. அதுக்கு நம்ம அந்த மாதிரி சில இடங்கள் நம்ம மறுக்கதான் வேணும். பொல்லாமிங்கிற அதிகாரத்தில் ஒரு குரல், அருமையான ஒரு திருக்குறள், திருவள்ளுவர் சொன்னார், திருவள்ளுவர் இந்த வேள்விக்கெல்லாம் மறுதலையானவர். எந்த வேள்வியை? அதனாலதான் முழுமையான தமிழர் திருவள்ளுவர், அதுல ஒன்னும் மாற்றம் இல்லை. ஆமா, அது என்ன இவங்களுக்கும் என்னது ஆதிங்கிறவங்களுக்கும் அந்த இவளுக்கு பறச்சிக்கு பிறந்ததெல்லாம் வெறும் வேட்டு கட்டு கதைகள். திருவள்ளுவர் இருந்தார் நல்ல ஒரு ஞானி, நல்ல தமிழர், நல்ல சமய உணர்வுடையவர். நெறியில் அவர் போல இந்த இமயமலையின் உச்சியில் இருந்தவங்க வேற யாரும் இல்லை, அப்படிப்பட்டவர். அவ்வளவுதான் தெரியுது, வேற ஒன்னும் தெரியல. மனைவி வாசி ஈசி இதெல்லாம் நமக்கு அதை தண்ணி இழுத்தான் கூட்டணும் வந்தவொடனே அப்படின்னு நின்றுது. இதெல்லாம் நம்முடைய கற்பனைகள் என்னென்ன உண்டு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் பின்னால. திருவள்ளுவர் ஒரு இருந்தார் நல்ல தமிழர், நல்ல ஆய்வாளர், அறமே உணர்வுடையவர், நல்ல சமயப்பற்றுடையவர். இவங்க இவங்க போடுற மாதிரி திருவள்ளுவர் எப்படி குஸ்தி மாதிரி போடுறது, அது திருவள்ளுவர் அல்லங்கிறது நான் சொல்லிக்கிறேன், கும்பிடவே மாட்டேன் திருவள்ளுவர். பரம சாதுவா இருக்கிறவர் போய் நீ 122 அடி இல்ல 2500 அடி வச்சா கூட நான் தூக்கி வச்சிருவேன். நோரம் நீங்க 1310 குறள் யோகிதைய படிக்கிட்டு அந்த உருவத்தை சமைங்கப்பா. நானும் திருவள்ளுவர் பார்த்ததில்ல, நீயும் பார்த்ததில்ல, ஆனால் 1310 குறள் இருக்குல்ல அது கொண்டு அவருடைய உருவத்தை சமைக்கணும். இல்ல அருமையான சமய நெறியா உடையவராச்சு, நீ வெறுமை நிறுத்தினே அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி விட்டியப்பா. அவர் தான் திருவள்ளுவர ஏப்பா சரி போனோம். அதனால நன்றாகும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. ஒரு திருக்குறள் கொல்லாமிங்கிற தியாத்துல வேள்வி எப்படி தூக்கிறது தெரியுங்களா? வேள்வி இல்ல ஐயா, வேள்வியில ஏதேனும் உயிர்கொலை பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா நமக்கு ஏதேனும் பதவி கிடைச்சதுன்னா நல்லது என்பது யாருடையது? அந்த வேள்விக்காரங்க. எந்த வேள்விக்காரங்க? ஆரியருடைய வேள்வி. அவங்களுக்கு வேண்டியது நன்மை. அதனால ரெண்டு ஆடல்ல ஒரு 4 ஆடு கொடுத்தீங்கன்னா யார் இந்திரனுக்கு உனக்கு இந்திர பதவியே கிடைச்சிருமே. சரி 4 ஆடன்னு 40 ஆடே அடி அப்படிமா. இங்க மூச்சு பறிவிடாது, சிவசிவே சிவசிவே சிவசிவே. நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் நீ வேள்வியிலே சில உயிர்களை பலியிட்டால் அதனால் வருகின்ற இன்பம் நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும். ஐயா இந்திர பதவியா, பிரம்ம பதவியா, திருமகள் பதவியா, குபேர பதவியா, நீ ஒண்ணு கிடைக்கிற காரியமா என்று நீ வேள்வியில அந்த மாதிரி கொலை பண்ணினால் அந்த பதவி கிடைக்குமானாலும் கிடைக்கும் என்று நீ கூறினாலும் நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் இந்த வேள்வியில கொலை செய்து அதனால் வருகிற நன்மை உனக்கு பெரிதென்று நீ கருதினாலும் சான்றோர்க்கு நல்ல ஞானியர்களுக்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடை. ஒரு உயிரை கொன்று அதனால ஒரு பெரிய நன்மையை வருவது என்பது கடை மட்டம் மட்டம் போட. யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் உனக்கு ஒரு உயிர்ப்பலி செய்து அதனால் வருகின்ற ஆக்கம் வரும் என்பதாலும் கூட நாங்கள் அதை எங்க இருக்கிறோம் எட்ட 2 கோடி மைல் எட்டத்துக்கு இதுதான் திருவள்ளுவர். இவர்தான் திருவள்ளுவர், இவர்தான் திருவள்ளுவர். இதுல பரிமேலர் என்ன பண்ணி தொலைச்சுட்டாரு? பரிமேலர் என்ன பண்ணி தொலைச்சார்னா பெருந்தப்பு, பெருந்தப்பு. இந்த 1310 குறள்ல இந்த மாதிரி தப்பு பண்ணது இந்த உரம் தான். வன்மையா கருப்பு கொடி பிடிச்சு பரிமேலகரே இறங்காதீர் கருப்பு கொடி அப்படின்னு சொன்னேன். இது திருவண்ணாமலை, இங்க இறங்கி வரலாம் நினைச்சேன். கருப்பு கொடி இறங்காதீர் இறங்காதீர் இறங்காதீர் அப்படி பிடிக்க வேண்டியதாம். என்ன பண்றது? என்ன தெரியும் அந்த குரல்ல? ஆனா படிச்சவன்ல, இந்த படிச்சதுனால அது நகாஸ் பண்ணி அதை முதல்ல உணரணுமே, அப்புறமெல்ல நீ கருப்பு கொடி பிடிக்கிறதுக்கு. அதனால நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும். இது எந்த எந்த அதிகாரத்தில் இருந்து? கொல்லாமிங்கிற அதிகாரத்தில் இருக்குது. இந்த கொல்லாமிங்கிற அதிகாரம் எந்த பகுதியை சார்ந்திருக்குது? துறவரவியல் சார்ந்திருக்கு. துறவரவியல் 24 அதிகாரம் வரைக்கும் இல்லறவியல் புகழ் வரைக்கும், 25 அருளுடைமை, 25 இருந்து 38-37 வரைக்கும் துறவரவியல். இதெல்லாம் ஒரு கூட அஸ்திவாரம் அஸ்திவாரம். இப்பொழுது நாம் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம்? துறவரவியல் படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அது சரி சாமி, துறவியல் படிச்சுட்டு இருக்க. அதனால நன்று ஆகும் ஆக்கம் எங்க வேள்வியில, எங்க வேள்வியில என்ன சொல்லுது? ஐயா ரெண்டாடல்ல இது போல இந்த மாதிரி வேள்வியில கொலை செய்ததனால் வர நன்மை பெரிதென்று யாரு கூறப்பட்டதுன்னா, இல்வாழ்வாருக்கு கூறப்பட்டதாயினும். அதாவது இங்க நன்றாகும் ஆக்கம் பெரிதென்று எங்க எங்க வடநூல்ல சொன்னது இருக்குன்னு கேட்டா, இல்லறத்தாருக்கு சொல்லிச்சுப்பா. இங்க திருவள்ளூர் யார துறவிகளுக்கு வேணாம்னு சொல்லிவிட்டார். இப்படி புடிச்சுட்டாங்க. எங்க வேள்வியில சொன்னது சொன்னதுதான், அது சொன்னது அது இல்லறத்தாரு சொன்னது. இங்க இங்க சான்று திருவள்ளுவர் யாரு சொல்றாருன்னா, துறவிகள் கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப இல்லறத்தானாயின் அடி அப்படின்ட்டு. இது பொருந்துமா? பொருந்துமா? அதனால அப்போ எங்க வடமொழி, அதாவது வடமொழியில சொன்னதும் திருக்குறளும் ரெண்டு வேறுபடாதது என்று எழுதுகின்ற கருத்து அவருக்கு உண்டு. யாருக்கு? நாம் என்ன சொல்றோம்? எங்கெல்லாம் நன்மை இருக்கிறது நாங்க ஒத்துக்கொள்வோம், இல்லை ஆனால் தூக்கி எறிவோம். அதான் தமிழனுடைய பண்பாடு. இங்க உங்களது ஆன்பிட் வேணாங்க, வேள்வி ஒத்துக்க மாட்டோம். இவர் என்ன பண்ணாரு? இல்ல ராஜா, இங்க திருவள்ளுவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, துறவிகளுக்கு வேணாங்கிறாரு, இல்லறத்தார்னா வச்சுக்கலாங்கிறார் என்பது கருத்தாக சொன்னார். சொல்லாம அப்படியே சொல்லாம. அடுத்த குரல் என்ன? கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர். இந்த புலையன் புலையன் வேற யாரும் இல்லடா, இந்த கொலை செய்யறாம்பார் அவன் எல்லாம் புலையன் போடாங்க. யாரு திருவள்ளுவர்? கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் புண்ணு தெரிவாரத்து பாருங்க. அவனை சொல்லிச்சு வேள்வியில என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்யறது கொலை இல்ல, இப்படி எழுதிட்டான் மனுஷன். என்ன பண்றேன், கொலை வினையர்னா அதையே சுத்திட்டு இருக்காள். 24 மணி நேரம் 30 நாளும் இருக்கேன். அவன் புலை வினையர் தான். என்னைக்கோ ஒரு நாளைக்கு எப்பாவது வேள்வியில ஒரு பெரிய நன்மை வர்றதுன்னா ஏத்துக்கணர். இது சாமி நீ வேணா முக்கு எங்க திருவள்ளுவர் தள்ளுன்ட்டு இந்த மாதிரி தான் விஷமம் பண்ணார். இந்த இடத்துல யாருமே ஏத்துக்க முடியாது. என்னுடைய திருக்குறள் பதிப்புல எட்டுணையும் பொருந்துவதன்றாம் ஒரு அம்மியில கூட இது பொருந்தாது போடான்னு. இங்க பெருமையில கற்பூரி பிடிக்க வேண்டியதான், வேற வழி என்ன பண்றது? என்னது கொலை வினையர் என்றதனால் வேள்விக்கண் கொலை கொலை என்மை அறிக பெருமையில இங்க ஒத்துவோமா? இங்க ஒத்துவோமா? அதனாலதான் தமிழருடைய நெறி தனித்தன்மை வாய்ந்தது, ஆரியரோடு இணைந்ததல்ல. இதெல்லாம் நல்ல சிவவேள்வியில செய்ய சொல்றோம். இங்க பெருமானி எயில் எரியில் அப்படியே வந்து ஒளிகாட்டுவதாக அந்த பெருமானுக்கு நெய்யும் மற்ற சாதாரண தானியங்களும் இவற்றை வைத்து வேள்வி செய்து பெருமானி என்று வணங்கலாமே தவிர அதை தூக்கி உள்ள போடக்கூடாது. அது உங்க வேள்வி, இது சிவ வேள்வி. இந்த வேள்வியைத்தான் ஞானசம்பந்தர்

அதனால இந்த வேள்வி இங்கதான். இது மாதிரி ஒரு 4-5 இடங்கள் செஞ்சிருக்கிறார் பெருமையிலகர். அந்த இடத்தை கருப்பு கூடி பிடிக்க வேண்டியது உண்மை.

0: நல்லதுன்னு எந்தெந்த விதத்தில் நல்லா பாராட்டணும் என்பதெல்லாம் நம்ம நினைக்கணும். பல இடங்கள் ரொம்ப அருமையா இருக்காங்க. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்று. இந்த தக்கன் என்ன பண்ணா, ஒரு வேள்வி செய்தான். என்ன வேள்வின்னு கேட்டா சிவனை நீக்கி வேள்வி. ஏன் அப்படின்னாரு, இவர் வந்து இவர் தான் மாப்பிளைய கண்ணால எரிச்சு விட்டார். மாப்பிள்ள யாரு? தக்கனுக்கு மாப்பிள்ள யாரு? மன்மதன். ஏன் அப்படின்னாரு, இந்த மாதிரி அந்த குடும்ப தகராறு தான், வேற ஒண்ணும் இல்லை அல்லவா. என்னைக்குமே பிரச்சனை நீங்க படிக்கிற காலத்திலயும் வராது, நீங்க திருமணம் ஆன காலத்திலயும் வராது, குழந்தைகள் சின்னஞ்சிறுசா இருக்கும் போதும் வராது. அதாவது கல்யாணம் கொடுக்க பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம கிட்ட சிக்கலே வர்றது. இது இங்க யாரையும் குறிப்பினா இல்ல, கற்பனை. இன்னும் வயசாகி போச்சுன்னு வருங்க, இன்னும் அதிகமான சிரமம் தான். வயசே ஆகி போச்சுன்னு வச்சுங்க, பெருசுகள். இப்ப நாங்கெல்லாம் பெருசுகள் அப்படின்னு பேர். அது ஏதாவது ஏதாவது சொல்லிட்டு இருக்க பெருசுகள் அப்படின்ட்டு. ஏன்னா அதை மதிக்க மதிக்க கூடாதுன்னு அர்த்தம், மதிக்கக்கூடாதுதான். ஆனா இப்பதான் என்ன அதிக பொறுப்பு. ஏன் ஏ இன்னைக்கு தம்பியை வந்து மத்தியானம் அழைச்சிட்டு வரணும் பருடத்துல இருந்து, யாரும் இல்ல. தாத்தா என்ன பண்றாங்க, அழைச்சிட்டு வருவாங்க. தாத்தா வருவாங்க போ என்று அவன் காதலே பெரும்பிலே சொல்லிவிடுறது என்ன அர்த்தம்? 12 மணிக்கு இது போய் அழைச்சிட்டு வரணும்னு அர்த்தம். இப்ப ஆர்டர்னு போடல, இப்படி ஒரு ஆர்டர் தான். இது மறைமுகமான ஆணை. தாத்தா வருவாங்கடா உனக்கு என்ன வந்திருக்கு அப்புறம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா 12 மணின்னா அப்ப 11:30 வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அர்த்தம். போன்னு அர்த்தம். ஜீவே ஜீவே. இந்த பிரச்சனை எப்ப வருது? அப்புறம்தான். பணிக்கு வந்து நீங்க பிள்ளைகள்லாம் பெருசாகிற வரைக்கும் நானானையிட்டால் அப்படி போடுது பம்பே இல்ல. அதுக்கு பிறகு ஆணையெல்லாம் பூனையிட்டால் ஆயிடுது. சிவே சிவே. இங்க யாரையும் குறிப்பன இல்ல, கற்பனையே அப்படி வச்சுவங்க. என்ன பண்றது? அதனால இந்த தக்கரை வந்து 27 பெண்ண பத்தான். எங்கேயாவது பண்ணா 5 பெண்ணு பத்தால அரசனை என்னமோ ஆகுவான்னு சொல்றாங்க. இப்ப 27 பெண்ணு பத்தான். ஆனா ஒரு நல்ல யோசனை பண்ணா, சரி 27 தனித்தனி மாப்பிள்ள பார்த்தோம்னா, தனித்தனியா ஆடி கிளச்சி அவனுக்கு ஐபிசி கிளச்சி அவனுக்கு 5 விரலையும் மோதிரம் போட்டு மைனர் செயின் போட்டு நாளைக்கு குழந்தை பிறந்தன்னு வச்சுங்க, அதுக்கு வேற 10 பவுன் போடு 15 பவுன் போட்டுக்கிட்டு அறுத்து போடுவான். யாரு 27 மாப்பிள்ளையும் சேர்ந்தா என்ன பண்ணுவான், அறுத்தே போடுவான். தக்கன்னு ஒரு ஆளே எங்க போனாரு, இந்த மாப்பிள்ளையினாலே ஒளிஞ்சுட்டான் சார் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தான். நீங்க சரி, இந்த 27 பொண்ணுக்கும் வந்து ஒரு மாப்பிள்ள கொடுத்தா தானே, 27 பொண்ணுக்கும் ஒரே மாப்பிள்ளை கொடுத்துட்டோம்னா பம்பு இல்ல சார். நம்ம பொண்ணுக்கு வேணா 27 பொண்ணு எடுத்துக்கிறோம் தீபாவளிக்கு, மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு வேஸ்ட் தானே விடுறா அப்படின்ட்டான். அவனுடைய ஐடியா என்ன, 27 பொண்ணையும் ஒரே ஒரு மாப்பிள்ளை யாரு, சந்திரன். அந்த சந்திரனுக்கு கொடுத்து, ஆனா ஒண்ணு மாப்பிள, இந்த 27 பொண்ணு ஒண்ணு கொடுத்துருக்கிறோம், எல்லாம் கண்ணீர் பொண்ணா பொண்ணா வளர்கல, கண்ணீரா வளர்த்திருக்கிறேன், ஒரு பொண்ணு கண்ணு கசங்காம வச்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொன்னவனு, சரி மாமா 27 பொண்ணு நான் அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மாமி இவன் தக்கனுடைய மனைவி என்ன பண்ணுவான்னு கேட்டா, அப்ப இந்த காலத்துல மாமி எல்லாம் மாப்பிள்ளைகிட்ட நேரா பேசுறது இல்ல அந்த காலத்துல. எனவே கதையை முக்கால் அடைச்சுக்கிட்டு
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

நமசிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய் சிவாய்.

திரு வெஞ்சமாக்கூடல் திருத்தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் எரிக்கும் கதிர்வேய் உதிர்முத்தமொடு. இப்பதிகம் அமைந்த பண் கொல்லிக்கவ்வானம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்தது முதல் திருமுறை பண் யாழக்குறிஞ்சி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருத்தொண்டத் தொகை.